0: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101
1: உலகமெங்கும் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 19 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் சித்திரை மாதம் 26 நாள் 2026 ஆண்டு மே மாதம் 9 தேதி சனிக்கிழமை பண்பலை 101 மெகஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. காற்றலைகளில் உங்களோடு இணைவது ஆர்ஜே ஜி லிஜு. நேரம் இப்போது காலை 5:55. வந்தே மாதரம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவேகாவிற்கு புதிய அரசு அமைப்பதில் மேலும் சில உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. இடதுசாரி கட்சிகள் நேற்று ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கிய நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விசிகா ஆகிய கட்சிகள் இன்னும் கடிதம் வழங்கவில்லை. புதிய அரசை அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக மட்டுமே முஸ்லீம் லீக் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். மேற்குவங்க முதலமைச்சராக திரு சுவேந்த் அதிகாரி இன்று பதவியேற்கிறார். கேரளாவில் புதிய அரசு அமைப்பதில் தேக்க நிலை நீடிக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சியில் முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடும் திரு ரமேஷ் சென்னிதலா, திரு வி டி சதீசன், திரு கே சி வேணுகோபால் ஆகியோர் தில்லி விரைந்துள்ளனர். மேற்குவங்க பிஜேபி அரசு பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, பிஜேபி

0: தலைவர் திரு நிதின் நபின் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்கிறார்கள். ரயில்வே மதுரை கூட்ட மொத்த வருமானம் கடந்த நிதியாண்டில் 1408 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் சென்னை உள்ளிட்ட வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையே அறிவிக்கப்பட்டுள்ள 3 நாள் சண்டை நிறுத்தம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நல்ல துவக்கம் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதியை ஏற்படுத்த இம்மாதம் 14ஆம் தேதி அடுத்தகட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101.
2: இப்போது காலை 6:02. பறவைகளின் கீச்சிடலில் இடையே பூக்கள் கண் திறக்க புலர்ந்து கொண்டிருக்கிறது பொன் காலை பொழுது. இணைந்திருப்பது எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நமது பண்பலை 101 இன்று அலங்கரிக்க போகும் நிகழ்ச்சி முத்துக்களும் அவை கோர்க்கப்பட்ட நேரங்களும் இப்போது நிகழ்ச்சி நிரலாய். காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் அனுராதா அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 குரலமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 திரை இசை. காலை 7 மணிக்கு வட்டார செய்திகள். 7:05 திரை இசை. 7:10 அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனிலையில் திரை இசை. செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை மணி 8:09, 10, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மற்றும் 5. காலை 8:02 தொடரும் தென்குமரி தேநிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம், அணைகள் நீர்மட்ட விவரம், திரை இசை. 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல். விளம்பரதார நிகழ்ச்சி தொடர்ந்து கே கே எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹிட்ஸ். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. காலை 9:02 பன்மொழி பாடல்கள். 9:30 கான கைரளியில் மலையாள திரைப்பட பாடல்கள். காலை 10:02 சவாலே சமாளியில் திரை இசை. 10:30 கடிதமும் கருத்தும். முற்பகல் 11:02 குமரி பண்பலையுடன் திரை இசை. நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனை மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரல் இசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய பராமரிப்புகள் குறித்த தகவல்களை தருகிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரஜீஷ் செல்வ கணேசன் அவர்கள். 12:55 திரை இசை. 101 நிகழ்ச்சிகளை நீங்க நியூஸ் ஆன் ஆர் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் இருந்து.

0: வாழ்க்கைக்கு அடிப்படை என்னவென்று உணராமல் நிறைவான சிறந்ததொரு வாழ்க்கையை வாழ முடியாது. அதனை அறிய ஓதல் அவசியமானது. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்பது உலகநாதர் வாக்கு. ஓதல் என்பது கல்வி பயிலுதல், படித்தல், சொல்லுதல் என்ற பொருள்களைத் தரும். ஓதல் என்பது பொதுவாக கல்வி பயிலுதல் என்றாலும் நல் அற நூல்களை பயிலுதல் என்று நாம் கொள்ள வேண்டும். பயிலுதல் என்றால் ஒரு குறிப்பிட்ட பாடத்தையோ அல்லது கலையையோ முறைப்படி பயில்வதை குறிக்கும். அதாவது உளம் கொள படித்தல் ஆகும். அவ்வாறு படிக்கும் கருத்துகளில் மனத்தை செலுத்தி அக்கருத்துகள் பற்றியே சிந்தித்து அதனோடு பொருந்திய நிலையில் பயின்ற நூல்களில் உள்ள அறக்கருத்துகளின் நுட்பமான உண்மையான மெய்ப்பொருளையும் உணர்தல் என்பதாகும். மனத்தால் ஈர்க்கப்பெறும் நல்லறக்கருத்துக்களை அதன் உயிர் பொருளை உண்மையான அறிவின் துணை கொண்டு சிந்தித்து தெளிவு பெறும் நிலையில் உண்மையை உணரும் பக்குவத்தை மனமானது பெறும். இந்த நிலையில் உணர்தல் என்பது தன்னிச்சையாக நிகழும். தக்கது எது, தகாதது எது, நன்மை எது, தீமை எது, உண்மை எது, பொய் எது, அறம் எது, அறம் அல்லாதது எது என்பதை அறிந்து பின்பற்ற வேண்டிய மெய்ப்பொருளை பற்றி படரும் நல்ல மனம் உருவாகும் பொழுது அவரிடம் உள்ள அறியாமை என்று சொல்லும் இருள் நீங்கும். மருள் என்று சொல்லக்கூடிய மயக்கம் நீங்கும். அறிவு தெளிந்த ஞான நிலையை பெறும். இப்படிப்பட்ட நிலையில்தான் பேரின்பம் உண்டாகும். ஓதலுக்கு பின் ஒழுகல் என்னும் ஒழுக்க நிலையில் நிற்பவர் உயர்ந்து நிற்பர். மனத்தை நல்வழியில் செலுத்தி கற்க வேண்டியவற்றை கற்று அதன் உண்மை பொருளை உணர்ந்து அதற்கேற்ப ஒழுகல் என்ற மூன்று படிநிலைகளை வலியுறுத்தும் குரல்தான் கற்க, கசடர, கற்பவை, கற்றபின் நிற்க அதற்கு தக என்பதாகும். கற்க என்பது ஓதல் என்பதையும், கசடர கற்க என்பது உணர்தல் என்பதையும், நிற்க என்பது ஒழுகுதலையும் குறிக்கும். நூல்களை இடைவிடாமல் ஓதியும், ஓதியவற்றின் ஆழ்ந்த பொருளை சிந்தித்து உணர்ந்தும், பிறருக்கு எடுத்துச் சொல்லியும் தான் அவற்றின் வழியே ஒழுகாத நிலையில் யாதொரு பயனும் இல்லை. இங்கு நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும். எவ்வளவுதான் நூல்களை படித்தாலும் பயனில்லை, படித்த நூல்களின் பொருளை உணர்ந்தாலும் பயனில்லை என்பதுதான் உண்மை. அப்படி என்றால் பயன் எப்போது விளையும் என்ற வினா எழும். தான் ஓதி உணர்ந்து பிறருக்கு எடுத்துரைத்த கருத்துகளின் வழி ஒழுகவில்லை என்றால், அதாவது தான் கற்ற, கற்பித்த, எடுத்துரைத்த அறங்களை பின்பற்றாவிட்டால் பெரிதொரு பயனும் இல்லை என்பதை உணர்தல் வேண்டும். கற்றவாறு கேட்டவாறு அறநெறிகளை போற்றி உண்மை உணர்ந்து அதன்படி தானும் ஒழுகி பிறரையும் ஒழுகச் செய்து நல்வாழ்வு வாழ்வோமாக.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.
2: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

0: 101.
1: நேரம் காலை 6:15 சில்லென்ற சனிக்கிழமை காலை நேரத்தில் இணைந்திருப்பது இப்பொழுதும் எப்பொழுதும் இப்பொழுதும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 இனி வருவது குரல் அமுதம்.
2: தமர்பசிப்பர் பேதை பெரும் செல்வம் முட்டகடை.
3: அறிவில்லா பேதைக்கு பெருஞ்செல்வம் கிட்டிவிட்டால் அவனுக்கு வேண்டியவர் பசித்திருக்க வேண்டாதவரெல்லாம்

0: பசியாறு இருப்பர். குறள் எண் 837 அதிகாரம் பேதைமை.
1: ஏதில் ஆரத்தமர் பசிப்பர் பேதை பெரும் செல்வம் உற்றகடை.
0: அறிவில்லா பேதைக்கு பெருஞ்செல்வம் கிட்டிவிட்டால் அவனுக்கு வேண்டியவர் பசித்திருக்க வேண்டாதவரெல்லாம் பசியாறு இருப்பர். குறள் எண் 837 அதிகாரம் பேதைமை.
2: கேட்டது குறள் அமுதம். இனி தொடர்வது அருளின் அமுத சுரபியாய் காலை நேர திறவுகோலாய் குமரி பண்பலை 101 பக்தி மாலை. பக்தி சாரலில் நினைத்திட வருகிறது மீரா கிருஷ்ணன் பாடியிருக்கும் பாடல்.

0: பண்பலை நூற்றொன்றில் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.
1: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற மருத்துவமனை.
2: கோவில்.

இப்போது காலை 6:24, புலர்காலை பொழுதில் ஆன்மீக மழையில் உங்களை நனைத்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 பக்தி மாலை. அடுத்து வரும் பாடல் கேட்கலாம், சி.என். சுந்தரராஜன் குரலில்.

0: பண்பலை நூற்றொன்றில் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.
1: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
2: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
0: நேரம் இப்போது காலை 6:32. பக்தி துளிகளை கோர்த்து தந்து கொண்டிருப்பது குமரி பண்பலை நூற்றொன்றின் பக்தி மாலை. அடுத்த பக்தி கானம் வருகிறது ஏ.ஆர். ஷேக் முகமது குரலில்.

பண்பலை நூற்றொன்றில் நீங்கள் இணைந்திருப்பது பக்தி மாலையுடன். நேரம் இப்போது காலை 6:37. பக்தி மாலையை நிறைவு செய்ய வரும் பக்தி பாடல் இம்மே ஜபார் பாடியது.

குமரி பண்பலை 101 காலை நேர திறவுகோலாய் இதுவரை உங்களுக்கு தந்தது பக்தி மாலை. எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் அன்புடனாக அஸ்வானி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

இன்று வரப்போகும் நிகழ்ச்சிகளில் சில உங்கள் நினைவிற்கு. இன்று காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு, சென்னை வானொலி நிலையம். காலை 9:02 பன்மொழி பாடல்கள், 9:30 கான கயிறலில் மலையாள திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். இன்று காலை 10:30 கடிதமும் கருத்தும். இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய பராமரிப்புகள் குறித்த தகவல்களை தருகிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரஜேஷ் செல்வ கணேசன்.

வருகிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரஜேஷ் செல்வஸ் கணேசன் அவர்கள். இன்று பிற்பகல் 1:10 பெருமைமிகு பாரதம் சித்திரம் இதில் 90 ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணியின் நிகழ்ச்சிகள் குறித்து இளைய இதயங்களின் வானொலி பயணம் என்ற தலைப்பில் சிறப்பு சித்திரம் இடம்பெறும். பிற்பகல் 2:30 நாட்டுப்புற கீதங்களில் எம்பி ஆறுமுகம் குழுவினர் வழங்கும் கட்டை கும்மி பாடல்கள் கேட்கலாம்.

இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கிசான் வாணி. இதில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. தென்னைசார் கலை பொருட்கள் நேரலையில் பங்கேற்கிறார் ஒற்றையால் விளை ஏ இசக்கி முத்து அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் வாழையில் வாடல் நோய் மேலாண்மை தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள்.

இரவு 8:30 இலக்கிய சோலையில் இலக்கிய சுடர். இதில் பார் போற்றும் வீர தமிழ் மங்கையருக்கும் பெண்பால் புலவர்களும் உரை வழங்குகிறார் அபிஷா சுந்தரம் அவர்கள். தொடர்ந்து தேனமது தொடரில் படைப்பாளர் எல் சப்திகா டோமிலா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்றிரவு 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சியில் ராஜ்குமார் மஜும்தார் அவர்களின் சந்தூர் இசை இடம்பெறும். குமரி எஃப்எம் 101 நிகழ்ச்சிகளை நீங்க நம்ம நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. இடதுசாரி கட்சிகள் நேற்று ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கிய நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விசிக ஆகிய கட்சிகள் இன்னும் கடிதம் வழங்கவில்லை. புதிய அரசை அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக மட்டுமே முஸ்லீம் லீக் தெரிவித்துள்ளது. விசிகாவை பொறுத்தவரை தங்களது நிலைப்பாட்டை இன்னும் அறிவிப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்த இரு கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்கும் நிலையில் தவிக ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை கிடைத்துவிடும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக தவிக தலைவர் திரு விஜய் நேற்று மாலை ஆளுநரை சந்தித்து அரசமைக்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அளித்துள்ள ஆதரவு கடிதங்களை வழங்கினார். இந்நிலையில் தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார்.

0: உள்ளார். மக்கள் மாளிகையில் நேற்று ஆளுநரை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக ஆளுநரிடம் கடிதம் அளித்துள்ளதாக கூறினார். தமது கட்சியின் சார்பில் மன்னார்குடி தொகுதியில் இருந்து சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு காமராஜ் கையெழுத்திட்டதாக போலியான கடிதம் தவிக்க சார்பில் ஆளுநரிடம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநரிடம் தாம் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் இவரது குற்றச்சாட்டுகளை தவிக்க மறுத்துள்ளது. தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக பிஜேபி அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை பிஜேபி மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியிலும் பிஜேபி தன்னை இணைத்துக் கொள்ளாது என்றும் திரு நயினா நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் அவருக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் நிறுவனர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேற்று செய்தியாளர்களிடம் கூறுகையில், திரு ரங்கசாமியை முதலமைச்சராக முன்மொழிந்து எங்களது ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் சமர்ப்பித்துவிட்டோம் என்றார். இந்நிலையில் புதுச்சேரியில் திரு ரங்கசாமி தலைமையில் கூட்டணி அரசு வரும் மே 13 பதவியேற்க உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. 30 இடங்களை கொண்ட புதுச்சேரி சட்டப்பேரவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்கவைத்துள்ளது. இதில் என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்களிலும் பிஜேபி 4 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலா ஒரு இடத்தில் வெற்றி பெற்றுள்ளன. திமுக 5 இடங்களையும் காங்கிரஸ் 1 இடத்தையும் பிடித்துள்ளன. முதன்முறையாக போட்டியிட்ட தவிக்க 2 இடங்களில் வெற்றி பெற்று தனது கணக்கை தொடங்கியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இசிஐ நெட் கைபேசி செயலியில் இந்த விவரங்கள் இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெறுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 57 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேபோல் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 2 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாட்டின் பாதுகாப்பு என்பது எல்லைகளை காப்பதோடு மட்டும் நின்றுவிடாமல் ஒவ்வொரு குடிமகனின் பாதுகாப்பையும் உள்ளடக்கியது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய ராணுவத்துடன் இணைந்து திருங்காமலை மீட்புக்குழு பணியாற்றிய 10 ஆண்டுகளை கொண்டாடும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இமயமலை போன்ற கடினமான பகுதிகளில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதில் இக்குழுவின் பங்கு மகத்தானது என்று பாராட்டினார். ஒரு வலிமையான இந்தியா என்பது எல்லை பாதுகாப்போடு பேரிடர் காலங்களில் மக்களின் உயிரை உறுதி செய்வதிலும் அடங்கியுள்ளது என அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். திருங்காமலை மீட்புக்குழு வெறும் மீட்புப் பணியோடு நில்லாமல் இந்திய ஆயுதப்படைகளுக்கு ஒரு வலுவான தூணாகவும் பனிசரிவு மீட்புப் பணிகளில் உலகத்தரம் வாய்ந்த ஆற்றல் கொண்ட அமைப்பாகவும் உருவெடுத்துள்ளது என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நேற்று புதுதில்லியில் டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் இதற்கான பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். நில ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படுவது பயனாளிகளுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் உதவிடும் என்று அவர் கூறினார். இந்த திட்டத்தின் செயலாக்கத்தை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். பிளஸ் டூ தேர்வில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த நெசவாளரின் மகளான பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவி 565 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். ஆசிரியர் மற்றும் பெற்றோர் அளித்த ஊக்கத்தால் அதிக மதிப்பெண்களை பெற முடிந்ததாக தெரிவித்தார்.
1: என் பேர் காவ்யா. நான் 12th வந்து 565 எடுத்திருக்கேன். ஸ்கூல் பேர் வந்து லிட்டில் ஃபிளவர் கான்வென்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபார் த பிளைண்ட். சென்னையில் படித்தேன். இந்த மார்க் நான் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வந்து என் டீச்சர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் காரணம். டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்து நான் அப்படியே ஃபாலோ பண்ணி என்னுடைய உழைப்பு போட்டு நான் படித்தேன். நல்லாவே படித்தேன், நல்ல மார்க் எடுத்திருக்கேன். பேரண்ட்ஸ் வந்து என்னை கைட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. என்னை கைட் பண்ண டீச்சர்ஸ் அப்புறம் பேரண்ட்ஸ் இந்த சொசைட்டிக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும்

0: உள்ளிட்ட வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் இன்று அதிகாலை தென் சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நின்றது. இருவரி செய்திகள். ரஷ்யா உக்ரைன் இடையே அறிவிக்கப்பட்டுள்ள 3 சண்டை நிறுத்தம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நல்ல துவக்கம் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதியை ஏற்படுத்த இம்மாதம் 14 அடுத்தகட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஹரியானாவில் அம்பாலா அருகே நிகழ்ந்த கார் விபத்தில் இருந்து அம்மாநில அமைச்சர் திரு கிஷன்லால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். ஆபரேஷன் சிந்தூர் ஓராண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் மாணவர்களிடம் ராணுவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமேஸ்வரத்தில் உள்ள பத்ரகாளியம்மன் கோவில் 43 ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் கீழ்வேளூரில் பிரசித்தி பெற்ற அட்சயலிங்க சுவாமி ஆலயத்தில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற தெப்ப உற்சவத்தை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். ரயில்வே மதுரை கோட்டமொத்த வருமானம் கடந்த நிதியாண்டில் 1408 ரூபாயாக அதிகரித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட குறைகள் தொடர்பாக வட்ட அளவிலான குறைதீர் முகாம் இன்று நடைபெறவுள்ளது. தெற்கு ரயில்வேயில் முதன்மை தலைமை பணியாளர் நல அதிகாரியாக இந்திய ரயில்வே சேவை பிரிவை சேர்ந்த திரு நாராயணன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. தில்லியில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் விளையாடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 8 விக்கெட் இழப்பிற்கு 142 ரன் எடுத்தது. 143 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய கொல்கத்தா அணி 14.2 2 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மண்ணின் புகழ் பாடி மக்கள் குரலாகி வண்ண வண்ண தகவல்களுடன் எண்ணத்தில் வேரூந்தி என்றும் உங்களுடன் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. நாளும் கேட்போம், நல்லதை கேட்போம்.

0: காலை 6:56. இப்பொழுதும் எப்பொழுதும் இப்பொழுதும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 காலை நேரத்தென்றலாய் திரை இசை கேட்பதற்கு முன்
1: அடைவதற்கும் கருவில் உள்ள குழந்தையின் பாதுகாப்பிற்கும் ஒரு இடத்தில் தீர்வு. ஸ்பிரிங் ஃபர்டிலிட்டி அண்ட் ஃபீட்டல் மெடிசன் சென்டர், ஒழுங்கேசேரி, நாகர்கோவில், 8807711511.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
2: முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
3: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
0: நேயர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம், இன்று காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு

0: சென்னை வானொலி நிலையம்.
1: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
2: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
0: திரை இசையில் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு சேட்டை பட பாடல்.

0: கேட்டது திரை இசை. நேரம் காலை 7 மணி.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.

வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்கத்தால் வெளியிடப்பட்ட 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள். தமிழ்நாடு அளவில் கன்னியாகுமரி மாவட்டம் 3வது இடம் பெற்று சாதனை. கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு செய்தார். இனி விரிவான செய்திகள். 2025-26 கல்வியாண்டிற்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நேற்று தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்கத்தால் வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் 791,654 மாணவ மாணவியர்கள் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதினர். நமது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு படித்த 10,179 மாணவர்களும் 11,360 மாணவிகளும் என மொத்தம் 21,539 மாணவ மாணவியர்கள் தேர்வு எழுதினார்கள். அதில் 9,780 மாணவர்களும் 11

8248 மாணவிகளும் என மொத்தம் 21028 மாணவ மாணவியர்கள் தேர்ச்சி பெற்று தமிழ்நாடு அளவில் 97.63% பெற்று கன்னியாகுமரி மாவட்டம் 3வது இடம் பெற்றுள்ளது. மேலும் அரசு பள்ளிகளில் 2950 மாணவர்களும் 3262 மாணவிகளும் என மொத்தம் 6212 மாணவ மாணவியர்கள் தேர்வு எழுதியுள்ளனர். அதில் 2758 மாணவர்களும் 3213 மாணவிகளும் என மொத்தம் 5971 மாணவ மாணவியர்கள் தேர்ச்சி பெற்று 96.12% பெற்று தமிழ்நாடு அரசு பள்ளிகள் அளவில் கன்னியாகுமரி மாவட்டம் 5வது இடம் பெற்றுள்ளது மிகவும் பெருமைக்குரியது என்றும், அதே நேரத்தில் வெற்றி வாய்ப்பினை தவறவிட்ட மாணவ மாணவியர்களுக்கு போதிய பயிற்சி அளித்து மாணவர்கள் மறுதேர்வு எழுதி வெற்றி பெற மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர்கள், பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வாயிலாக வழிவகை செய்யப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அலுவலர்கள் பலரும் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வடக்கு தாமரைக்குளம் பொற்றையடியில் நீர் ஊடுருவு கிணறு அமைத்து குடிநீர் வழங்குதல் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேற்று ஆய்வு செய்தார். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.

0: பொலிவு. நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் வரும் April 18 முதல் நம்ம நாகர்கோவிலிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
2: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
4: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
5: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
6: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சவாலை சமாளி. இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் குழு ஏசி மேலா.
8: புது கலெக்ஷன்ஸ் தேடுறீங்களா? தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரியின் பிரம்மாண்ட ஆன்டிக் நகைகளின் கண்காட்சி வரும் April 9 முதல் May 9 வரை நடைபெறுகிறது. எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். மேலும் ஆன்டிக் நகைகளுக்கு VA-வில் 30% தள்ளுபடி. தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி, தத்தி ஸ்கூல் ஜங்ஷன், கோர்ட் ரோட், நாகர்கோவில்.
7: குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம் திரை இசை. திரை இசையில் உங்களுக்காக வருவது ஈரம் படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 102 இன்று காலை 10:02 சவாலே சமாளி. இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் குழுகுழு ஏசி மேளா. நேரம் இப்போது காலை 7:10. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம்.
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம். அழகா ஃப்ராக் போட்டு ரிப்பன் கிளிப் எல்லாம் வச்சுட்டு வந்திருக்க கூடிய செல்ல குடியோட பேர் என்னமா?
2: லிஃபானா.
1: லிஃபானா எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
2: மரவன்குடி.
1: சரி, எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க பிள்ளை?
2: UKG.
1: சரி, உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்கறாங்க?
2: அப்பா, அம்மா, அண்ணே, நான்.
1: ஓகே, எல்லாருக்கும் பேரும் சொல்லுங்க பாப்போம்.
2: அப்பாக்கு பேரு லின்னஸ், அம்மாக்கு பேரு ஆட்லின், அண்ணனுக்கு பேரு லியோனல்.
1: ஓகே, அழகா பேர்லாம் சொல்லியாச்சு. பிள்ளை, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க?
2: திருக்குறளும் அதோட பொருளும் சொல்ல போறேன்.
1: சொல்லுங்க.
2: நன்றி மறப்பது நன்று என்று, நன்றல்லது அஞ்சே மறப்பது நன்று. அதோட பொருள் என்னன்னா, நம்மளுக்கு நன்மை செஞ்சவங்களை மறக்க கூடாது, நம்மளுக்கு தீய செஞ்சவங்களோட தீயதான் மறந்துடணும். அடுத்தது இன்னும் செய்தாரே ஒருத்து அவதான நன்னையும் செய்துவிடல். அதோட பொருள் என்னன்னா, நம்மளுக்கு தீயது செஞ்சவங்களுக்கு தீயது திரும்பவும் செய்யாம நன்மையை செய்யணும். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மச்சு, அவை எல்லா செல்வங்களையும் விட ஒரு மனிதனுக்கு கல்விதான் சிறந்த செல்வம். நன்றி.
1: அழகா திருக்குறளும் சொல்லி அதுக்கான பொருளையும் சொல்லி இருக்கீங்க. உங்களுக்கு இந்த திருக்குறள் யார் சொல்லி கொடுத்தாங்க?
2: அம்மா.
1: வேற என்னலாம் அம்மா சொல்லி கொடுத்திருக்காங்க?
2: ஸ்டோரி ரைம்ஸும் சொல்லி கொடுத்தாங்க.
1: ஸ்டோரி சொல்றீங்களா? சரி சொல்லுங்க பாப்போம்.
2: ஒன்ஸ் அபான் எ டைம் எ லிட்டில் பர்ட் வாஸ் ஃப்ளையிங் ஹோம், ஹி குயிக்லி ஸ்டார்டட் டு ரன். எ விண்ட் ஸ்டார்ம், எ லிட்டில் பர்ட் ஸ்ட்ரகிள் டு ஃப்ளை. ஹி சா எ ட்ரீ, எ டிசைடட் டு டேக் ஷெல்டர், பட் தி விண்ட் வாஸ் டூ ஸ்ட்ராங்.

0: சூப்பரா பாடுனீங்க, உங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாமா? லிஃபானா குட்டி, சின்ன பிள்ளையா இருக்கீங்களா? பெரிய பிள்ளையா ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆக போறீங்க?
1: டீச்சர்.
0: டீச்சர் ஆக போறீங்களா? சரி, கண்டிப்பா நீங்க டீச்சர் ஆகணும். வாழ்த்துக்கள்.
1: தேங்க் யூ.
0: இந்த இனிய தருணத்தோட சின்ன பாஸ்போர்ட்டுக்கெல்லாம் நாளைக்கு இன்னொரு மலையின் அமுத மொழிகளோட சந்திக்கிற வரைக்கும் டாடா, பை பை.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க மாநில முதலமைச்சராக திரு சுவேந்த அதிகாரி இன்று பதவியேற்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கயானா சுகாதார அமைச்சர் டாக்டர் பிராங்க் அந்தோனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு இடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க மாநில முதலமைச்சராக திரு சுவேந்த அதிகாரி இன்று பதவியேற்கிறார். கொல்கத்தாவில் உள்ள புகழ்பெற்ற பிரிகேட் பரேட் மைதானத்தில் பதவியேற்பு விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின், மத்திய அமைச்சர்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக நேற்று கொல்கத்தாவில் பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித்ஷா முன்னிலையில் நடைபெற்ற மாநில பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் திரு சுவேந்த் அதிகாரி சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய திரு அமித்ஷா அனைத்து தரப்பு ஆதரவும் திரு சுவேந்த் அதிகாரிக்கு இருந்ததாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மேற்குவங்க ஆளுநர் திரு ஆர் என் ரவியை சந்தித்த திரு சுவேந்த் அதிகாரி மாநிலத்தில் முதல் பிஜேபி ஆட்சியை அமைக்க உரிமை கோரினார். திரு சுவேந்த் அதிகாரி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தி வெளியானதும்

அவரது சொந்த மாவட்டமான கிழக்கு மிதினாபூர் மற்றும் அவரது தொகுதியான நந்தி கிராமில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. அரியானாவின் அம்பாலா, பஞ்ச்குலா மற்றும் சோனிபட் ஆகிய மாநகராட்சிகளுக்கான மேயர் மற்றும் வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கான வாக்குப்பதிவு நாளை காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை வரும் 13ஆம் தேதி நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிஜேபி சார்பில் பஞ்ச்குலா மேயர் பதவிக்கு திரு ஷியாம்லால் பன்சால், அம்பாலாவில் திருமதி அக்ஷிதா சைனி மற்றும் சோனிபட்டில் திரு ராஜீவ் ஜெயின் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மறுபுறம் காங்கிரஸ் கட்சி சார்பில் சோனிபட்டில் திரு கமல் திவான், பஞ்ச்குலாவில் திருமதி சுதா பரத்வாஜ் மற்றும் ரேவாரி நகராட்சி தலைவர் பதவிக்கு திருமதி நிஹாரிகா பிரவீன் சௌத்ரி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மேலும் ரேவாரி மற்றும் தாருஹேரா நகராட்சிகளுக்கான தலைவர் பதவிக்கும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. கரீபிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கயானா நாட்டின் சுகாதார அமைச்சர் டாக்டர் பிராங்க் அந்தோனியை நேரில் சந்தித்து பேசினார். கயானா தலைநகர் ஜார்ஜ்டவுனில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது இந்தியா மற்றும் கயானா இடையிலான சுகாதாரத்துறை உறவுகளின் முன்னேற்றம் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக ஆலோசனை நடத்தினர். குறிப்பாக மருத்துவத்துறை மற்றும் மருத்துவ கட்டமைப்பு வசதிகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்பட்டது. இதுகுறித்து திரு ஜெய்சங்கர் தனது சமூக வலைதள பக்கத்தில் இரு நாடுகளின் சுகாதார ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் திருப்தி அளிக்கின்றன என குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தனது பயணத்தின் முதல்கட்டமாக ஜமைக்காவிற்கு செல்கிறார். அதனைத் தொடர்ந்து சூரிநாம் நாட்டுக்கான பயணத்தை முடித்துக்கொண்டு தற்போது கயானாவில் தங்கியுள்ளார். தனது பயணத்தின் இறுதிக்கட்டமாக அவர் ட்ரினிடாட் மற்றும் டொபாக்கோ நாட்டிற்கு செல்லவுள்ளார். சிலி நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரோஸ் மெக்கனா இன்று இந்தியா வருகிறார். வரும் 15ஆம் தேதி வரை இந்தியாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். தனது பயணத்தின் ஒரு பகுதியாக நாளை தில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். தொடர்ந்து நாளை மறுநாள் இந்திய உணவு இறக்குமதியாளர்கள் கூட்டமைப்பு மற்றும் வர்த்தக அமைப்புகள் ஏற்பாடு செய்துள்ள வணிக நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்கிறார். சிலி அமைச்சர் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். விரைவில் சிலியுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படவுள்ள நிலையில் சிலி அமைச்சரின் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இந்தியா மற்றும் ஏமன் நாடுகளுக்கு இடையிலான நட்பு உறவை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இருநாட்டு உயரதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பு புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. வெளியுறவு அமைச்சகத்தின் செயலாளர் திருமதி ஸ்ரீபிரியா ரங்கநாதன் மற்றும் ஏமன் நாட்டின் இணையமைச்சர் திரு முகமது அல் காதிமி ஆகியோர் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் நீண்டகால தொடர்புகள் மற்றும் இருதரப்பு உறவுகளை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தனர். மேலும் இந்தியாவுக்கு வருகை தந்துள்ள ஏமன் இணையமைச்சர் புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய பெருங்கடல் பேச்சுவார்த்தையின் 10வது பதிப்பிலும் கலந்து கொண்டார் என்று வெளியுறவு அமைச்சகம் தனது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் யுக்ரைன் நாடுகளுக்கு இடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். 2ம் உலகப் போரில் சோவியத் யூனியன் பெற்ற வெற்றியை நினைவு கூறும் வகையில் ரஷ்யாவில் இன்று நடைபெறவுள்ள வெற்றி தினத்தை முன்னிட்டு இந்த தற்காலிக அமைதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. தனது சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள திரு டிரம்ப், இன்று முதல் மே 11ஆம் தேதி வரை இரு நாடுகளுக்கும் இடையே அனைத்து விதமான ராணுவ தாக்குதல்களும் நிறுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். தனது நேரடி வேண்டுகோளின் பேரில் இந்த உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் ஒரு பகுதியாக இரு தரப்பிலிருந்தும் தலா 1000 கைதிகள் பரிமாறிக்கொள்ளப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். 2ம் உலகப் போருக்கு பிந்தைய மிகப்பெரிய இந்த போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அமெரிக்க அதிபர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தயாரிப்புகளுக்கு உதவி செய்ததாக சீனா மற்றும் ஹாங்காங்கை சேர்ந்த நிறுவனங்கள் மீது அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஈரானின் ஷாஹெட் ரக ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தயாரிக்க தேவையான மூலப்பொருட்களை வழங்கியதற்காக இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்கை சந்திக்க சீனா செல்லவுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஈரானின் ராணுவ தொழில் கட்டமைப்பை முடக்குவதற்கும் சட்டவிரோத வணிகங்களுக்கு உதவும் வெளிநாட்டு நிறுவனங்களை தண்டிப்பதற்கும் அமெரிக்கா தயாராக இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஈரானிடமிருந்து எண்ணெய் வாங்கும் சீனாவின் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் நிதி நிறுவனங்கள் மீதும் தடைகள் பாயக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா மாநில அமைச்சர் திரு கிருஷ்ண

0: லால் பன்வா சாலை விபத்தில் இருந்து உயிர் தப்பினார். பாணிப்பட்டு அருகே ஜிடி சாலையில் வந்த வாகனம் ஒன்று இவர் பயணம் செய்த கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காயமடைந்த அமைச்சர் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அம்பாலா தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு சோனிபட் நோக்கி சென்று கொண்டிருந்தபோது இந்த விபத்து நேரிட்டதாகவும் இதில் அமைச்சருக்கு சிறிய அளவில் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் பிஜேபி மாநில தலைவர் திரு மோகன்லால் படோலி கூறினார். அவர் தற்போது அபாய கட்டத்தை தாண்டி நலமுடன் இருப்பதாகவும் முன்னெச்சரிக்கையாக சில நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார் என்றும் அவர் கூறினார். தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டின் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் கேரளம் மாஹே லட்சத்தீவுகள் மற்றும் கர்நாடகாவின் உட்பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பீகார் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்கத்தின் கங்கை சமவெளி பகுதிகளில் இன்று மணிக்கு 50 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அதேபோல் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஆந்திராவின் கடலோர பகுதிகள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய வானிலை நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குஜராத் மற்றும் மேற்கு ராஜஸ்தான் மாநிலங்களில் வரும் வியாழக்கிழமை வரை வெப்பாலை வீசக்கூடும் என்றும் நாட்டின் மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் வெப்பநிலையானது 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயர வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கோவா அணி மோகன் பகான் அணியையும் இரவு 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் ஜம்ஷெட்பூர் அணி பெங்களூரு அணியையும் எதிர்கொள்கின்றன. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் ஆண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் மகாராஷ்டிராவை சேர்ந்த ருத்ரங்கேஷ் பாலசாஹேப் பாட்டில் தங்கப்பதக்கம் வென்று முதலிடம் பிடித்தார். இறுதிப் போட்டியில் மிக சிறப்பாக செயல்பட்ட ருத்ரங்கேஷ் பாட்டில் 252.9 புள்ளிகள் குவித்து முதலிடத்தை பிடித்தார். ஹரியானாவை சேர்ந்த ரோஹித் கன்யான் 251.9 புள்ளிகளுடன் இரண்டாம் இடம் பிடித்து வெள்ளிப்பதக்கம் வென்றார். மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த பைதுர்கியா பிஸ்வாஸ் 230.8 புள்ளிகளுடன் மூன்றாவது இடம் பிடித்து வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆடவர் ஜூனியர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த அஸ்மித் சாட்டர்ஜி 251 புள்ளிகளுடன் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க மாநில முதலமைச்சராக திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கயானா சுகாதார அமைச்சர் டாக்டர் பிராங்க் அந்தோனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு இடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் இப்போது காலை 7:25.
2: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்,
3: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
4: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்ப வர April 18 நம்ம நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
5: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
6: ஆன்டிக்ல புது கலெக்ஷன்ஸ் தேடுறீங்களா? தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரியின் பிரம்மாண்ட ஆன்டிக் நகைகளின் கண்காட்சி வரும் April 9 முதல் May 9 வரை நடைபெறுகிறது. எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். மேலும் ஆன்டிக் நகைகளுக்கு VA-வில் 30% தள்ளுபடி. தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி, தத்தி ஸ்கூல் ஜங்ஷன், கோர்ட் ரோட், நாகர்கோவில்.
7: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
8: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: சேவை செய்திகள். மேல சங்கரன் குழி ஸ்ரீமன்

நாராயணசுவாமி திருக்கோவில் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 6:30 சிறப்பு பூஜை, நாளை காலை 6 மணிக்கு பூஜை. சேவலை ஸ்ரீமன் நாராயணசுவாமி திருப்பதி திரையேடு வாசிப்பு திருவிழாவில் இன்று காலை 8:30 திரையேடு வாசிப்பு, பிற்பகல் மதியம் 11:30 பணிவிடை உச்சிப்படிப்பு, மாலை 4:30 பணிவிடை உகப்படிப்பு, மாலை 5 மணிக்கு திரையேடு வாசிப்பும் விளக்க உரையும், நாளை காலை 4:30 பணிவிடை உகப்படிப்பு. புத்தளம் பொறுத்தட்டு விலை ஐயா வைகுண்டபதி சித்திரை திருத்தேர் திருவிழாவில் நண்பகல் 12 மணிக்கு பணிவிடை உகப்பெருக்கு, உச்சிப்படிப்பு மாலை 5:30 பணிவிடை உகப்பெருக்கு, திரையீடு வாசிப்பு. 27 மணிக்கு சரவிளக்கு மணி உகப்பெருக்கு. ஐயா அனுமன் வாகனத்தில் பதிவலம் வந்து திருத்தேர் வீதி வலம் வந்து மக்களிடம் சுருள் ஏற்று அருள் பாலித்து பதிப்புகுதல். 9 மணிக்கு பணிவிடை உகப்பெருக்கு, நாளை காலை 5 மணிக்கு பணிவிடை உகப்பெருக்கு. குளுமைக்காடு வில்லுக்குறி ஸ்ரீமன் நாராயணசுவாமி திருக்கோவில் அகிலத்திரட்டம்மானை திரையீடு வாசிப்பு திருவிழாவில் இன்று மதியம் 12 மணிக்கு உச்சிப்படிப்பு, மாலை 4 மணிக்கு அகிலத்திரட்டு திரையீடு வாசித்தல், 8:30 ஐயா வாகனத்தில் தெருவீதி வலம் வருதல், 9:00 உகப்படிப்பு, நாளை காலை 5:30 துவையல் தவசு. மங்கவிளை அருள்மிகு சிவசுடலை மாடசுவாமி திருக்கோவில் வைகாசி கொடை விழாவில் இன்று மாலை 6 மணிக்கு தீபாராதனை. இரும்புக்காடு ஐயா ஸ்ரீமன் நாராயணசுவாமி திருநெல் தாங்கள் திரையீடு வாசிப்பு திருவிழாவில் இன்று மாலை 4:30 உகப்பெருக்கு, மாலை 5 மணிக்கு திரையீடு வாசிப்பு, 8:00 ஐயாவுக்கு அலங்கார பணிவிடை, 8:15 உகப்பெருக்கு, நாளை காலை 6 மணிக்கு ஐயாவுக்கு பணிவிடை, 6:15 உகப்பெருக்கு. கோட்டாலமுடு அருள்மிகு பத்ரேஸ்வரி தேவஸ்தானம் சித்திரை திருவிழாவில் இன்று காலை 8 மணிக்கு ஸ்ரீமத் பகவத் பாராயணம், 9 மணிக்கு நவகிரக ஹோமம், மாலை 5:15 புஷ்பாபிஷேகம், மாலை 6:30 தீபாராதனை. தமத்துக்கோணம் அருள்மிகு சிவசுடலைமாட சுவாமி திருக்கோவில் கொடை விழாவில் இன்று பகல் 1 மணிக்கு தீபாராதனை. காஞ்சாபுரம் அருள்மிகு பத்ரேஸ்வரி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவில் இன்று நண்பகல் 12 மணிக்கு மதிய பூஜை, மாலை 5 மணிக்கு திருவிளக்கு பூஜை, 6:30 அலங்கார தீபாராதனை, 7:30 புஷ்பாபிஷேகம், 8:30 சிறப்பு பூஜை. கேசவன் சேரிவிளை ஐயா வைகுண்டர் தலைமை பள்ளி திருவிழாவில் முற்பகல் 11:00 பணிவிடை, நண்பகல் 12:00 உச்சிப்பாட்டு. சகாயபுரம் புனித இடைவிடா சகாய அன்னை திருத்தலம் திருவிழாவில் இன்று மாலை 6 மணிக்கு ஜபமாலை திருப்பலி, நாளை காலை 8 மணிக்கு திருப்பலி. ராஜாவூர் புனித மிக்கேல் அதிதூதர் திருத்தல திருவிழாவில் இன்று முற்பகல் 11:00 நவநாள் திருப்பலி, மாலை 4:00 நவநாள் திருப்பலி, மாலை 6:15 ஜபமாலை, சிறப்பு புகழ் மாலை ஆகியன நடைபெறும். கேட்டது சேவை செய்திகள். நேரம் இப்போது காலை 7:30.

0: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
1: காலை வணக்கம் வார் மந்திரியாரே.
0: என்ன வெயில், என்ன வெயில்! காலையிலே வெயில் கொளுத்துகிறது. சற்று நேரம் அமர்ந்து ஓய்வெடுப்போம்.
1: மந்திரியாரே, இப்படி வாரும் அந்த ஏசி ரிமோட்டை எடுத்து ஏசியை அதிகப்படுத்தி வையும்.
0: வந்ததும் வராததுமாக வேலையை சொல்கிறாரே, ஓய்வெடுக்க விடுகிறாரா? மொத்தமாக அதிகப்படுத்தி வைத்து விடுவோம். இனி அடிக்கடி என்னை கூப்பிடக் கூடாது, வேலை வாங்க கூடாது.
1: ஆ, என்ன இப்படி குளிர்கிறது! பற்கள் எல்லாம் தண்ணி அடிக்கிறது. ஆ, குளிர் தாங்க முடியவில்லை. ஏசியில் அப்படி என்னதான் செய்து வைத்தீர்? இப்படி குளிர்கிறது!
0: என்ன, மன்னரால் -30 டிகிரி சென்டிகிரேட் கூட தாங்க முடியவில்லையா?
1: என்ன, -30 டிகிரியா?
0: பின்ன என்ன மன்னா, பெண் குயின்கள் கூட -40 டிகிரி சென்டிகிரேடில் தங்கள் முட்டையை அடைகாக்கின்றன. பெண் குயின்களால் முடிகிறது என்றால் தங்களால் முடியவில்லையா?
1: -40 டிகிரியா? என்ன ஆச்சரியம், எப்படி இவற்றால் தாக்கு பிடிக்க முடிகின்றன? சரி சரி, முதலில் அந்த ஏசியை ஆஃப் செய்துவிடும்.
0: மன்னா, பெண் குயின்கள் தங்கள் வாழ்நாளின் மிக நீண்ட பெற்றோர் நோன்பை மேற்கொள்ளும்.
1: என்ன, அதுவும் -40 டிகிரி கடும் குளிரிலா?
0: ஆம் மன்னா, அது மிகப்பெரிய அர்ப்பணிப்பு மன்னா. ஆண் பெண் குயின்கள் கடும் பனி புயலில் 60 நாட்களுக்கு மேலாக அசையாமல் நின்று முட்டைகளை தங்கள் கால்கள்

0: தலைகளுக்கு மேல் வைத்து பாதுகாக்கின்றன. பெண் பெண் குயின்கள் உணவுடன் திரும்பும் வரை அந்த தந்தைகள் தங்கள் உடல் எடையில் பாதியை இழந்து விடுகிறார்கள்.
1: ஒருவேளை உணவு கூட இல்லாமல் இவ்வளவு காலம் எப்படி அவை உயிர் வாழ்கின்றன? பசி அவற்றை எப்படி வாட்டி விதைக்கும்? நம்மால் அப்படி எல்லாம் இருக்க முடியாது மந்திரியாரே.
0: மன்னா, இதுதான் அந்த இயற்கையின் அதிசயம். அந்த பறவைகள் தங்கள் உடலில் அதிகப்படியான கொழுப்பை சேமித்து வைத்திருக்கின்றன. அந்த சேமிப்பு தான் இந்த நீண்ட கால நோம்பின் போது அவர்களுக்கு எரிபொருளாக பயன்படுகிறது.
1: வியப்புதான். ஆனால் மந்திரியாரே, அந்த உறைபனியில் முட்டை மட்டும் எப்படி குளிராகாமல் இருக்கிறது? பனியில் பட்டால் அடுத்த கணமே அது உறைந்து விடாதா?
0: உண்மைதான் மன்னா. அதற்காகவே அவை தங்கள் அடிவயிற்றில் ப்ரூட் பவுச் என்ற ஒரு கதகதப்பான தோல் பையை வைத்திருக்கின்றன. முட்டையை ஒரு நொடி கூட பனியில் படாமல் தங்கள் கால்களின் மேலேயே வைத்து அந்த பையினால் போர்த்தி பாதுகாக்கின்றன.
1: இருளில் மாத கணக்கில் அசையாமல் நிற்பது என்பது வெறும் உயிர் வாழ்தல் அல்ல, அது ஒரு உன்னதமான அன்பு.
0: ஆம் மன்னா, பெண்குயின்கள் குளிரை தாங்க ஒருவருக்கொருவர் நெருக்கமாக ஒரு குழுவாக நின்று செயல்படுகிறார்கள். எவரும் குளிரால் இறந்து விடாமல் இருக்க சுழற்சி முறையில் இடமாற்றம் செய்து கொள்கின்றனவாம். ஆங்கிலத்தில் இதை தி லாங் பேரண்டல் ஃபாஸ்டிங் என்று அழைக்கிறார்கள்.
1: பார்த்தீரா மந்திரியாரே, பெண்குயின்களுக்குள் எத்துணை அறிவு என்று! அது மட்டுமல்லாமல் தன் பசியை விட தன் சந்ததியின் உயிர் முக்கியம் என்பதை அறிந்து செயல்படும் அந்த தந்தை பெண்குயின்களின் பாசம் போற்றத்தக்கதுதான்.
0: மன்னா, தாங்களும் அந்த பெண்குயின் போன்றுதான் மன்னா.
1: என்ன கூறினீர்? என்ன, இன்னும் குளிர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஏசியில் நீர் குழுகுழு என்று இருக்க பற்கள் தந்தி அடிக்க நான் தியாகம் செய்ய வேண்டுமா? முதலில் அந்த ஏசியை குறைத்து வையும்.
0: வெயில் காலத்தில் அரண்மனையில் ஓசியில் ஏசியில் இருக்கலாம் என்றால் பொறுக்காதே. இன்றைய குறுஞ்செய்தி.

டைம் எப்போதும் என்றென்பது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது. தென்குமரி தேனலை, இது நமது குமரி மண்ணில் இருந்து புறப்படும் இசையலை. இசையலையாய் வருகிறது திரை இசை. திரை இசையில் முதலில் உங்களுக்காக வந்து கொண்டே இருப்பது ராதேஷ்யாம் படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: Jesli Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Jesli Super Speciality Hospital.
6: நேரம் போகாலை 7:40. எப்பொழுதும் இது உங்களுடன் இசையுடனாக அஸ்வானி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.1 கேட்டுக்கொண்டிருப்பது தென்குமரி தேனலையில் திரை இசை. திரை இசையில் அடுத்ததா உங்களுக்காக வந்துட்டே இருக்கு ஜோக்கர் பட பாடல்.

0: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
1: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: புனித
4: ஜோசப் சட்டக்கல்லூரி, குமாரபுரம், ஆரல்வாய் மொழி.
3: போன் 8925938618.
5: எஸ் எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ் எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
6: சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் இன்ஜினியர்ஸ் பில்ட் எக்ஸ்போ 2026 கட்டுமான பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சி மே 8, 9, 10 MDV ஹால் கோட்டாரில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. விசாலமான கார் பார்க்கிங், அனுமதி இலவசம். நீங்களும் பில்ட் எக்ஸ்போ வாங்க, உங்கள் கனவு வீட்டை தரமாக கட்டி முடிங்க.
7: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
8: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
7: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652230666,
8: செல் நம்பர் 9488230666.
9: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சவாலி சமாளி. இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் குழு ஏசி மேளா.

எங்கேயுமே போகாலை 7:47. எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடனாக ஸ்வானி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருப்பது தென்குமரி தேனலையில் திரை இசை. திரை இசையில் அடுத்ததா உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு தனி ஒருவன் படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: இயற்கையின் மனம்
1: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
0: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
1: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
0: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
1: தூய்மையின் நம்பிக்கை
0: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
1: தொடர்புக்கு
0: தென்னை மதிப்பு கூட்டு மையம்,
1: செண்பகராமன் புதூர்,
0: செல்
1: 7305-36-5016.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம், இன்றிரவு 7:30 உழவர் உலகம் இதில் கிசான் வாணி. இதில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை, தொடர்ந்து தென்னைசார் கலைப்பொருட்கள். நேரலையில் பங்கேற்கிறார் ஒற்றையால் விளை இசக்கி முத்து அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். வாழையில் வாடல் நோய் மேலாண்மை தகவல்களை தருகிறார் திருப்பதிசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். மறக்காம கேளுங்க இன்றிரவு 7:30 உழவர் உலகத்தில் கிசான் வாணி.
5: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் வரும் April 18 முதல் நம்ம நாகர்கோவிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
6: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
7: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை. மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.

0: நேர்களுக்கு ஞாபகப்படுத்த வருமுறும் இன்று காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம். இன்றிரவு 8:30 இலக்கிய சோலையில் முதலில் இலக்கிய சுடர், இதில் பார் போற்றும் வீரத்தமிழ் மங்கையரும் பெண்பால் புலவர்களும் உரை வழங்குகிறார் அபிஷா சுந்தரம் அவர்கள். தொடர்ந்து தே நமது தொடரில் படைப்பாளர் எல் சப்திகா டோமிலா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். மறக்காம கேளுங்க இன்றிரவு 8:30 இலக்கிய சோலை.
1: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
2: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
1: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
2: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
1: தடிக்காரன் கோணம் AJ நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
2: AJ நியூரோ ரீஹாப் சென்டர் தடிக்காரன் கோணம்.
0: இப்போ காலை 7:54. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.1 கேட்டுக்கொண்டிருப்பது தென்குமரி தேநிலையில் திரை இசை இதயங்களில் என்றென்றும் குதூகலம் கொண்டாட்டம். திரை இசையில் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு PT சார்பட பாடல்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் அவருக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. மேற்குவங்க முதலமைச்சராக திரு சுவேந்த் அதிகாரி இன்று பதவியேற்கிறார். கேரளாவில் புதிய அரசு அமைப்பதில் தேக்க நிலை நீடிக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சியில் முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடும் திரு ரமேஷ் சென்னிதலா, திரு வி டி சதீசன், திரு கே சி வேணுகோபால் ஆகியோர் தில்லி விரைந்துள்ளனர். ரயில்வே மதுரை கூட்டமொத்த வருமானம் கடந்த நிதியாண்டில் 1408 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் யுக்ரைன் நாடுகளுக்கு இடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தயாரிப்புகளுக்கு உதவி செய்ததாக சீனா மற்றும் ஹாங்காங்கை சேர்ந்த நிறுவனங்கள் மீது அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை. அதுதான் குமரி பண்பலை 101.

0: இப்போ காலை 8:03. எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடனாக அஸ்வானி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 தென்குமரி தேனலை. இனி நாகர்கோவில் வடசேரி உழவர் சந்தையில இன்றைய காய்கறி விலை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நாட்டு கத்திரிக்காய் 1 கிலோ 70 ரூபாய், கத்திரிக்காய் சாதா ரகம் 50, நாட்டு வெண்டைக்காய் 50, வெண்டைக்காய் பச்சை 40, நாட்டு தக்காளி 45, ஆப்பிள் தக்காளி 60, நாட்டு மிளகாய் 65, நாடன் மிளகாய் 120, சீனி அவரைக்காய் 40, வெள்ளரிக்காய் 20, பகற்காய் 50, இஞ்சி 1 கிலோ 150, உருளைக்கிழங்கு 35, சேனைக்கிழங்கு 45, பல்லாரி 30, கேரட் 60, முட்டைக்கோஸ் 40, வாழைக்காய் 10 எண்ணம் 50, முருங்கைக்காய் 10 எண்ணம் 40, சின்ன வெங்காயம் 70, பூசணி 24, தடியங்காய் 20, மரவள்ளி 40, புளி 1 கிலோ 140, புடலை 60 ரூபாய், பீன்ஸ் 160 ரூபாய், சௌசௌ 55, தட்டைப்பயிறு 45, பீட்ரூட் 58, முள்ளங்கி 40, எலுமிச்சை 250, நார்த்தங்காய் 40, காலிஃப்ளவர் 50, தேங்காய் குடுமியுடன் 48, குடுமி இல்லாத தேங்காய் 51 ரூபாய், வாழை இலை 1 பூட்டு 15, மல்லிக்கீரை 1 கிலோ 110 ரூபாய், புதினா 70, பால் சேம்பு மற்றும் வழுதலங்காய் தலா 1 கிலோ 70 ரூபாய், கோவக்காய் 70, சுரக்காய் 30, காராமணி மற்றும் கருவேப்பிலை தலா 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இனி பழங்களின் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் 1 கிலோ 50 ரூபாய், பப்பாளி 30, நெல்லிக்கனி 60 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இனி இன்றைய நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 ரக நெல்லின் இன்றைய குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2,500 ரூபாய், உள்ளூர் சந்தையில் 1,700 ரூபாய். இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட விவரம். இன்றைய காலை நேர நிலவரப்படி பேச்சிப்பாறை அணையில் 22.40 அடியாகவும், பெருஞ்சாணி அணையில் 17.50 அடியாகவும், சிற்றாறு 1 அணையில் 4.85 அடியாகவும், சிற்றாறு 2 அணையில் 4.95 அடியாகவும், பொய்கை அணையில் 16.20 அடியாகவும், மாமனத்துறையார் அணையில் 16.57 அடியாகவும் நீர்மட்டம் உள்ளது. இனி ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து தென்குமரி தேனிலையில் திரை இசை கேட்கலாம்.
1: மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில், ரயில்வே நிலையம் அருகில், மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில், எஸ் எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
4: நாகர்கோயில்
5: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
6: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
7: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்ப வர April 18 இருந்து நம்ம நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
8: தி ஐ ஃபவுண்டேஷன், கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சவாலே சமாளி. இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் குழுகுழு ஏசி மேளா.
1: மற்றும்
0: ஞாபகப்படுத்துகிறோம், இன்று பிற்பகல் 1:10 பெருமைமிகு பாரதம் சித்திரம் இதில் 90 ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணியின் நிகழ்ச்சிகள் குறித்து இளைய இதயங்களின் வானொலி பயணம் என்ற தலைப்பில் சிறப்பு சித்திரம் இடம்பெறும். இன்று பிற்பகல் 2:30 நாட்டுப்புற கீதங்களில் MP ஆறுமுகம் குழுவினர் வழங்கும் கட்டை கும்மி பாடல்கள் கேட்கலாம்.
2: எலும்பு முறிவு மருத்துவமனையில் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில் வள்ளியூர் தூத்துக்குடி.
0: நினைவுபடுத்துகிறோம், இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கிசான் வாணி, இதில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை, தொடர்ந்து தென்னைசார் கலை பொருட்கள். நேரலையில் பங்கேற்கிறார் ஒற்றையால் விளை இசக்கி முத்து அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் வாழையில் வாடல் நோய் மேலாண்மை தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கி கவிதா அவர்கள். மறக்காம கேளுங்க, இன்றிரவு 7:30 உழவர் உலகத்தில் கிசான் வாணி.

இங்கே எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடனாக அஸ்வானி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இது தென்குமரி தேனலை. தென்குமரி தேனலையில் திரை இசையில் அடுத்ததாக உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு ஜெகமே தந்திரம் பட பாடல்.

கேட்ட அந்த பாடலோடு தென்குமரி தேனலின் நிறைவு பகுதியை நாம் எட்டியாச்சுங்க. எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: Collaborating tech giant Google is exploring investment opportunities in India across AI as well as of servers and drones. And with that, it's back to you, Shagun.
1: Thank you, Tanvi. And now before we end the bulletin, the headlines once again. Suvendu Adhikari to take oath as first BJP Chief Minister of West Bengal this morning. Prime Minister Narendra Modi and Home Minister Amit Shah to attend the swearing-in ceremony. Uncertainty continues over government formation in Tamil Nadu. Lieutenant General N.S. Rajasubramani appointed new Chief of Defence Staff. IMD forecasts heavy rainfall over Keralam, South Interior Karnataka, Tamil Nadu and Puducherry during next 2 days. And in football, India scripts history by qualifying for AFC Under-17 Women's Asian Cup quarter-finals for the first time. And with that, we end the morning news. Have a nice day.
2: புன்னகையாய்
3: இதழோரப் புன்னகையாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
3: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
3: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: குமரி பண்பலை 101
3: குமரி பண்பலை 101
4: இப்போது காலை 8:30. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம்.
5: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: சைபால்
7: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: முகத்தில்
9: பார்த்த சாரதினா என்ன அர்த்தம்? பார்த்தனுக்கு சாரதி, அதாவது அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினவன், அது கண்ணன். இது நமக்கு தெரியும். இந்த கண்ணன் அர்ஜுனனுக்கு ரெண்டாவது பார்த்த சாரதி தான். அப்படின்னா முதல் பார்த்த சாரதின்னு ஒருத்தர் உண்டா? அப்படின்னா உண்டு. கண்ணனுக்கு முன்னாடியே அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினவன் ஒருத்தன் உண்டு. அவன் யாருன்னா உத்தரகுமாரன், விராட தேசத்து இளவரசன். பஞ்சபாண்டவர்கள் அஞ்ஞாதவாசம் செஞ்சுக்கிட்டு இருந்த நேரம், அவங்க விராட நகரத்தில் தான் இருப்பாங்கன்னு துரியோதனன் யூகிக்கிறான். அவங்கள வெளிப்படுத்துறதுக்கான சில முயற்சிகளை பண்ணுறான். தன்னுடைய சேனைகளை எல்லாம் அழைச்சிக்கிட்டு போய் அந்த நாட்டில் உள்ள பசுக்களை எல்லாம் ஓட்டிக்கிட்டு போகிறான். அந்த நேரம் விராடன் வந்து வேற ஒரு திசையில் போர் செய்கிறதுக்காக போயிருக்கிறான். அவனோட மகன் உத்தரகுமாரன் ரொம்ப பயந்தாங்கோழி, கத்தியை பார்த்தாலே பயப்படுறவன். அவன் எங்கே சண்டை போடுறது? இருந்தாலும் வேறு வழி இல்லை. அப்பா ஒரு பக்கம் போயிட்டார், இவன் இன்னொரு போர் முனைக்கு செல்ல வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை. இந்த சமயத்தில் அங்கேருந்து அர்ஜுனன் இவனுக்கு உதவி செய்கிறதுக்கு வர்றான். எப்படி? அர்ஜுனன் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கிறான், உத்தரகுமாரன் மாதிரி. அதாவது பேடி உருவத்தில் இருக்கிற அர்ஜுனன் இவனுக்கு சாரதியாக அமைகிறான். போர் முனைக்கு போய் சேர்ந்த உடனே உத்தரகுமாரன் தேர் ஓட்டுறான். அர்ஜுனன் கௌரவ சேனைகளை விரட்டி அடிக்கிறான். அவங்கெல்லாம் புறமுதுகிட்டு ஓடி போகிறாங்க. அதுக்கப்புறம் ஊருக்கு திரும்புகிறப்போ அர்ஜுனன் மறுபடியும் பேடி உருவம் எடுத்துக்கிட்டு தேர் ஓட்டிக்கிட்டு வர்றான். உத்தரகுமாரன் தேரில் உட்காந்துருக்கிறான். பார்க்குறவங்கெல்லாம் உத்தரகுமாரன் தான் கௌரவர்களை வந்து முறியடிச்சுட்டு வர்றான் அப்படின்னு நினச்சி அவனை பாராட்டுறாங்க. அர்ஜுனனும் தான் சண்டை போட்ட விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், அந்த ரகசியம் நமக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு உத்தரகுமாரன்கிட்ட சொல்லிவிட்றான். கத்தியை கண்டாவே பயந்து நடுங்கிற உத்தரகுமாரனுக்கு போரில் ஜெயிக்கணுங்கிற பேரும் புகழும் எப்படி வந்தது? அவன் பயந்தாங்கோழி உத்தரகுமாரன், சண்டையில் ஜெயிச்சுட்டான், ரொம்ப கெட்டிக்காரன் அப்படின்னு பேர் வந்துட்டது, புகழ் வந்துட்டது. அது எப்படி வந்தது அப்படின்னா, அதுதான் அந்த இடத்தோட மகிமைங்கிறார் ஒரு ஆன்மீக பேச்சாளர். அதாவது இடத்தின் மகிமை. அது எப்படின்னு கேட்டால், அவன் கொஞ்ச நேரம் உட்காந்து தேர் ஓட்டினானே அந்த இடத்தோட மகிமை தான் அவனுக்கு பெருமையை சேர்த்து கொடுத்தது, அந்த சீட்டுக்கு உள்ள பெருமை. அது பின்னாடி வந்து கிருஷ்ணன் உட்காந்து பெருமைப்படுத்த போகிற சீட்டு இல்லையாது, அந்த சாரதி ஸ்தானத்தில் உத்தரகுமாரன் முன்னாடியே உட்காந்தான், அதனால் அவனுக்கு அத்தனை பெருமை கிடைச்சிது. ஒரு நாற்காலிக்கு மதிப்பு ஏற்படுறதே அதில் உட்கார்றவங்கள பொறுத்து தானே. இதோ இருக்குதே, இது வந்து இன்னார் உட்கார்ந்த நாற்காலி அப்படின்னு இப்போவும் நாம் சொல்லிக்கிறோம்ல. நாமெல்லாம் ஒரு நாற்காலியில் உட்காந்தா அந்த நாற்காலி ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிற பெருமையை காப்பாற்றுற அளவுக்கு அதில் உட்காரணும். அதுதான் நமக்கும் நல்லது, நாற்காலிக்கும் நல்லது. ஒரு ஆள் ஒரு ஆஃபீஸில் புதுசாக வேலைக்கு சேர்ந்தான். முத நாள் போய் அங்கே அவனுக்குன்னு இருந்த நாற்காலியில் உட்கார போனான். உட்கார போகிறதுக்கு முன்னாடி ஒரு சபதம் எடுத்துக்கிட்டான், நான் வந்து லஞ்சம் வாங்க மாட்டேன் அப்படின்னு. அப்படின்னா என் மேலே உட்காராதே அப்படின்னு கத்திச்சான் அந்த நாற்காலி. ஏன்னு கேட்டிருக்கான் இவன். ஏன்னா நானே இந்த ஆஃபீஸுக்கு

0: லஞ்சமாக வந்து சேர்ந்த நாற்காலி தான் அப்படின்னு தான் அந்த நாற்காலி. இது வந்து அந்த இடத்தோட மகிமை.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: தொடர்வது கே எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹிட்ஸ். கேட்பதற்கு முன்,
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
7: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
8: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
9: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
10: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: நேர்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம், இன்று காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம். காலை 9:02 பன்மொழி பாடல்கள், 9:30 கான கைரளியில் மலையாள திரைப்பட பாடல்கள் கேட்கலாம்.
11: Consciously Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
12: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital.
13: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
14: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
15: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
14: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
16: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் வரும் April 18 முதல் நம்ம நாகர்கோவிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
17: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.
4: இது கே எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹிட்ஸ்.

0: இன்னைக்கு.
1: ஐயோ அண்ணன் துரத்துறாரு, ஓடு ஓடு ஓடு.
0: வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு.

எக்ஸ்பிரஸில் வந்தவை ஜவான் மற்றும் வீரன் பட பாடல்கள். இனி தொடர்வது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி சென்னையிலிருந்து.

0: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நினைவுகளும் நவீனமும் குறித்த நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, நம்ம ஆகாஷ்வாணி 90 வயதை கடக்கும் இந்த தருணத்துல நினைவுகளும் நவீனமும் என்னும் தலைப்புல நேர்முகம் மேற்கொள்ள போறோம். இப்போ நம்மளோட இணைந்திருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா வளர்மதி. உங்க வாழ்க்கையில ஆகாஷ்வாணியோட பங்கு என்ன?
1: வணக்கம் மக்களே, நான் தான் வளர்மதி. நான் 80ஸ்ல பானான ஜெனரேஷன். என் சைல்ட்ஹுட்ல என்டர்டைன்மெண்ட்னா டிவி கூட ரொம்ப லிமிட்டட் தான். ஆனா ரேடியோ தான் என் வீட்டோட கான்ஸ்டன்ட் கம்பெனியன். மார்னிங்ல அம்மா கிச்சன்ல ஒர்க் பண்ணும் போது பேக்ரவுண்ட்ல ஒலிக்கும் ஆல் இண்டியா ரேடியோ வாய்ஸும், அப்பா நியூஸ் கேக்குற ஹேபிட், சண்டே ப்ரோக்ராம் சாங்ஸ், இது எல்லாம் என் சைல்ட்ஹுட் மெமரிஸோட ஒரு பார்ட். அப்போ கேசட் பிளேயர்ஸ் இருந்தாலும் டிவி இருந்தாலும் ரேடியோட மேஜிக் கொஞ்சம் டிஃபரெண்ட் தான். ஒரு சிம்பிள் வாய்ஸ், ஆனா அது நம்ம இமேஜினேஷனை வேற டிராவல் பண்ணி வைக்கும். ஒரு ப்ரோக்ராம், ஆனா அது லாக்ஸ் ஆஃப் லிசனர்ஸ் கனெக்ட் பண்ணும். இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிருச்சு, ஆனா ரேடியோட சாம் இன்னும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. அதுதான் ஆகாஷவாணியோட ரியல் ஸ்ட்ரென்த். ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆனாலும் கனெக்ஷன் சேஞ்ச் ஆகல. 80ஸ்ல வளர்ந்த ஒரு பொண்ணுனா இன்னும் இந்த ரேடியோ வாய்ஸ் கேட்ட உடனே சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் மைண்ட்ல ஃபிளாஷ் ஆகுது. இன்னும் பல வருடங்கள் நம்ம எல்லோரோட வாழ்க்கையில இந்த குரல் இன்னும் ஒலிக்க வேணும்னு மனசார வாழ்த்துகிறேன்.
2: எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் உங்களோட பேசுறது பொன்மஞ்சரி. உங்களோட ஷேர் பண்ணிக்க போறது என்னன்னா, வானொலி நம்ம வாழ்க்கையோட கலந்த ஒரு நினைவு பயணம். நான் சின்ன வயசுல இருந்தப்போ என் தாத்தா டெய்லி ரேடியோ கேட்பாங்க. எஸ்பெஷலி ஆல் இண்டியா ரேடியோல வர ப்ரோக்ராம் எல்லாமே அவங்க ரொம்ப விரும்பி கேட்பாங்க. காலையில உங்கள் கவனத்திற்கு மாதிரி ஷார்ட் ப்ரோக்ராம்ஸ், ஈவினிங் இளைய பாரதம் மாதிரி யூத் ப்ரோக்ராம்ஸ், இதெல்லாம் நமக்கு நல்ல கைடன்ஸ் கொடுக்கும். ஒரு நாள் நான் என் தாத்தா கூட உட்கார்ந்து இந்த ப்ரோக்ராம கேட்டப்போ, டைமை எப்படி யூஸ் பண்ணணும், லைஃப்ல எப்படி முன்னேறணும்னு ஒரு நல்ல ஐடியா வந்துச்சு. அந்த சின்ன ப்ரோக்ராமே எனக்கு ஒரு பெரிய சேஞ்ச கொண்டு வந்துச்சு. இப்ப கூட நான் டிராவல் பண்ணும் போது இல்ல ஃப்ரீ டைம் இருக்கும் போது ரேடியோ கேக்குறது எனக்கு ஒரு நல்ல ஹாபிட்டா மாறிடுச்சு. இது என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்ல, நமக்கு நல்ல தாட்ஸும் மோட்டிவேஷனும் கொடுக்கும். அதனால ஃப்ரெண்ட்ஸ், நாமளும் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் கேட்டா நம்ம லைஃப்ல நல்ல சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். இத பத்தி ஒரு சின்ன கவிதை சொல்றேன். ஆளுமை திறன் மங்காத அகில இந்திய வானொலியே இன்பங்களை வகைப்படுத்தி

0: இணையற்ற வானொலியே, உவமை காட்ட முடியாத ஊருக்கான எளிய தலைவன் நீ. எட்டும் கனியாக இருக்கும் உன் நிகழ்ச்சிகளை பறித்தால் எட்டாத உயரத்தை நாங்கள் எட்டலாம். ஐயமின்றி கூறுவேன், ஒழுக்கம் கற்றுத்தரும் ஆசிரியர் நீ, ஓயாது உழைக்கும் எங்கள் பொக்கிஷமும் நீ. அவ்வையின் வழிவந்த தலைமுறை நாம் அக்தே வானொலி கேட்டு பயனடைவோம்.
1: என் பேர் சுபாஷினி. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்ல அவ்வளோவா ரேடியோ யாரும் கேட்கறதில்ல. பட் நம்ம பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்கிற டைம்ல வந்து நிறைய பேர் ரேடியோ கூட கனெக்ட் ஆயிருப்பாங்க. அவங்க சொல்ற ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ வந்து டிவி, மொபைல் போன், யூடியூப் எல்லாருக்கிட்டையும் எல்லாமே இருக்கிறதுனால, பட் அந்த ஓல்டன் டேஸ்ல வந்து மெயின் என்டர்டைன்மெண்ட் சோர்ஸே ரேடியோ தான். மார்னிங் நியூஸ்ல இருந்து ஆப்டர்நூன் ப்ரோக்ராம்ஸ், நைட் சாங், ஃபுல் டே ஷெட்யூல் பண்ணிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபேமிலிஸ் எல்லாருமே அப்போ அந்த டைம்ல உட்காந்து ரேடியோ கேட்பாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மோஸ்ட்லி யாருமே ஆனா அது ஒரு சாம் இருக்கும்.
2: வணக்கம் காய்ஸ், என் பேரு சேஷ்மா. ஆல் இண்டியா ரேடியோ வந்து இந்தியாவோட ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ட்ரஸ்டட் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ்ல ஒன்னு. இது ஒரு சிம்பிள் ரேடியோ ஸ்டேஷன் இல்ல, இது ஒரு வாய்ஸ் ஆஃப் த நேஷன் மாதிரி. டீகேட்ஸா இது நியூஸ், எஜுகேஷன், கல்ச்சர், மியூசிக் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் மூலமா நம்ம மக்களை ரீச் பண்ணிட்டு வருது. இப்போ மீடியா ரொம்ப ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகுது. சோசியல் மீடியா, பாட்காஸ்ட், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனாலும் ஆல் இண்டியா ரேடியோக்கு இருக்கிற ட்ரஸ்ட் அண்ட் ஆத்தென்டிசிட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. பர்டிகுலர்லி ரூரல் ஏரியாஸ்ல பார்த்தா இன்னும் கூட ஆல் இண்டியா ரேடியோ ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. எல்லாருக்கும் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்காது, ஆனா ரேடியோ வந்து ஒரு சிம்பிள், அஃபோர்டபுள் அண்ட் ஆக்சசபிளா இருக்கிறது. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஹெல்த் அவேர்னஸ், அக்ரிகல்ச்சர் அப்டேட்ஸ், இந்த மாதிரி இவ்வளவு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆல் இண்டியா ரேடியோ மூலமா ரீச் ஆகுது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஆல் இண்டியா ரேடியோவோட லாங்குவேஜ் டைவர்சிட்டி. இந்தியால அவ்வளவு லாங்குவேஜஸ் இருக்கு, அவ்வளவு லாங்குவேஜஸ்லயும் ப்ரோக்ராம்ஸ் ப்ராட்காஸ்ட் பண்றாங்க ஆல் இண்டியா ரேடியோல. அண்ட் பர்சனலி பேசணும்னா ஆல் இண்டியா ரேடியோ ப்ரோக்ராம்ஸ்ல ஒரு காம் ஃபீலிங் இருக்கும். அதுல பேசுற ஸ்டைல் ரொம்ப கம்போஸ்டா, கிளியரா, மீனிங்ஃபுல்லா இருக்கும். அது லிசனர்ஸ்க்கு ஒரு பீஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதுவும் ஸ்டோரி டெல்லிங், இன்டர்வியூஸ், டிஸ்கஷன்ஸ் எல்லாமே கண்டென்ட் ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். எவ்வளவு என்டர்டைன்மெண்ட் இருந்தாலும் அவ்வளவு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஓவராலா பார்த்தா ஆல் இண்டியா ரேடியோ ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்ல, இது ஒரு கவர்மெண்ட்க்கும் மக்களுக்கும் கனெக்ட் பண்ற பிரிட்ஜ் மாதிரி. இது ஒரு டீச்சர், ஒரு என்டர்டைனர், அப்புறம் சம்டைம்ஸ் ஒரு கம்பேனியன் மாதிரி கூட. இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவு டெவலப் ஆகினாலும் கண்டென்ட்டோட சின்சியாரிட்டி அண்ட் பர்பஸ் தான் முக்கியம். அண்ட் இந்த விஷயத்துல ஆல் இண்டியா ரேடியோ எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் எக்ஸாம்பிள். சோ ஆல் இண்டியா ரேடியோ வந்து நம்மளோட கல்ச்சுரல் வாய்ஸா இருக்கு. இது நம்ம ஹிஸ்டரியும், நம்ம பிரசன்டையும், நம்ம வேல்யூஸையும் இன்னுமே கேரி பண்ணிட்டு இருக்குது. அதே மாதிரி எப்பவுமே கேரி பண்ணும். தேங்க்யூ காய்ஸ்.
3: வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஐஸ்வர்யா பேசுறேன். இன்னைக்கு ஆல் இண்டியா ரேடியோவோட 90 ஆண்டு பயணம் பத்தி பேசுறேன். இது ஒரு ரேடியோ மட்டும் இல்ல, இது நம்ம நாட்டின் குரல். ஒலி என்பது ஒற்றுமையின் மொழி. நான் என் சைல்ட்ஹுட்ல நினைச்சா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மெமரிஸ் வரும். நான் என் பாட்டி வீட்டுலதான் வளர்ந்தேன். அங்க டிவி இல்ல, மொபைல் இல்ல, ஆனா ஒரு ரேடியோ மட்டும் இருந்துச்சு. அந்த ரேடியோ தான் எனக்கு ஃப்ரெண்ட், டீச்சர், என்டர்டைன்மெண்ட் எல்லாமே. சாட்டர்டே ஆனா போதும் குவிஸ் ப்ரோக்ராம் வரும். நான் ரெகுலரா கேட்டுட்டே இருப்பேன். ஒரு க்வெஸ்சன் கேட்க உடனே நெக்ஸ்ட் என்ன ஆன்சர் ரொம்ப கியூரியோசிட்டியா இருக்கும். கரெக்ட் ஆன்சர் கெஸ் பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தப்பா பண்ணா கூட ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா வந்துட்டு இருக்கும். கேள்வி கேட்பவனே அறிவாளி, இளைய பாரதம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். சோ எனக்கு இது ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கும். யூத் வாய்ஸஸ், ஸ்பீச்சஸ், டேலண்ட்ஸ் இதெல்லாம் கேட்டாலே நான் கூட இப்படி பேசணும் அப்படின்னு ரொம்ப இன்ஸ்பயர் ஆன தருணம். அறிவு தான் மனிதனின் மிகப்பெரிய செல்வம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் என்ன ஷேப் பண்ணுச்சு. என்னோட கான்பிடன்ஸ், என்னோட திங்கிங் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணது. இந்த 90 ஆண்டு பயணம் இன்னும் பல பேரின் லைஃப டச் பண்ணிட்டே இருக்கு. ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன் கனெக்ட் பண்ணிட்டே வரக்கூடிய ஒரு விஷயம். காற்றில் வரும் அந்த ஓசை, காதில் விழும் ஒரு மொழி, மனதில் விதைக்கும் அறிவு, அதுதான் ஆல் இண்டியா குரல். நேரத்தை கடந்தும் நிலைக்கும் நம்பிக்கை நாதம் நீ, நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பயணிக்கும் குரல் நீ. சோ எல்லாரும் டியூன் பண்ணுங்க, கேளுங்க, கத்துக்கோங்க, இன்ஸ்பயர் ஆகுங்க.

0: இப்போ வரலட்சுமி இணைந்திருக்காங்க, நீங்க சொல்லுங்க உங்களுக்கும் நம்ம ஆகாஷ்வாணிக்கும் உள்ள ரெலவன்ஸ் என்ன அப்படின்னு.
1: வானொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் வரலட்சுமி பேசுகின்றேன். நாம் அனைவரும் பெருமைப்படும் ஆல் இண்டியா ரேடியோவின் 90th ஆண்டு விழாவை முன்னிட்டு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 90 ஆண்டுகளாக ஆல் இண்டியா ரேடியோ மக்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்காற்றி வருகின்றது. தகவல், கல்வி மற்றும் பொழுதுபோக்கு, இந்த மூன்றையும் ஒருங்கிணைத்து அனைவருக்கும் சமமாக வழங்கி வருகின்றது. நகரங்களில் மட்டுமல்லாமல் கிராமங்களிலும் கூட வானொலி ஒரு நம்பிக்கையான நண்பராக இருந்து வருகின்றது. மின்சாரம் இல்லாத காலத்திலும் கூட மக்களுக்கு தகவலை கொண்டு சென்று ஒரு சக்தி வாய்ந்த ஊடகமாக இது திகழ்கிறது. எங்கள் பாட்டி தாத்தா காலத்திலிருந்து இன்று வரை வானொலி நம் வாழ்க்கையில் ஒரு உணர்ச்சி பூர்வமான இடத்தை பிடித்துள்ளது. செய்திகள், இசை, இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள் போன்றவை ஒவ்வொருவரின் தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே மாறியுள்ளது. நானும் சிறுவயதில் என் பாட்டியுடன் சேர்ந்து வானொலி கேட்ட அனுபவம் உள்ளது. அந்த சிறிய தருணங்கள் இன்று வரை என் நினைவில் ஒரு பெரிய அனுபவமாக உள்ளது. சில நேரங்களில் அந்த நிகழ்ச்சிகள் நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தும். இந்த 90th ஆண்டு விழா அதன் சேவையை நினைவு கூறும் ஒரு முக்கியமான தருணமாகும். இனியும் பல ஆண்டுகள் மக்களுக்கு அறிவும் விழிப்புணர்வும் வழங்கி தொடர்ந்து சேவை செய்ய வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
2: என் பேர் சிறுதீப். இப்போதான் நம்ம பாட்டு கேட்கறதுக்கு, வீடியோஸ் பார்க்கறதுக்குன்னு நம்ம ஸ்க்ராலிங்லேயே நம்ம லைஃபை வந்து தள்ளிட்டு இருக்கோம். அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் டைலிங்கில் தான் இருந்தோம். அந்த டயலை திருப்பினாலே என்டையர் இந்தியாவுமே கனெக்ட் ஆகும். இப்போதான் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே நியூஸ் பார்க்கலாம், டிவி ஆன் பண்ணு, அப்போலாம் வந்து ரேடியோவை போடு அப்படின்றது மட்டும்தான் வீட்டில் கேட்கும் காலையில். ரேடியோவில் வந்து இன்டர்நேஷ்னல் நியூஸ்லேருந்து லோக்கல் நியூஸ் வரை எல்லாமே இந்த ரேடியோவிலே கேட்ட காலங்கள்லாம் இருக்குது. மழை பெஞ்சதுன்னா பசங்க காலையில் நியூஸை பார்த்து லீவா ஸ்கூலான்னு தெரிஞ்சுக்கிறது. ஆனால் அப்போ நியூஸ் வானிலை இருக்கேனாலே ஆகாஷ்வாணிலே மட்டும்தான். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னா, இப்போ 90 வயசு ஆகுது நம்ம ஆல் இண்டியா ரேடியோவுக்கு. 1936 ஸ்டார்ட் பண்ணது, இன்னிவரும் சக்சஸ்ஃபுல்லாக ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த ரேடியோவில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம கேதர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபார்மர்ஸ்க்கு வெதர் இன்ஃபோவாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெசன்ஸ், ஜாப் அலர்ட்ஸ். இந்த ஏர் இப்போ வரைக்குமே பிரசர் பாரதி கீழே தான் ரன் ஆயிட்டு இருக்கு. இன்னும் எஃப்எம் நியூஸ் எஃப்எம் சேனல்ஸில் கலக்கிட்டு இருக்கு. சிக்னல் கிளியராக இல்லை, ஆண்டனா இல்லை, நம்ம தான் ஆண்டனா ஆகி ரேடியோவுக்கு அருகில் நிற்கணும். அந்த காலங்கள்லாம் மறக்கவே முடியாத காலங்களாக இருந்துச்சு. அந்த ரேடியோ கேட்டு வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு லெஜன்ஸ். இப்போ வந்து நம்ம நிறைய சேனல்ஸில் கிரிக்கெட் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாமே பார்க்குறோம் இது பண்ணுற விஷயம்ல. அப்போ இந்தியா நீட்ஸ் 2 ரன்ஸ்னு சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த 5 seconds சைலன்ஸ் விடுவாங்க. யார் ஜெயிக்கிறா யார் தோக்கிறான்னு தெரியாமல் அந்த ஹார்ட் பீட் லப் டப் லப் டப்னு அடிக்கும் போது அந்த ஒரு ஃபீல் வந்து அப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ஆல் இண்டியா ரேடியோ தான் வந்து ஒரு ஒரிஜினல் நெட்ஒர்க், ஆல் ஓவர் இந்தியா ஒரிஜினல் நெட்ஒர்க்காக கனெக்ட் ஆகிட்டு இருக்கு.
0: இவாஞ்சலின், நீங்க சொல்லுங்க ஆகாஷ்வாணி மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய அபிப்பிராயம் என்ன?
3: ஹாய், நான் இவாஞ்சலின். ஆல் இந்தியா ரேடியோ இப்போ 90th இயரை செலிப்ரேட் பண்ணுது. நீங்க நினைச்சு பாருங்க, இன்டர்நெட் இல்லாத காலத்துல இருந்து இப்போ டிஜிட்டல் இயரா வரைக்கும் மக்களோட மனசுல கனெக்ட் ஆகி இருக்கிற ஒரு மீடியம் தான் நம்ம ரேடியோ. எனக்கு பர்சனலா சொல்ல போனா, நான் சின்ன வயசுல இருந்தபோது காலையில எழுந்த பிறகு நியூஸ், அதுக்கப்புறமா இனிமையான பாடல்கள், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரோக்ராம், அது எல்லாமே ஒரு ரொட்டீன் மாதிரி எனக்கு இருந்தது. ஆனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், எங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க அவங்க காலத்துல ரேடியோ இன்னும் ஸ்பெஷலா இருந்துச்சுன்னு. அதுலயும் குறிப்பா இன்று ஒரு தகவல்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்தியவர் தென்கட்சி சுவாமிநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட வாய்ஸ் கேட்கும் போது எல்லாருமே அமைதியா அவர் என்ன பேசுறாரு, என்ன கதை சொல்றாரு அப்படின்னு கேட்பாங்க. அது இல்லாம அவர் சிம்பிளா சொன்னாலும் அதுல ஒரு மாரலோட ஒரு லெசன் கத்துக்கிற மாதிரி சொல்லுவாரு அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாரு. இன்னும் ப்ரோக்ராம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்டா மட்டும் இல்லாம ஒரு கம்பானியனாவோ ஒரு டீச்சராவோ நமக்கு மோட்டிவேஷன் கொடுக்கற மாதிரியும் அந்த ஸ்டோரிஸ் இருக்கும். இன்னும் சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இல்லாத காலத்தில் இப்போ கூட ரேடியோ வச்சு தான் நியூஸும், டிசாஸ்டர் பற்றி, எலெக்ஷன் பற்றி, நாட்டு நடப்பை பற்றி, இது எல்லாத்தையும் வந்து ரேடியோ மூலமா தான் கற்றுக்குறாங்க. ஸோ ரேடியோ வந்து ஒரு சாதாரண பொருள் இல்லை, அது வந்து நமக்கு ஒரு எமோஷன். எனக்கு பர்சனலாக ரேடியோவில் வந்து டிஃப்ரெண்டான லாங்குவேஜஸ், சாங்ஸு, கல்ச்சர்ஸ், அது எல்லாமே எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ரேடியோ தான். இன்னும் சொல்ல போனால் சோஷியல் மீடியா போட்காஸ்ட்லாம் இப்போ வந்துடுச்சு, ஆனால் அப்போ காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே ரேடியோ மட்டும் ஒரு தனியான ஃபீல் கொடுக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ரேடியோ இன்னும் பல வருடங்கள் நம்ம கூட இருக்கும். நமக்கு நாலேஜ் கொடுக்கறதுலையும் சரி, அவேர்னஸ் கொடுக்கறதுலையும் சரி, நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டை கொடுக்கும். அதனால தான் எனக்கு ரேடியோ ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.

0: இதுவரை வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நினைவுகளும் நவீனமும் குறித்த நேர்முகம் கேட்டீர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: வானொலிக்கு 90 திரைப்பட மற்றும் நாடக கலைஞர் நித்யா ரவீந்தர் அவர்கள்.
2: வணக்கம், நான் உங்க நித்யா ரவீந்தர் பேசுறேன். வானொலி அப்படிங்கிறது வந்து நாங்கெல்லாம் வளர்ந்த காலத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. இன்னைக்கு வந்து எவ்வளவுதான் டெக்னாலஜி டெவலப் ஆகி புதுசு புதுசா பல விஷயங்கள் வந்தாலும், வானொலியில ஒரு கதை கேட்கிற மாதிரி, நாடகம் கேட்கிற மாதிரி, பாடல்கள் கேட்கிற மாதிரி, அதுல இருந்த ஒரு ஒரு ஈடுபாடு, அதுல இருந்த ஒரு சந்தோஷம் இப்ப இல்ல. ஆக்சுவலி வானொலியில வந்து பாப்பா மலர்னு குழந்தைகளை வச்சு ஒரு ப்ரோக்ராம் வரும், கூத்தபிரான் சார் பண்ணுவார், அதுக்கெல்லாம் நான் வந்து குழந்தையா இருந்தப்போ நிறைய பண்ணிருக்கேன். வானொலி நாடகங்களும் போய் நான் வந்து குரல் கொடுத்திருக்கேன். வானொலி வந்து எப்படினாங்க, எனக்கு நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா, நம்ம வீட்டுல நம்ம வச்சு கேட்கறத விட யாரோ எங்கேயோ வச்சு கேட்கற வானொலியிலேந்து அந்த காற்று அலைகளோட வர பாட்டு இருக்கு பாத்தீங்களா, அது அவ்வளவு சுகமா இருக்கும். எனக்கு ரொம்ப லைஃப்ல நான் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் அது. வானொலியை பொறுத்த வரைக்கும் தமிழ் செய்தியா இருக்கட்டும், செய்தியாளர்கள் பாத்தீங்கன்னா இப்படிதான் செய்தி படிக்கணும் அப்படிங்கறதுக்கு வானொலியில செய்தி கேட்கும் போது நமக்கு தெரியும். திறமையான பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து வானொலி நாடகங்கள் பண்றாங்க. இந்த மாதிரி வானொலி வந்து பல விதமா நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு ஒன்றி போயிருக்கு. வானொலி மக்கள் மனசுல எப்பவுமே இடம்பெற்று இருக்கும், இருக்கணும்ங்கிறது என்னோட ஆசை. நன்றி.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி
1: நேரம் 9 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம். வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் அவருக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. கேரளாவில் புதிய அரசு அமைப்பதில் தேக்க நிலை நீடிக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சியில் முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடும் திரு ரமேஷ் சென்னிதலா, திரு வி டி சதீசன், திரு கே சி வேணுகோபால் ஆகியோர் தில்லி விரைந்துள்ளனர். வைஸ் அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் கடற்படையின் புதிய தலைமை தளபதியாகவும், லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி புதிய ராணுவ தலைமை தளபதியாகவும் மத்திய அரசால் நியமிக்கப்பட்டுள்ளனர். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதால் வரும் 11 தேதி முதல் வாரந்தோறும் திங்கட்கிழமை மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும் என்று நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் யுக்ரைன் நாடுகளுக்கிடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நித்தம் நித்தம் புத்தம்புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
3: உங்களின் எண்ணங்களை வார்த்தைகளால் வண்ணங்களாக்கி வானொலி வழியாக வழங்கிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 9:03. பன்மொழி பாடல்கள்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
3: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
4: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
5: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்ப வர April 18 இருந்து நம்ம நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
6: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
7: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
8: Pontius Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
9: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Super Speciality Hospital.
10: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 12 சவாலை சமாளி, இதில் திரை இசை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் அன்கோவின் குழு குழு ஏசி மேளா. நேரம் 9:10, நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து பன்மொழி பாடல்கள். அடுத்து வரும் பாடல் தில், ஹிந்தி திரைப்படத்திற்காக.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.

0: அசோசியேஷன் நடத்தும் இன்ஜினியர்ஸ் பில்ட் எக்ஸ்போ 2026 கட்டுமான பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சி மே 8, 9, 10 MDV ஹால் கோட்டாரில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. விசாலமான கார் பார்க்கிங், அனுமதி இலவசம். நீங்களும் பில்ட் எக்ஸ்போ வாங்க, உங்கள் கனவு வீட்டை தரமாக கட்டி முடிங்க. துறவியம் எலும்பு முடிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. துறவியம் எலும்பு முடிவு மருத்துவமனை, நாகர்கோயில், வள்ளியூர், தூத்துக்குடி.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலின் உற்று ஒன்றில் இன்று காலை மணி 10:02 சவாலை சமாளி. இதில் திரை இசை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோவின் குழு ஏசி மேளா.

நேர்களின் நினைவிற்கு இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய பராமரிப்புகள் குறித்து தகவல்களை தருகிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரஜீஷ் செல்வகணேசன் அவர்கள். பன்னொழி பாடல்களில் நிறைவாக வரும் பாடல் பல்லவி அணு பல்லவி கன்னட மொழி திரைப்படத்திற்காக.

அதற்கு பெருமைமிகு பாரதம் இதில் 90 ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணியின் நிகழ்ச்சிகள் குறித்து இளைய இதயங்களின் வானொலி பயணம் என்ற தலைப்பில் சிறப்பு சித்திரம் கேட்கலாம்.

இன்றிரவு 7:30 உழவர் உலகம், இதில் கிசான் வாணி. உழவருக்கு ஒரு சிந்தனை. தென்னைசார் கலைப்பொருட்கள் நேரலை பங்கேற்கிறார் ஒற்றையால் விளை ஏ இசைக்குமுத்து அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள். வாழையில் வாடல் நோய் மேலாண்மை தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். எப்போதும் காதோடு கருத்துள்ள வானொலி இருக்கட்டும், உங்கள் நெஞ்சோடு உறவாட என்றும் குமரி பண்பலை 101.3.

0: நூற்றாண்டு தாங்க நம்ம ஃப்ரெண்டு, இது தாங்க ட்ரெண்டு.
1: காற்றலைகளில் கலந்து காதுகளுக்கு இன்பம் சேர்த்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 9:30. இனி கேட்கலாம்

வெல்கம் டு குமரி எஃப்எம் 101. ஹாய், குட் மார்னிங் ஆல். எல்லாரும் சுகமானல்லோ? எல்லாரும் சுகமாயிருக்கணும், சந்தோஷமாயிருக்கணும், என்ன விஜயா இருக்கணும்.

0: இல் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தவிக அரசு அமைக்க ஆதரவு அளிப்பதா இல்லையா என்பதை இன்று அறிவிப்பதாக விசிக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். கேரளாவில் புதிய அரசு அமைப்பதில் தேக்க நிலை நீடிக்கும் நிலையில் காங்கிரஸ் தலைமை இன்று அம்மாநில மூத்த காங்கிரஸ் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளது. மேற்குவங்க முதலமைச்சராக திரு சுவேந்த் அதிகாரி இன்று பதவியேற்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ பிரதமர் திரு கம்லா பெர்சாதை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். வைஸ் அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் கடற்படையின் புதிய தலைமை தளபதியாகவும் லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி புதிய ராணுவ தலைமை தளபதியாகவும் மத்திய அரசால் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதால் வரும் 11 தேதி முதல் வாரந்தோறும் திங்கட்கிழமை மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும் என்று நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். குடைக்கானல் பேரிஜம் ஏரி சுற்றுலா தலத்தில் காட்டு யானைகள் முகாமிட்டு இருப்பதால் முன்னெச்சரிக்கை இன்று முதல் சுற்றுலாப் பயணிகள் செல்ல தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை அறிவித்துள்ளனா். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் வண்ண மீன்கள் மதிப்பு 41 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இலங்கையின் காங்கேசன் துறையில் இருந்து தமிழகத்தின் நாகப்பட்டினத்திற்கு இயக்கப்படும் பயணிகள் கப்பல் நேற்றிரவு எஞ்சின் கோளாறு காரணமாக நடுக்கடலில் பல மணி நேரம் நின்றதால் பயணிகள் அவதிப்பட்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்று இரவு 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: வானலைகளின் வழியாக வலம் வந்து கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 10:03.
3: வசந்த் அண்ட் கோ வழங்கும்
2: சவாலே சமாளி, இதில் திரை இசை.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ,
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
5: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
6: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இருவரும் பாடல் சமர் திரைப்படத்திற்காக.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் வரும் ஏப்ரல் 18 முதல் நம்ம நாகர்கோவிலிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
4: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.

0: புதுப்பொலிவு நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
5: திரைசீல் அடுத்து வரும் பாடல் வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்திற்காக

0: கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில்

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: ஆன்டிக்ல புது கலெக்ஷன்ஸ் தேடுறீங்களா? தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரியின் பிரம்மாண்ட ஆன்டிக் நகைகளின் கண்காட்சி வரும் April 9 முதல் May 9 வரை நடைபெறுகிறது. எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். மேலும் ஆன்டிக் நகைகளுக்கு VA-வில் 30% தள்ளுபடி. தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி, டத்தி ஸ்கூல் ஜங்ஷன், கோர்ட் ரோட், நாகர்கோவில்.
3: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
4: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
6: சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் இன்ஜினியர்ஸ் பில்ட் எக்ஸ்போ 2026 கட்டுமான பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சி May 8, 9, 10 MDV ஹால், கோட்டாரில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. விசாலமான கார் பார்க்கிங், அனுமதி இலவசம். நீங்களும் பில்ட் எக்ஸ்போ வாங்க, உங்கள் கனவு வீட்டை தரமாக கட்டி முடிங்க.
7: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோயில், வள்ளியூர், தூத்துக்குடி.
8: திரைசில் எடுத்து வரும் பாடல் மயக்கம் என்ன திரைப்படத்திற்காக.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்ப வர April 18 இருந்து நம்ம நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: பிரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

நேர்களின் நினைவிற்கு இன்று பகல் 1:10 பெருமைமிகு பாரதம் சித்திரம் கேட்கலாம். இதில் 90 ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணியின் நிகழ்ச்சிகள் குறித்து இளைய இதயங்களின் வானொலி பயணம் என்ற தலைப்பில் சிறப்பு சித்திரம்.

0: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: கேட்கலா?
1: கடிதமும் கருத்தும் நிகழ்ச்சிகள் குறித்த விமர்சனங்கள். வணக்கம் நேயர்களே, நம்ம குமரி பண்பலை 101 ஒலிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு நேயர்கள் தங்களோட என்ன கருத்துக்களை வண்ண மடல்களா எழுதி நமக்காக அனுப்பியிருக்காங்க. அந்த கடிதங்களை இப்ப வாசிக்க கேட்கலாம். இரணியல் பழனியாண்டி பிள்ளை இந்த நேயரின் கடிதங்களை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல்ல நம்ம படிக்க போறோம். இவர் சென்ற மாதம் 1 காலை மணி 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, இதில் நாம் வாழும் போது எல்லோரிடமும் அன்பு செலுத்தினால் அதைவிட உயர்ந்த பண்பு ஏதும் இல்லை எனவும், 7 நாம் நம் கடமைகளை தவறாமல் செய்து நல்ல மனிதராய் வாழ வேண்டும் என்றும், 9 நாம் எந்த செயலை செய்தாலும் அதில் வெற்றி பெறுவதற்கு மன உறுதி தேவை எனவும், 11 ஒருவருக்கு பொறுமை என்பது கோழைத்தனம் அல்ல, அது ஒரு சிறந்த வலிமையாகும். அடக்கம் எப்போதும் தேவை. பொறுமை கசப்பானது, ஆனால் அது தருகின்ற கனியோ இனிப்பானது என்றும், பொறுமையுடன் இருந்தால் பெருமையுடன் வாழலாம் எனவும், 13 காலை எனைத்தானும் நல்லவை கேட்க, இதில் பழமொழிகள் ஒரு சமுதாயத்தின் பழமையான சிந்தனையையும் அறிவு சொத்தும் ஆகும். நீண்ட காலமாக பழக்கத்தில் இருந்து வரும் அனுபவ குறிப்புகளும் ஆகும். தமிழ் இலக்கிய வரலாற்றில் பழமொழிக்கு என்றே ஒரு நூலாக பழமொழி 400 உள்ளது என்றும், 16 எனைத்தானும் நல்லவை கேட்க, இதில் கோபத்தினால் எந்த வேலையையும் சரியாக செய்ய முடியாது, எனவே நாம் சினத்தை விட்டுவிட வேண்டும் என்றும், சினத்தை அடக்காவிட்டால் அந்த சினமே நம்மை அழித்துவிடும் எனவும் சொன்ன விதம் சிறப்பு. சென்ற மாதம் 17 காலை மணி 7:05 மகாத்மா காந்தியின் சுயசரிதையான சத்திய சோதனையில் காந்தியின் வாழ்வில் நடந்த சில விஷயங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் இன்றைய குறுஞ்செய்தியில், சென்ற மாதம் 1 நாம் தினமும் பருகும் தேநீரை அளவோடு பருக வேண்டும், அதுவே உடல் நலனுக்கு ஆரோக்கியமானது எனவும், 4 மின்சார வாகனம் நம் பயணத்திற்கு எவ்வாறு ஏற்றதாக அமைகிறது என்றும், 5 ஈஸ்டர் பண்டிகை கொண்டாட்டம் குறித்தும், 9 நாம் ஹெட்போனை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினால் நம் காதுகள் பாதிப்படையும் என்றும், 10 நாம் பயன்படுத்தும் காகிதத்தை தேவையில்லாமல் கிழித்து போடக்கூடாது, காகிதத்தின் தேவை அதிகம், ஆதலால் அதை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்றும், 11 நாம் மரங்களை அதிகமாக நடுவதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளையும், 12 வாக்குரிமை குறித்தும், 13 இசை கேட்பதால் நம் மனதிற்கு கிடைக்கும் மகிழ்ச்சியையும், 17 இன்றைய குறுஞ்செய்தியில் நெகிழி குப்பைகளை தீயிட்டு எரித்தல் கூடாது எனவும், 18 நாம் ஓவியம் வரைவது ஒரு கலை, பல வர்ணங்களில் ஓவியம் வரையப்படுகின்றது, ஓவியங்களை பார்த்தாலே உள்ளத்தில் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படும் எனவும் மன்னரும் மந்திரியாரும் எடுத்து சொன்ன விதம் மிக மிக அருமை. மேலும் இம்மாதம் 1 காலை மணி 8:30 தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவலில், தானத்தில் சிறந்தது நிதானம், இதற்கு பொறுமை தேவை, காத்து இருப்பதால் நல்லவையே நடக்கும் எனவும், 4 மனம் வாக்கு இரண்டுமே மிகவும் முக்கியம், மனம் வாக்கு செயல் எப்போதும் ஒன்றாக இருந்தால் யாவும் நலமாகும் எனவும், 11 உடல் மற்றும் மன வயது குறித்தும், 15 நாம் எல்லோரிடத்திலும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும், 16 நமக்கு துன்பம் ஏற்படும் போது துவண்டு விடாமல் மன உறுதியுடன் இருத்தல் வேண்டும் என சொன்ன விதம் அருமை. மேலும் இந்த நேயர் சென்ற மாதம் 10 காலை மணி 10:03 இளஞ்சாரல் கேட்டேன், தேர்வு காலத்தில் தெரிந்து கொண்ட பாடம் எனும் தலைப்பில் கல்லூரி மாணவர்களின் கருத்துக்கள் யாவும் மிக மிக அருமை. வெற்றி என்பது தொடர்ந்து முயற்சி செய்வது, சவால்களை சமாளிக்க வேண்டும் என சொன்ன விதம் பாராட்டுக்குரியது. நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் தொகுத்து வழங்கிய GM தர்ஷினிக்கும், நிகழ்ச்சி பொறுப்பாளர் நவரத்னா அவர்களுக்கும், பண்பலை 101 மனம் நிறைந்த பாராட்டுக்கள். 12 காலை மணி 10:02 இளைய பாரதம் கேட்டேன், கடல்சார் துறையில் வேலைவாய்ப்பை பற்றி நிறைய பயனுள்ள விஷயங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் தொகுத்தளித்த ஜி அனுசா சாஜி அவர்களுக்கும், பண்பலை 101 மனமார்ந்த பாராட்டுக்கள். 19 தேதி காலை மணி 10:02 இளைய பாரதம். இதில் சாதிக்க பிறந்தோர் வரிசையில் டி ஜே ஆட்லின் ஜெர்சா அவர்களுடன் நேர்முகம் கேட்டேன். நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. மேலும் சென்ற மாதம் 7 காலை மணி 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள், இதில் தோவாளை எஸ் கிருஷ்ணம்மாள் அவர்களுடன் நேர்முகம் கேட்டேன். அவரின் அனுபவ கருத்துக்கள் யாவும் சுவாரஸ்யமானதாக இருந்தன. சென்ற மாதம்

தேதி பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் மனச்சோர்வு குறித்து ஹோமியோபதி மருத்துவர் வழங்கிய கருத்துக்கள் யாவும் பயனுள்ளதாக இருந்தன. 10 தேதி நலமாய் வாழ்வோமில் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வயிற்று வலி குறித்து ஹோமியோபதி மருத்துவர் நிறைய விஷயங்களை எடுத்துரைத்த விதம் பாராட்டுக்குரியது. 14 தேதி மாலை 5:30 உழவர் உலகம், இதில் மரச்சீனி சாகுபடி மகிழ்ச்சியான சாகுபடி. கொட்டூர் பி ஹென்றி அவர்களுடன் நேர்முகம் கேட்டேன். குச்சி தேர்வு, அடி உரம், நீர் பாய்ச்சுதல் என நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. உடன் உரையாடி நல்ல கேள்விகளை கேட்ட தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை அவர்களுக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள். அன்றைய தினம் நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் நெல் விதை நேர்த்தியின் முக்கியத்துவம் குறித்து தெளிவாக அறிந்து கொள்ள முடிந்தது. 16 தேதி மாலை 5:30 உழவர் உலகம், இதில் இயற்கை வேளாண்மையின் பயன்கள். கண்ணக்கோடு எஸ் லில்லி புஷ்பம் அவர்களுடன் டி எட்வின் ஜெயராஜ் அவர்கள் உரையாட கேட்டேன். நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்தது. அன்றைய தினம் நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் வேர்வாடல் நோய் கட்டுப்பாடு குறித்து திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கவிதா அவர்கள் வழங்கிய கருத்துக்கள் யாவும் அருமை. 18 தேதி மாலை 5:30 இலக்கிய சோலையில் இலக்கிய சுடரில் தமிழர்களின் நாகரீக தொட்டில் குமரிக்கண்டம் ஆசிரியர் ஜே கலா அவர்களின் உரை கேட்டேன். மிகவும் அருமை. தேனமுது தொடரில் படைப்பாளர் முனைவர் நட சிவகுமார் அவர்களுடன் சந்திப்பு தகவல்கள் யாவும் மிக மிக அருமை. மேலும் இம்மாதம் 2 தேதி இரவு 7:30 உழவர் உலகம், இதில் கால்நடை வளர்ப்பும் பராமரிப்பும் குறித்து நேர்முகம் கேட்டேன். பயனுள்ளதாக இருந்தது. 4 தேதி உழவர் உலகத்தில் இளைஞர் ஈடுபாட்டில் கால்நடைகள் வளர்ப்பு குறித்து பெருமாள் அவர்களுடன் நேர்முகம் கேட்டேன். சிறப்பாக இருந்தது. 19 தேதி உழவர் உலகம், இதில் கன்னிப்பூ சாகுபடி வேளாண்மை நுட்பங்கள் குறித்து பத்மநாபன் புதூர் எம் பாலகிருஷ்ணன் அவர்களுடன் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் உரையாட கேட்டேன். நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்தது. நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் காராமணி பயிர் சாகுபடி அனுபவம் குறித்தும் நிறைய விஷயங்களை தெளிவாக அறிந்து கொள்ள முடிந்தது. பாராட்டுக்கள். சென்ற மாதம் 4 தேதி இரவு 8:30 இலக்கிய சோலையில் இலக்கிய சுடரில் லட்சுமி அவர்கள் வழங்கிய கவிதைகள் யாவும் மிக மிக அருமை. தேனமுது தொடரில் படைப்பாளர் எஸ் சௌமியா அவர்களுடன் சந்திப்பு தகவல்கள் யாவும் சிறப்பாக இருந்தன. பாராட்டுக்கள். 11 தேதி இரவு 8:30 இலக்கிய சோலையில் இலக்கிய சுடரில் திருமூலரின் திருமந்திரம் பி லட்சுமி அவர்களின் விளக்க உரை கேட்டேன். மனிதன் தன்னை உணர்ந்து இறைவனை அடைய ஒரு ஞான களஞ்சியமாக விளங்குவது திருமந்திரம் என்பதை அறிந்து கொள்ள முடிந்தது. தேனமுது தொடரில் படைப்பாளர் முனைவர் எஸ் சௌமியா அவர்களுடன் சந்திப்பு தகவல்கள் யாவும் மிக மிக அருமை. பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க.

பார்த்திவபுரம் பாபு. சென்ற மாதம் 11 இலக்கிய சோலை நிகழ்ச்சி கேட்டேன். திருமூலரின் திருமந்திரம் எனும் தலைப்பில் லட்சுமி அவர்களின் உரை மிக தெளிந்த நீரோடை போல் அமைந்திருந்தது. தேனமுது தொடரின் படைப்பாளர் முனைவர் சௌமியா அவர்களுடன் நேர்முகம் பல கருத்துக்களின் பெட்டகம் எனில் அது மிகையல்ல அப்படின்னு எழுதியிருக்காங்க. மதுரை மணிநகரத்திலிருந்து சோ சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, மித்திரன், அக்ஷய மீனாட்சி. இந்த நேர்களின் கடிதம் சென்ற மாதம் 12 பகல் 1 தையல் பயிற்சி ஆசிரியர் விஜிலா அவர்களுடன் சிறப்பான நேர்காணல் இடம்பெற்றது. பெண்களுக்கான துணிகளை எவ்வாறு தைக்க வேண்டும், அதில் உள்ள சவால்கள் என்னென்ன என்பதை மிக தெளிவாக அனைவரும் புரியும்படி கூறினார்கள். நிகழ்ச்சியை நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே செவிமடுத்தோம். நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் மு ஆஷா அவர்களுக்கும் படித்தளித்த பண்பலை 101 மனம் நிறைந்த பாராட்டுகள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. நாகர்கோவில் நம்பி இடைத்தெருவிலிருந்து எஸ் மந்திரமூர்த்தி, இந்த நேரின் கடிதங்கள். ஜாயிண்ட் பெயின் யார் யாருக்கு இப்போது அதிகமாக பாதிப்பை உண்டு பண்ணுகிறது, இதற்கு நிவாரணம் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் என்பது போன்ற மருத்துவ ஆலோசனைகளை வழங்கிய சென்ற மாதம் 27 பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் நிகழ்ச்சியை பயனுள்ளதாக்கிய மருத்துவருக்கும் பண்பலை 101 மிக்க நன்றி. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் நேரலையாக சென்ற மாதம் 28 ஒலிபரப்பியதை கேட்டு ஆத்மார்த்தம் கண்டேன். நேரில் கண்டுகளித்த மாண்பை ஏற்படுத்தியது வர்ணனைகள். போஜனம் செய்ய வாருங்கள் என்ற பாடல் நிகழ்ச்சிக்கு மேலும் மெருகூட்டியது. பொதுவாக பொதுநலம் பேணுவதில் மட்டுமல்ல தமது இயல்பு வாழ்விலும் இங்கிதமாக செயல்பட்டு அறம் காப்பதில் முதன்மையாகவும், இன்னும் ஆதரவற்றோர்களை தன் காப்பகத்தில் வைத்து பராமரிப்பதிலும் முனைப்பாக செயல்பட்டு வரும் ஜே எம் லதா அன்னாரின் நேர்முகம் சென்ற மாதம் 30 சந்திப்போம் சிந்திப்போம்

சென்ற மாதம் 28ஆம் நாள் ஒலிபரப்பியதை கேட்டு ஆத்மார்த்தம் கண்டேன். நேரில் கண்டுகளித்த மாண்பை ஏற்படுத்தியது வர்ணனைகள். போஜனம் செய்ய வாருங்கள் என்ற பாடல் நிகழ்ச்சிக்கு மேலும் மெருகூட்டியது. பொதுவாக பொதுநலம் பேணுவதில் மட்டுமல்ல, தமது இயல்பு வாழ்விலும் இங்கிதமாக செயல்பட்டு அறம் காப்பதில் முதன்மையாகவும், இன்னும் ஆதரவற்றோர்களை தன் காப்பகத்தில் வைத்து பராமரிப்பதிலும் முனைப்பாக செயல்பட்டு வரும் ஜே எம் லதா அன்னாரின் நேர்முகம் சென்ற மாதம் 30ஆம் நாள் சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியை கேட்டபோது ஆனந்த கண்ணீர் வடித்தேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்து வரும் கடிதங்கள் நாகர்கோவில் எஸ் அகிலா இந்த நேயரோடது. இவர், குமரி பண்பலையின் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் உள்ளத்தை தொடும் வண்ணம் அமைந்துள்ளது. வெப்ப அலைகள் பற்றி நமது குமரி பண்பலை 101 கூறும் தகவல்களை கேட்பதால் வெப்பத்திலிருந்து நம்மை எப்படி தற்காத்துக் கொள்ளலாம் என்பதோடு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணமாகவும் அமைந்திருக்கிறது. பாராட்டுக்கள். மேலும், சென்ற மாதம் 29ஆம் தேதி காலை தன்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் சுவாரஸ்யமானதாக இருந்தது. இல்லாததை நினைத்து கணவனும் மனைவியும் சண்டையிட்டு இல்லறத்தை துன்பமாக்குவது குறித்த கதை மிகவும் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்தது. பண்பலைக்கு பாராட்டுக்கள் பல அப்படின்னு எழுதியிருக்காங்க.

0: இனி வாட்ஸ்அப் மூலமாக வந்திருக்கும் கருத்துக்கள்.
1: நாகர்கோவில் கோபால் இம்மாதம் 2ஆம் தேதி காலை கான கைரளி நிகழ்ச்சியில் பலமந்த பாடல்கள் அத்தனையும் அருமை, பாராட்டுக்கள். துவரங்காடு முத்து ஆசாரி இம்மாதம் 6ஆம் தேதி காலை வானொலிக்கு 90 நிகழ்ச்சி கேட்டேன், சிறப்பாக இருந்தது. நல்ல பழக்க வழக்கங்களோடு இளைஞர்களை நல்வழிக்கு கொண்டு செல்ல வானொலியின் பணி இன்றியமையாதது என்றால் அது மிகையல்ல, பாராட்டுக்கள்.

0: நேயர்கள் இதுவரை கடிதமும் கருத்தும் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் வரும் ஏப்ரல் 18 முதல் நம்ம நாகர்கோவிலிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையாக 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
2: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: இனி திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். பில்லா 2 திரைப்படத்திற்காக.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ரவீந்திரநாத் தாகூரின் சிந்தனைகள் இன்றளவும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் சுகாதார காப்பீட்டுத் திட்டம், அடல் ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் 11 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளதாகவும் இவற்றில் 91 கோடி பேர் இணைந்துள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய யூனியனுடனான உறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வாகனங்கள் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை பலத்தை பெறுவதற்கான நடவடிக்கைகளில் தாவேக தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. தாவேக்கு அரசு அமைக்க ஆதரவு அளிப்பதா என்பது குறித்த முடிவினை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று அறிவிக்க உள்ளது. தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஆதரவு வேண்டுமென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியை நாடக்கூடாது என்ற இடதுசாரி கட்சிகளின் நிபந்தனையை தாவேக்க மீறியுள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்பட 22 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், த்ருவ் ராவத், சூரஜ் கோலா இணைகள் ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். எகிப்தில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கான்சாஸில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தேஜஸ்வின் சங்கர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஸ்வீடனில் நடைபெற்ற டெபேஸ் சீக்மன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இதழோர புன்னகையாய் தேனூரும் பூந்தோட்டமாய் என்றும் உங்களுடன் உறவாடும்
2: குமரி
1: பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.

நேரம் இப்போ முற்பகல் 11:03. எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. ஆரம்பமாகிறது குமரி பண்பலையுடன் திரை இசை. திரை இசையில் முதலில் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு மாற்றான் படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: முதல் இரண்டு மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
1: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.

குமரி பண்பலை நூற்றொன்றில் இது குமரி பண்பலையுடன் திரை இசை. திரை இசையில் அடுத்ததாக வந்து கொண்டிருப்பது வந்தான் வென்றான் படத்திலிருந்து பாடல்.

0: எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ் எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
1: நேர்களே, இது உங்கள் நினைவிற்கு. இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய பராமரிப்புகள் குறித்து தகவல்களை தருகிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரெஜிஷ் செல்வ கணேசன் அவர்கள். மறக்காம கேளுங்க இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர்.
2: ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
1: நேரம் இப்போ முற்பகல் 11:16. இப்பொழுதும் எப்பொழுதும் எப்பொழுதும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில். குமரி பண்பலை 101 குமரி பண்பலையுடன் திரை இசை. திரை இசையில் அடுத்ததாக வருவது சிவா மனசில சக்தி பட பாடல்.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இதயங்களில் என்றென்றும் குதூகலம் கொண்டாட்டம். நேயர்களே, உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறோம், இன்று பிற்பகல் 1:10 பெருமைமிகு பாரதம் சித்திரம் இதில் 90 ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணியின் நிகழ்ச்சிகள் குறித்து இளைய இதயங்களின் வானொலி பயணம் என்ற தலைப்பில் சிறப்பு சித்திரம் இடம்பெறும். மறக்காம கேளுங்க இன்று பிற்பகல் 1:10. இங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 குமரி பண்பலையுடன் திரை இசை. திரை இசையில் இனி கேட்கலாம் உன்னாலே உன்னாலே படப்பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: காலை நேர புதுமையாய்,
0: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
1: இரவு பொழுதின் இனிமையாய்,
0: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
1: குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101.
2: ஆன்டிக்ல புது கலெக்ஷன்ஸ் தேடுறீங்களா? தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரியின் பிரம்மாண்ட ஆன்டிக் நகைகளின் கண்காட்சி வரும் April 9 முதல் May 9 வரை நடைபெறுகிறது. எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். மேலும் ஆன்டிக் நகைகளுக்கு VA-வில் 30% தள்ளுபடி. தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி, தத்தி ஸ்கூல் ஜங்ஷன், கோர்ட் ரோட், நாகர்கோவில்.
3: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
5: நேர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், இன்றிரவு 7:30 உழவர் உலகம், இதில் கிசான் வாணி. இதில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை, தொடர்ந்து தென்னைசார் கலைப்பொருட்கள் நேரலை பங்கேற்கிறார் ஒற்றையால் விளை ஏ இசக்கிமுத்து அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். வாழையில் வாடல் நோய் மேலாண்மை தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். மறக்காம கேளுங்க, இன்றிரவு 7:30 உழவர் உலகம்.
6: கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.

0: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
1: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: நேர்களை இன்று பிற்பகல் 2:30 நாட்டுப்புற கீதங்களில் எம்பி ஆறுமுகம் குழுவினர் வழங்கும் கட்டை கும்மி பாடல்கள் கேட்கலாம்.
4: எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோயில், வள்ளியூர், தூத்துக்குடி.

கண்டென்ட் மீது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 குமரி பண்பலையுடன் திரை இசை. இனி வருவது பாய்ஸ் பட பாடல்.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் வரும் April 18 முதல் நம்ம நாகர்கோவிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: நேயர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம், இன்றிரவு 8:30 இலக்கிய சோலை. இதில் முதலில் இலக்கிய சுடர். பார் போற்றும் வீர தமிழ் மங்கையரும் பெண் பால் புலவர்களும் உரை வழங்குகிறார் அபிஷா சுந்தரம் அவர்கள். தொடர்ந்து தேனமது தொடரில் படைப்பாளர் எல் சப்டிகா டோமிலா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். மறக்காம கேளுங்க இன்றிரவு 8:30 இலக்கிய சோலை.
3: எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நேரம் இப்போது முற்பகல் 11:51. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இணைந்திருப்பது குமரி பண்பலையுடன் திரை இசை இதயங்களில் என்றென்றும் குதூகலம் கொண்டாட்டம். திரை இசையில் இனி உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு அன்பே ஆறு இறை மற்றும் வெப்பம் பட பாடல்கள்.

0: அன்பலையுடன் திரை இசை.
1: மனதின் குரலாக,
2: சிரிப்பின் மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பலை 101.
0: நேரம் இப்போ நண்பகல் 12 மணி. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

0: பண்பலை 101 இனி இன்று ஒலிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சி முத்துக்களும் அவை கோர்க்கப்பட்ட நேரங்களும் இப்போது நிகழ்ச்சி நிரலாய். நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
1: நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.
0: நிகழ்ச்சி நிரல் இன்று பகல் 12:10 மனம் நனையும் மதுரமழைது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய பராமரிப்புகள் குறித்து தகவல்களை தருகிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரெஜிஷ் செல்வ கணேசன் அவர்கள். 12:55 திரையிசை. பிற்பகல் 1 செய்தி தெரியுமா. 1:10 பெருமை மிகு பாரதம் சித்திரம். இதில் 90 நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணியின் நிகழ்ச்சிகள் குறித்து இளைய இதயங்களின் வானொலி பயணம் என்ற தலைப்பில் சிறப்பு சித்திரம் இடம்பெறும். 1:55 திரை இசை. 2:15 திரை இசை. 2:30 நாட்டுப்புற கீதங்களில் MP ஆறுமுகம் குழுவினர் வழங்கும் கட்டை கும்மி பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3:02 தேநீர் நேரத்தில் திரை இசை. 4:02 வானிலை அறிக்கையை தொடர்ந்து உலக வலசை போகும் பறவைகள் தினம் சிற்றுரை, தொடர்ந்து திரை இசை. 5:02 முல்லைச்சரத்தில் திரை இசை. 6:00 நிகழ்ச்சிகள். 6:10 சேவை செய்திகள். 6:15 6:20 6:40 திரை இசை. இன்றிரவு 7:00 திரை இசை. 7:10 சேலம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி விஜயகுமார் அவர்கள். 7:25 திரை இசை. இரவு 7:30 உழவர் உலகம். இதில் கிசான் வாணி. இதில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை, தொடர்ந்து தென்னைசார் கலைப்பொருட்கள். நேரலையில் பங்கேற்கிறார் ஒற்றையால் விளை இசக்கி முத்து அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் வாழையில் வாடல் நோய் மேலாண்மை தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். இன்றிரவு 8:00 செய்தி அறிக்கை. 8:05 திரை இசை. இன்றிரவு 8:30 இலக்கிய சோலையில் முதலில் இலக்கிய சுடர். இதில் பார் போற்றும் வீரத்தமிழ் மங்கையரும் பெண் பால் புலவர்களும் உரை வழங்குகிறார் அபிஷா சுந்தரம் அவர்கள். தொடர்ந்து தேனமுது தொடரில் படைப்பாளர் எல் சப்திகா டோமிலா அவர்களுடன் நேர்முகம். இரவு 9:15 திரை இசை. 9:30 பவனி வரும் குமரி நிலாவில் திரை இசை. 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் ராஜ்குமார் மஜும்தார் அவர்களின் சந்தூர் இசை. 11:00 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். குமரி எஃப்எம் 101 நிகழ்ச்சிகளை நீங்க நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியில் இருந்து செய்திகளுக்கு பிறகு மனம் நனை மதுரமழை தேரல் சுவையசாரிசை காத்திருக்கும்.

0: குமரி பண்பலை 101.
1: நேரம் இப்போது பகல் 12:11. இப்பொழுதும் எப்பொழுதும் இப்பொழுதும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. ஆரம்பமாகிறது மரம் நனை மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரல் இசை. திரை இசையை கேட்கலாம். முதல் பாடலாய் வருவது அஞ்சலி பட பாடல்.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் வரும் ஏப்ரல் 18 முதல் நம்ம நாகர்கோவிலிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: நினைவுபடுத்துகிறோம், இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய பராமரிப்புகள் குறித்த தகவல்களை தருகிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரஜேஷ் செல்வ கணேசன் அவர்கள். மறக்காம கேளுங்க, இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர்.
3: மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
2: நேரம் இப்போ பகல் 12:17. கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.1 மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. திரையில் அடுத்ததா தொடர்ந்து கேட்க இருப்பது தர்மயுத்தம் படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: வாரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நேர்களே, இது உங்கள் ஞாபகத்திற்கு இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கிசான் வாணி. இதில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை, தொடர்ந்து தென்னிசார் கலை பொருட்கள் நேரலையில் பங்கேற்கிறார் ஒற்றையால் விளை ஏ இசக்கிமுத்து அவர்கள். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், வாழையில் வாடல் நோய் மேலாண்மை தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். மறக்காம கேளுங்க, இன்றிரவு 7:30 உழவர் உலகத்தில் கிசான் வாணி.
3: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம், நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: நேரம் இப்போ 12:28. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நீங்கள் இணைந்திருப்பது மனம் நனை மதுரமடைது தேரல் சுவையில் சாரலிசை. இதயங்கள் என்றென்றும் குதூகலம் கொண்டாட்டம். திரை இசையில் இனி கேட்கலாம் தளபதி பட பாடல்.

0: நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், இன்றிரவு 8:30 இலக்கிய சோலையில் இலக்கிய சுடரிதில் பார் போற்றும் வீர தமிழ் மங்கையரும் பெண்பால் புலவர்களும் உரை வழங்குகிறார் அபிஷா சுந்தரம் அவர்கள். தொடர்ந்து தேனமது தொடரில் படைப்பாளர் எல் சப்டிகா டோமிலா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். மறக்காம கேளுங்க இன்றிரவு 8:30 இலக்கிய சோலை.
1: எலும்பு முடிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முடிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.

திரை இசையில் நீங்கள் கேட்டது சுமங்கலி பட பாடல். கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரல் இசை.

நேயர்களை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். இன்று பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம் சித்திரம். இதில் 90 ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணியின் நிகழ்ச்சிகள் குறித்து இளைய இதயங்களின் வானொலி பயணம் என்ற தலைப்பில் சிறப்பு சித்திரம் இடம்பெறும். மறக்காம கேளுங்க.

இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது ஆர்ஜே ஜிலிஜு. செய்திகளுக்கு பிறகு நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர் உங்களுக்காக காத்திருக்கும். இனி கேட்கலாம் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் 3 காப்பீட்டுத் திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு இதுவரை 2119 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்டானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். திரு நிசித் பிரமாணிக், திரு திலீப் கோஷ், திரு சுதிர்ராம் டுடு, திரு அசோக் கீர்த்தானியா, திருமதி அக்னிமித்ரா பால் உள்ளிட்டோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் உள்ளிட்டோர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றனர். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றது. 294 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி 207 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஃபால்டா தொகுதியில் மட்டும் வரும் 21ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் 15 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் 80 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. தமிழகத்தில் தாவேக்க புதிய அரசு அமைப்பதில் தொடர்ந்து தேக்க நிலை நீடிக்கிறது. அறுதி பெரும்பான்மைக்கு 2 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் அக்கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவை எதிர்நோக்கியுள்ளது. இது தொடர்பான முடிவினை இன்று அறிவிக்க உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூறியுள்ளது. இதற்கிடையே பெரும்பான்மை ஆதரவை பெறுவதற்காக தாவேக்க குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் குற்றஞ்சாட்டினார். இந்நிலையில் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஆதரவு வேண்டுமென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியை நாடக்கூடாது என்ற இடதுசாரி கட்சிகளின் நிபந்தனையை தாவேக்க மீறியுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள திமுக அமமுக உறுப்பினர்களின் ஆதரவை தாவேக்க கோரியதை சுட்டிக்காட்டியுள்ளது. கேரளாவில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக கேரளாவைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் திரு சதீசன், திரு ரமேஷ் சென்னிதாலா, கேரள காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு சன்னி ஜோசப் ஆகியோர் புதுதில்லியில் அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியை இன்று சந்திக்க உள்ளனர். இந்த சந்திப்பின்போது புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வது குறித்து விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 102 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். இப்பொறுப்பினை தற்போது வகித்து வரும் அனில் சௌஹானின் பதவிக்காலம் வரும் 30ஆம் தேதியுடன் முடிவடைவதையொட்டி இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ராணுவ விவகாரங்கள் துறையின் செயலராகவும் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி பணியாற்றுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு குழுமத்தின் ராணுவ ஆலோசகராக தற்போது அவர் பணியாற்றி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமரின் 3 காப்பீட்டுத் திட்டங்கள் 11 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இத்தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டம், ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் மற்றும் அடல் ஓய்வூதிய திட்டங்களில் 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக அவர் கூறினார். ஆயுள் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் இதுவரை 21,500 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 660 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 1,84,00,000 குடும்பங்கள் பயனடைந்திருப்பதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, ஏழை மக்களுக்கு காப்பீட்டு வசதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார்.

இந்த திட்டங்கள் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக பயனாளிகள் எவ்வித சிரமமும் இன்றி இழப்பீட்டுத் தொகை பெறுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி கூறினார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் இதுவரை 2,119 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் மூலம் 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட

0: இதன் மூலம் 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த இயக்கத்தின் கீழ் கடந்த நிதியாண்டில் 97 லட்சம் மண் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு அதன் வளம் குறித்து பரிசோதிக்கப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மண் வள அட்டைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ரவீந்திரநாத் தாகூரின் 165வது பிறந்த தின கொண்டாட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. இதனையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து செய்தி விடுத்துள்ளனர். தொழிலாளர்கள் நலனுக்கான 4 புதிய சட்டங்கள் முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்கான விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த சட்டங்கள் பயனளிக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ட்ரினிடாட் டொபாகோ உடனான நல்லுறவு பாரம்பரியம் மிக்கது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டிற்கு சென்றுள்ள அவர் இரு நாடுகளுக்கிடையே கலாச்சாரம், விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் ஒற்றுமை காணப்படுவதையும் சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து அந்நாட்டு பிரதமருடனும் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். இதன் பின்னர் பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்கு வங்கத்தில் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்திற்காக 2,700 கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கான ஒப்பந்தத்தில் மேற்கு வங்க அரசு கையெழுத்திட்டவுடன் இந்த தொகை விடுவிக்கப்படும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இலங்கையின் காங்கேசன் துறையிலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி வந்து கொண்டிருந்த பயணிகள் கப்பல் மோசமான வானிலை காரணமாக நடுக்கடலில் பழுதடைந்தது. கடலோர பாதுகாப்பு படையினர் மீட்பு பணிகளை மேற்கொண்டு பயணிகளை பாதுகாப்பாக மீட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இலங்கை காங்கேசன் துறை துறைமுகத்திலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு நாகப்பட்டினம் நோக்கி பயணிகள் கப்பல் வந்து கொண்டிருந்தது. நாகப்பட்டினம் துறைமுகத்தை நெருங்கி சுமார் 2 கடல் மைல் தொலைவில் வந்தபோது திடீரென மோசமான வானிலை மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக கப்பலின் இயந்திரத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த கப்பல் கேப்டன் உடனடியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இரவு நேரத்தில் கப்பலை நடுக்கடலில் பாதுகாப்பாக நங்கூரமிட்டு நிறுத்தினார். இச்சூழ்நிலை குறித்து கப்பல் நிர்வாகம் உடனடியாக நாகப்பட்டினம் துறைமுக அதிகாரிகள், இந்திய கடலோர காவல்படை, கடலோர பாதுகாப்பு குழுமம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்து அவசர உதவி கோரியது. பயணிகள் பாதுகாப்பை முதன்மையாக கொண்டு உடனடியாக நாகப்பட்டினம் துறைமுக அதிகாரிகளும் இணைந்து உடனடியாக இரவு நேர மீட்பு பணிகளை தொடங்கினார்கள். கடல் சீற்றமாகவும் இருள் சூழ்ந்தும் இருந்த போதிலும் மீட்பு குழுவினர் துரித நடவடிக்கையால் கப்பலில் இருந்த இந்திய மற்றும் இலங்கை பயணிகள் அனைவரும் படிப்படியாக இயந்திர படகுகள் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டனர். மீட்கப்பட்ட பயணிகள் அனைவரும் இரவோடு இரவாக நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: பஞ்சாபில் அம்மாநில தொழில்துறை அமைச்சர் திரு சஞ்சீவ் அரோராவின் கூட்டாளிகளுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 4 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே அமலாக்கத்துறையை மத்திய அரசு தவறாக பயன்படுத்தி வருவதாக பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் குற்றஞ்சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கடந்த ஓராண்டுக்குள் 3 முறை அமலாக்கத்துறை இதுபோன்ற சோதனையில் ஈடுபட்டுள்ளதாக குற்றஞ்சாட்டினார். சிலி வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பிரஸ் மெக்கனா 6 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார். மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல், டாக்டர் ஜெய்சங்கர் ஆகியோருடன் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் ஜீசாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 14-12, 8-11, 5-11, 11-7, 11-2 என்ற செட்கணக்கில் இந்தியாவின் அபய் சிங்கை வென்றார். கான்சாஸில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தேஜஸ்வின் சங்கர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஸ்வீடனில் நடைபெற்ற டெப்டி சீக்மெண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் 3 காப்பீட்டு திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு இதுவரை 2,119 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: கலைகளின் சங்கமமாய், எங்கும் சமநேசமாய், எத்திக்கும் இன்பமயமாய்,
1: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:50. நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர் கேட்பதற்கு முன்,
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: நலமாய் வாழ்வோம்.
6: அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய பராமரிப்புகள் குறித்து விளக்குகிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரெஜி செல்வகணேசன் அவர்கள்.
7: இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து போஸ்ட் சர்ஜரி ரிகவரி. அதாவது ஒரு அறுவை சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தவங்க வந்து எப்படி அதை வந்து பூர்ணமா சரி ஆகுறது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சர்ஜரி நம்ம சொன்னாலே எல்லாரும் நம்ம மைண்ட்ல எப்படி இருக்குன்னா, சர்ஜரி பண்ணிட்டோம், எல்லாம் முடிஞ்சது, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். இல்லை, சர்ஜரி வந்து அது ஒரு பாகம். சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு ரெக்கவரிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு பாகமாக இருக்கிறது. அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய மனநிலை. நிறைய பேர் வந்து நம்ம வந்து சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டோம், நம்ம மனசை வந்து ரொம்ப புண்படுத்தி அதை பற்றி ரொம்ப வருந்தி ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது, அது அதுக்கான நேரமும் கிடையாது. ஸோ நம்ம வந்து சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாகவும் வச்சுக்கணும். ரெண்டாவது இது வந்து வலி. பொதுவாக வந்து சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் வலிக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு பயம். ஸோ அந்த வலி வந்து நம்ம வந்து யூஸ்வலாக வந்து டாக்டர்ஸ் வந்து மருந்து கொடுப்பாங்க. சப்போஸ் வலி இருந்துச்சுனாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. ஹாஸ்பிட்டல் நர்ஸ்கிட்டையோ இல்லை டாக்டர்கிட்டயோ சொன்னீங்கன்னா அவங்க வலிக்குள்ள இன்ஜெக்ஷன் தருவாங்க. ஸோ அது வந்து வலி இல்லாமலேயும் நம்மளை வந்து பாதுகாக்கும். அடுத்தது நம்ம சொல்ல போனோம்னா நம்ம வந்து உணவு வகைகள், ஆரோக்கியமான உணவு வகைகள். சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது உணவு. நம்ம வந்து மருந்து எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு அதனால எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க சாப்பிட்ற ஃபுட்டு தான் வந்து அந்த உடம்பு வந்து சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா ரிகவர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மெயினா வந்து புரோட்டீன், நமக்கு வந்து உடம்புல நிறைய புரோட்டீன் சேர்த்துக்கணும். புரோட்டீன் ரொம்ப முக்கியமா நம்ம உடம்பு வந்து முறிவு எல்லாத்தையும் ஹீல் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். நிறைய தண்ணிங்கிறதும் ரொம்ப முக்கியம். டாக்டர் எப்ப சொல்றாங்களோ அந்த இது ஆர்டர் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணும். சாப்பிட சொல்றாங்கன்னா சாப்பிடணும். இல்லை எனக்கு பசி இல்லை, ஏன்னா பசி இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்றனா நம்ம வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு, நம்ம நிறைய மேஜர் சர்ஜரி பண்ணிருக்கோம், ஸோ நிறைய மருந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ நமக்கு வந்து நாக்குல டேஸ்ட் இருக்காது, இல்லை நமக்கு பசி இருக்காது. ஆனா நம்ம வந்து உணவு வகையை மருந்தா நினைச்சு சாப்பிடணும். அடுத்தது வந்து உடற்பயிற்சி. உடற்பயிற்சி நான் சொன்னா எக்ஸசைஸ் பண்றது இல்ல, நடக்கிறது. அது பிறகு நம்ம வந்து எப்பவுமே பெட்ல படுத்திருக்க கூடாது. எந்த ஒரு சர்ஜரியும் பண்ணதுக்கு அப்புறமும் நாங்க வந்து இப்ப யாருமே வந்து ஃபுல்லா பெட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நாங்க சொல்றது கிடையாது. பட் சில டைம் சில ப்ரொசீஜருக்கு ரொம்ப கம்மியான ப்ரொசீஜருக்கு மட்டும் பெட் ரெஸ்ட் தேவைப்படுமா இருக்கும். ஸோ அது டாக்டர் சொல்லுவாங்க. அப்படி இல்லாதுங்கிறது நீங்க வந்து நல்லா ஆக்டிவா இருக்கணும், நடக்க எடுக்கணும், எப்பவுமே பெட்ல படுத்திருக்க கூடாது, உட்கார்ந்து இருக்கணும், சின்ன சின்ன எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் பண்றதுனால உடம்புல பிளட் சப்ளை அதிகமாகும். அது வந்து நம்ம புண்ணை வந்து சீக்கிரம் சரியாக்குறதுக்கான இது தீர்வு கிடைக்கும். அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து மருந்து, நம்ம கொடுக்குற மருந்தை வந்து கரெக்டாக எடுக்கணும். மாத்திரை கொடுத்தாங்கன்னா மாத்திரை சாப்பிட்டுக்கணும். ஸோ இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த இதெல்லாம் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ஒரு சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதுலேருந்து சக்சஸ்ஃபுல்லாக மீண்டு வரலாம்.
6: அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய பராமரிப்புகள் குறித்து விளக்கியவர் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ரெஜி செல்வகணேசன் அவர்கள்.
8: Ponchesli Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
9: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட Angiogram, Angioplasty, Open Heart Surgery, Pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesli Super Speciality Hospital.
10: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
11: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்ப வர April 18 இருந்து நம்ம நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
12: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 12:55. இனி திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். குக்கு திரைப்படத்திற்காக.

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனோரும் பூந்தோட்டமாய்
1: தேனோரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101
2: எப்போதும் காதோடு கருத்துள்ள வானொலி இருக்கட்டும். உங்கள் நெஞ்சோடு உறவாட என்றும் குமரி பண்பலை 101 தான். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 1 மணி.
3: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை.

0: ஐ பவுண்டேஷன் வரும் ஏப்ரல் 18 முதல் நம்ம நாகர்கோவிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: செய்தி தெரியுமா கேட்பதற்கும்.
3: துறவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. துறவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.
2: இன்று உலக வலசை போகும் பறவைகள் தினம். இது குறித்து சில தகவல்களை நேரலையில் வழங்குவதற்காக நிலைய அரங்கிற்கு வருகை தந்துள்ளார் அனந்தநாடார்குடி அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை தாவரவியல் ஆசிரியர் எஸ் மலர்விழி அவர்கள். வணக்கம் மேடம்.
4: வணக்கம். குமரி பண்பலை நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: இன்று வந்து உலக வலசை போகும் பறவைகள் தினம். ஆண்டுதோறும் வந்து மே மாதத்தினுடைய 2வது சனிக்கிழமையும் அக்டோபர் மாதத்தின் 2வது சனிக்கிழமையும் ஐக்கிய நாடு சபையால் வந்து கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினம் கடைபிடிக்கப்படுவதற்கு காரணம் என்ன மேடம்? இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன?
4: உலகம் முழுவதும் வலசை போகும் பறவைகளையும் அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாப்பதையும் உறுதி செய்வதற்கான சர்வதேச ஒத்துழைப்பின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் ஐநா ஆதரவுடன் செயல்படக்கூடிய 2 அமைப்புகள் என்னெல்லாம் அப்படின்னா, கன்வென்ஷன் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீஷிஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பும், ஆப்பிரிக்கன் ஏசியன் மைக்ரேட்டரி வெட்லாண்ட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற அமைப்பும் சேர்ந்து அவற்றினுடைய முயற்சியால் 2006 அதிகாரப்பூர்வமாக இந்த தினம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பத்துல எல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறை தான் கொண்டாடப்பட்டது. அப்புறம் இதுல சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டு 2018 முதல், நீங்க இப்ப சொன்னீங்களா, ஒரு வருடத்துல 2 நாள் கொண்டாடுறோம் அப்படின்னு. ஆமா, வருடத்திற்கு இருமுறை வந்து, அதாவது வசந்த காலத்துல மே 2 சனிக்கிழமை, அதாவது இன்னைக்கு நம்ம அதை அனுசரிக்கிறோம். அதே போல இலையுதிர் காலத்துல அக்டோபர் 2வது சனிக்கிழமையும் கடைபிடிக்கிறோம். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, எவ்ரி பேர்ட் கவுண்ட்ஸ், யுவர் அப்சர்வேஷன் மேட்டர், அதாவது ஒவ்வொரு பறவையும் முக்கியமானது, அதை கவனிக்கும் உங்கள் பார்வை மதிப்பு மிக்கது அப்படிங்கறது தான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள். இது வலசை பறவைகளின் எண்ணிக்கை, அவற்றின் வாழ்விடங்கள், அவற்றின் எண்ணிக்கை பாதிக்கும் காரணிகள் குறித்த தகவல்களை, தரவுகளையும் சேகரிப்பதை பொதுமக்களுடைய பங்களிப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கறத எடுத்துக்காட்டுறது தான் இந்த நோக்கமாக இருக்குது, கருப்பொருளான நோக்கம்.
2: பறவைகள் வலசை போவதற்கு என்ன காரணம்?
4: முதல் காரணம் உணவுக்காக, சாப்பாடு முக்கியம் இல்லையா? குளிர்காலங்கள்ல சில நாடுகள்ல பனி பெய்யும், அப்போ இந்த பறவைகளுக்கு உண்ணக்கூடிய முறையில பூச்சிகளோ பழங்களோ அல்லது விதைகளோ கிடைக்காது. நீர்நிலைகளும் உறைந்து போயிடும், அப்போ மீன் கூட கிடைக்காது. அதனால பறவைகள் உணவு கிடைக்கக்கூடிய இடங்களுக்கு வலசை போகுது. அடுத்து பாத்துட்டீங்கன்னா, சில இடங்கள்ல அதிக குளிரா இருக்கும், சைபீரியா போன்ற நாடுகள்ல சில இடங்கள்ல அதிக வெப்பமா இருக்கும். ஆமா, அப்போ இந்த இரண்டையுமே பறவைகளால தாக்கு பிடிக்க முடியாது. அதிக குளிரா இருந்தாலும் அதிக வெப்பமா இருந்தாலும் இது ஆபத்தை விளைவிக்க கூடியது. அதனால அந்த பறவைகளுக்கு ஏற்ற ஒரு மிதமான காலநிலை உள்ள இடங்களுக்கு அது செல்லுது. அடுத்து பாத்துட்டோம் அப்படின்னா, பறவைகள் முட்டையிடவும் குஞ்சுகளை வளர்க்கவும் பாதுகாப்பான இடம் தேடி உணவு, வெப்பநிலை, இந்த மாதிரி எல்லாம் அந்த குஞ்சுகள் வளர்வதற்கு தேவையான சூழல் இருக்கக்கூடிய இடத்திற்கு இடம் போகுது.
2: இயற்கை சார்ந்த சூழ்நிலை.
4: ஆமா.
2: சரி மேடம், இப்ப நாடு விட்டு நாடு வலசை போகக்கூடிய பறவைகள் வந்து தங்களுடைய இருப்பிடங்களுக்கான வழியை எப்படி கண்டுபிடிக்கிறது?
4: எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாருங்க. பகல்ல என்ன செய்யுது அப்படின்னா, சூரியன் எந்த திசையில இருக்குது அப்படிங்கறத கவனித்து அதனோட நேரத்தை கணக்கிட்டு சரியான திசையில பயணிக்கிறது. அப்போ இதை நம்ம என்ன சொல்றோம்னா, சன் காம்பஸ் அப்படின்னு சொல்றோம். இரவுல என்ன செய்யுது அப்படின்னா, ஸ்டார் நேவிகேஷன் அப்படின்னு சொல்றோம். வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை வச்சு அடையாளம் காணுது, குறிப்பாக துருவ நட்சத்திரங்கள்னு சொல்றோம்ல, அதை இதற்காக பயன்படுத்துறது. இப்ப நம்ம ஒரு மேப்பை வச்சு, ஒரு கூகுள் மேப்பை வச்சு நம்ம போறோம் அப்படின்னா, ஒரு மேப்பை வச்சு எப்படி அதை நேவிகேட் பண்ணி ஒரு இடத்தை சென்றடைகிறோமோ அதே மாதிரிதான் வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை மேப் மாதிரி, வரைபடம் மாதிரி பயன்படுத்தி போகுது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, புவியின் காந்த புலத்தை பயன்படுத்துது. இது ஒரு மேக்னெட்டிக் சென்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதற்காக பறவைகளுக்கு உடம்புல வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு, சிறப்பு வகை செல்கள், மேக்னெட்டோ ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த செல்கள் வந்து இந்த காந்த புலத்தை உணர்வதற்கான ஒரு செல்.
2: நீங்க சொல்லும் போது சொல்றீங்க, இப்ப பறவைகள் வந்து வலசை போகுது, நீண்ட தூரம் போகுது, அதுல வந்து ஒரு பறவை தான் வழிகாட்டுமா இல்ல மற்ற பறவைகளும் வழிகாட்டுமா? ஒரு பறவை கொஞ்ச தூரம் வழிகாட்டும் இன்னொரு பறவை வழி,
4: நீங்க ரெண்டாவது

0: அந்த மாதிரிதான் ஒரு பறவை வந்து முதல்ல வழிகாட்டுது, அதுக்கு கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்த பறவை சொல்லும். பொதுவா நீங்க பறவைகள் கூட்டத்துல பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரு வி ஷேப்ல இருக்கும். அப்ப முதல்ல போற பறவை வந்து ரெக்கைய மிக வேகமாக அடிச்சு போகக்கூடியது, பலமிக்க பறவை தான் முன்னாடி போகும். இப்ப அது கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சுன்னா அது பின்னாடி வந்துடும், அடுத்தது வந்து அதை வழி நடத்தி சொல்லும். அப்போ ஒருவேளை மேகம் மூடி இருந்தாலும் சரி, சூரியன் நட்சத்திரன் வானத்துல தெரியலனாலும் சரி, இந்த இன்டர்னல் காம்பஸ் மாதிரி இது செயல்பட்டு இது வந்து ஒரு நேவிகேஷன் அப்படின்னு சொல்றோம் காந்தப்புலன் மூலம். இன்னொன்னு நினைவு, நினைவாற்றல். அது ஏற்கனவே வந்துட்டு போன இடம் அது நல்லா நினைவு வச்சிருக்கோம். ஒரு ஆறு நம்ம ஒரு லேண்ட்மார்க் ஞாபகத்துல வச்சிருக்க மாதிரி ஆறுகள், மலைகள், கடற்கரைகள், இந்த மாதிரி புவியியல் அடையாளங்களை அது நினைவில் வைத்துக் கொள்ளுது. இப்படிதான் அது வந்து போகுது.
1: இப்ப நீண்ட தூரம் வலசை போகக்கூடிய பறவை அப்படின்னா எது
0: மேடம்? நீண்ட தூரம்னா ஆர்டிக்ல இருந்து அண்டார்டிக் போனா எவ்வளவு தூரம் சார்? அந்த பறவைகள் ஆர்டிக்ல இருந்து அண்டார்டிக் வரைக்கும் போகுது. சுமார் 70,000 கிலோமீட்டர் பயணிக்குது. வட துருவத்துல இருந்து தென் துருவத்துக்கு போகுது. எந்த பறவை அப்படின்னா ஸ்டெர்னா பாரடிசே அப்படிங்கிற ஒரு பறவை வந்து ஆர்டிக்ல இருந்து அண்டார்டிக் வரைக்கும் பறக்குது. இதை வந்து ஆர்டிக் டோன் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
1: சரி மேடம், இப்போ நம்முடைய மாவட்டத்திற்கு எந்த நாட்டில இருந்தெல்லாம் பறவைகள் வருது, எந்த வகையான பறவைகள்லாம் இங்க வருது?
0: இந்த நம்மள நாட்டுக்கு வந்து சைபீரியா, மத்திய ஆசியா, ஐரோப்பா, ஆர்டிக் பகுதி இவையெல்லாம் சென்ட்ரல் ஏசியன் ஃப்ளைவே வழியாக இங்க வருது. அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு பார்த்தாலும் நமக்கு இங்க சுசீந்திரம், புத்தளம், தேரூர் சுசீந்திரம், அந்த ஈரநிலம், புத்தளம், இந்த மாதிரியான இடத்துக்கும் பறவைகள் வருது.
1: இயற்கை சார்ந்த சூழலியல் சமன்பாட்டை காப்பதற்கு பறவைகளோட பங்கு என்ன?
0: மிக முக்கியமான பங்காற்று சார். விதைகளை பரப்பணும். விதைகளை பரப்பினாதான் தாவரங்கள் வளரும். பூச்சிகளை கட்டுப்படுத்தணும். அப்படின்னா நோய்கள் தாக்காமல் இருக்கும், பயிர்கள் வந்து நோய்கள் தாக்காமல் இருக்கும். பல்வகைமையை அதிகரிக்கணும். இதெல்லாம் அதாவது பயோடைவர்சிட்டி இன்க்ரீஸ் பண்றது, இதெல்லாம் சுற்றுச்சூழலினுடைய ஆரோக்கியத்தை காட்டக்கூடிய ஒரு குறியீடா நம்ம வச்சிருக்கோம். அப்ப அதுல மகரந்த சேர்க்கையை நடத்துறது இதெல்லாமே இதெல்லாம் மிக முக்கியம். அப்படின்னாதான் மகரந்த சேர்க்கை நடைபெற்றால்தான் அந்த தாவரம் வந்து கருவுட்டு அடுத்த விதையை அல்லது உணவை உற்பத்தி செய்ய முடியும். உணவு இந்த சென்ஸ் அந்த ஃப்ரூட்டோ சீடோ அப்படின்னா அதுக்கு அதற்கு முன்னாடி மகரந்த சேர்க்கை நடைபெறணும். இந்த மிகப்பெரிய வேலையை செய்யறதுல ஒரு பங்கு பறவைகளும் செய்யுது.
1: சரிங்க மேடம், நிறைவான செய்தி என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பறவையிலும் இயற்கை இறக்கி இயற்கையினுடைய ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்லுது. அவற்றை எண்ணுவது ஒரு கணக்கல்ல, அதை பாதுகாப்பது அதனுடைய முதல் படி. நாமும் நம்முடைய சுற்றுச்சூழலில் உள்ள பறவைகளை கவனிப்போம், அவற்றின் வாழ்விடங்களை காப்போம். சிறிய சிறிய மாற்றங்கள் மூலம் பெரிய பாதுகாப்பை உருவாக்குவோம். ஒவ்வொரு பறவையும் முக்கியம். நாம் அவற்றை பாதுகாத்தால் இயற்கை பாதுகாக்கப்படும், இயற்கை காப்பாற்றப்பட்டால் நாமும் பாதுகாப்பாக இருப்போம். எனவே நம்முடைய நகர வளர்ச்சி சுற்றுச்சூழல் பாதுகாப்புடன் இணைந்து இருக்க வேண்டும். அன்பார்ந்த நேயர்களே, பறவைகள் வலசை வருவது இயற்கையின் அதிசயம் என்றால் அவை திரும்ப வருவது நம் பொறுப்பு.
1: அழகா சொன்னீங்க மேடம். குறைவான நேரமாக இருந்தாலும் நிறைவான தகவல்களை வந்து அழகா கொடுத்தீங்க. உலக வலசை போகும் பறவைகள் தினத்துல வலசை வரும் பறவைகளையும் அவற்றின் வாழ்விடங்களையும் பாதுகாப்பது நம்முடைய கடமை. உங்களுக்கு குமரி பண்புகள் ஊட்டி ஒன்றின் சார்பாக மனமார்ந்த நன்றி மேடம்.
0: நன்றி.
1: செய்தி தெரியுமா நிகழ்ச்சியில் உலக வலசை போகும் பறவைகள் தினம் குறித்து சில தகவல்களை நிலைய அரங்கிற்கு வருகிறது நேரலையில் வழங்கினார் அனந்தநாடார்குடி அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை தாவரவியல் ஆசிரியர் எஸ் மலர்விழி.

0: ரேடியோ மட்டும் ஒரு தனியான ஃபீல் கொடுக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ரேடியோ இன்னும் பல வருடங்கள் நம்ம கூட இருக்கும். நமக்கு நாலேஜ் கொடுக்கறதுலையும் சரி, அவேர்னஸ் கொடுக்கறதுலையும் சரி, நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டை கொடுக்கும். அதனால தான் எனக்கு ரேடியோ ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.
1: என் பேர் சிறுதீப். இப்போதான் நம்ம பாட்டு கேட்கறதுக்கு, வீடியோஸ் பார்க்கறதுக்குன்னு நம்ம ஸ்க்ராலிங்லேயே நம்ம லைஃப்பை வந்து தள்ளிட்டு இருக்கோம். அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் டயலிங்கில் தான் இருந்தோம். அந்த டயலை திருப்பினாலே என்டையர் இந்தியாவுமே கனெக்ட் ஆகும். இப்போதான் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே நியூஸ் பார்க்கலாம், டிவி ஆன் பண்ணு, அப்போலாம் வந்து ரேடியோவை போடு அப்படின்றது மட்டும்தான் வீட்டில் கேட்கும் காலையில். ரேடியோவில் வந்து இன்டர்நேஷ்னல் நியூஸ்லேருந்து லோக்கல் நியூஸ் வரை எல்லாமே இந்த ரேடியோவிலே கேட்ட காலங்கள்லாம் இருக்குது. மழை பெஞ்சதுன்னா பசங்க காலையில் நியூஸை பார்த்து லீவாக ஸ்கூலான்னு தெரிஞ்சுக்கிறது. ஆனால் அப்போ நியூஸ் வானிலை இருக்கேனாலே ஆகாஷ்வாணிலே மட்டும்தான். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னா, இப்போ 90 வயசு ஆகுது நம்ம ஆல் இண்டியா ரேடியோவுக்கு. 1936 ஸ்டார்ட் பண்ணது, இன்னி வரும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த ரேடியோவில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம கேதர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபார்மர்ஸ்க்கு வெதர் இன்ஃபோவாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெசன்ஸ், ஜாப் அலர்ட்ஸ். இந்த ஆர் இப்போ வரைக்குமே இன்னும் எஃப்எம் நியூஸ், எஃப்எம் சேனல்ஸில் கலக்கிட்டு இருக்கு. சிக்னல் கிளியராக இல்லை, ஆண்டனா இல்லை, நம்ம தான் ஆண்டனா ஆகி ரேடியோவுக்கு அருகில் நிற்கணும். அந்த காலங்கள்லாம் மறக்கவே முடியாத காலங்களாக இருந்துச்சு. அந்த ரேடியோ கேட்டு வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு லெஜெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம நிறைய சேனல்ஸில் கிரிக்கெட் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாமே பார்க்குறோம் இது பண்ணுற விஷயம்ல. அப்போ இந்தியா நீட்ஸ் 2 ரன்ஸ்னு சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த 5 செகண்ட் சைலன்ஸ் விடுவாங்க. யார் ஜெயிக்கிறா யார் தோக்கிறான்னு தெரியாமல் அந்த ஹார்ட் பீட் லப் டப் லப் டப்னு அடிக்கும் போது அந்த ஒரு ஃபீல் வந்து அப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ஆல் இண்டியா ரேடியோ தான் வந்து ஒரு ஒரிஜினல் நெட்ஒர்க், ஆல் ஓவர் இந்தியா ஒரிஜினல் நெட்ஒர்க்காக கனெக்ட் ஆகிட்டு இருக்கு.
2: என் பேர் பிரதீக்ஷா. நான் வந்து நிறைய ரேடியோ கேட்டது கிடையாது. நம்ம பஸ்லலாம் போகும்போது நிறைய மியூசிக்ஸ் தான் கேட்போம், இல்லை மூவிஸ் பார்ப்போம். ஆனால் நானும் மியூசிக் அந்த மூவிஸ் தான் பார்ப்பேன். மியூசிக் பார்க்கும்போது ஒரு ஆடு, எஃப்எம் ரேடியோ ஆட் தான் பார்க்கும்போது திடீர்னு ஓகே நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது என்னோட பஸ் ட்ராவலிங்கில் தான். பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா நிறைய நான் பார்க்க ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டில் அப்போத்துலேருந்தே ரேடியோ ஓடிட்டே தான் இருக்கும். 24 hours ஒரு வீட்டில் ஓடணும்னா எங்கள் வீட்டில் தாராளமாக ஓடும் ரேடியோ. மார்னிங் ஆரம்பிச்சு
3: நிறைய வந்துருச்சு. ஆனா இன்னைக்குமே நம்ம அம்மா அப்பா பாட்டி எல்லாருமே கேக்குறது எல்லாமே ரேடியோ மட்டும்தான்.
4: என் பேர் ஹர்ஷா. நான் ஆக்சுவலா ரேடியோலாம் அவ்வளவு கேட்க மாட்டேன். எங்க அப்பா தான் ரொம்ப அதிகமா கேட்பாரு. நான் யோசிப்பேன், ஒரு 30 செகண்ட் ரீல கூட என்னால வந்து கரெக்டா பார்க்க முடியல. ஆனா அவ்வளவு பெரிய கிரிக்கெட் கமெண்ட்ரி, அப்புறமா அவ்வளவு பெரிய டிராமா, இதெல்லாம் வந்து அந்த ஜெனரேஷன்ல எப்படி கேட்டு இவ்வளவு பேர் வந்தாங்கன்னு தெரியல.

0: அவங்கெல்லாம் ரேடியோ பிடிக்கும்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு சிரிப்பாக இருக்கும், என்ன கேட்கறது மட்டும் தானே அப்படின்ட்டு. ஆனால் ரேடியோ கேட்கறது மட்டும் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்கில், அப்புறமா அது எவ்வளோ பெரிய டேலண்ட்னு எனக்கு அப்போ புரியல. இப்போ வந்து ஒருத்தர் டீச்சர் வந்து கிளாஸில் எடுக்கிறாங்கனாலே நம்மளுக்கு வந்து அவ்வளோ நேரம் அட்ராக்டிவாக இருக்காது, ஆனால் ஒரு ரேடியோவில் பேசுறது மட்டும். அந்த காலத்தில் வந்து சீரியல்லு, இப்போல்லாம் நம்ம வந்து சீரீஸு, வெப்சீரிஸு, மூவிஸ் இதெல்லாம் நம்ம டிவியில் பார்ப்போம். ஆனால் அப்போல்லாம் ரேடியோலேயே வந்து ட்ராமா இதெல்லாம் நடக்கும். அப்பா சொல்லியிருக்காரு ட்ராமா இந்த மாதிரிலாம் பார்ப்பேன்ட்டு. அவரை கேட்டு வளரும் போது தான் இந்த ஜென்ரேஷனில் நம்ம பிறந்துட்டோமோ அதெல்லாம் பார்க்காம இருக்கிறோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. அதெல்லாம் இருக்கும் போது தான் இப்போயும் ரேடியோலாம் இருக்குது, ஆனால் கேட்கறதுக்கு தான் ஆள் இல்லைன்ற மாதிரி இருக்குது. இந்த ரேடியோ ஸ்டார்ட் பண்ணி 90 இயர்ஸ் ஆச்சு, ஆனால் இது 90 இயர்ஸ் ஆச்சு, அந்த ஜென்ரேஷனுக்கு அப்புறமா இந்த ஜென்ரேஷன் இன்னும் கேட்காம இருக்காங்க. நம்மளாம் இன்னும் நம்ம ரேடியோவை வந்து நிறைய கேட்க வைக்கணும்.
1: நான் கேரல். நம்ம ஆல் இந்தியா ரேடியோ வந்து 90th year செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கும் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து ரேடியோ பற்றி சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. நான் வந்து 90s kids கிடையாது, நான் ஒரு 2K kids தான். பட் என்ன தான் நான் 2K kids இருந்தாலும் எனக்கு வந்து சாங்ஸ் எல்லாமே கேட்க ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் வந்து நம்மளோட அந்த காலத்தில் வந்து டிவி ஃபோன் எதுவுமே இல்லாமல் நம்ம வாழ்ந்தோம்ல, அப்போ அந்த டைமில் நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இதுனா அது வந்து ரேடியோ மட்டும்தான். அது வந்து நம்ம காலையிலேருந்து நைட்டு எவ்வளோ நேரம் வரைக்கும்னாலும் நம்ம ஸ்டாப்பா வந்து ரேடியோல என்ன வேணாலும் நம்ம கேட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ரீசன்ட் டேஸ்ல வந்து ரேடியோஸ் எல்லாமே போயிடுச்சு. சோ அது எங்க போச்சு, எங்க ஏது போச்சுன்னு எதுவுமே நமக்கு தெரியல. ஆனா வந்து இப்போ வந்து நம்ம ரேடியோ கூட இன்னும் நம்ம கனெக்டடா இருக்கும் அப்படின்னு சொல்ல போனா, நம்ம வந்து கார் ஜேர்னி அப்போ இல்ல சம்டைம்ஸ் டிராவல் பண்ணும் போது அந்த கார்ல அப்படின்னா வந்து பஸ்ல எல்லாம் வந்து நம்ம ரேடியோ பேசுறத வந்து நம்ம கேட்போம். சோ கார்ல போகும்போது எனக்கு வந்து ஸ்பெஷலாவே நான் வந்து ரேடியோ மூலயமாவே நிறையவே வந்து ஜென்ரல் நாலேஜ் கத்துக்கிட்டேன். சோ அதுல மெயினா வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து விளையாட்டு அரங்கம் ஸ்போர்ட்ஸ் இன்டர்வியூ, அது வந்து ஒரு 2:40 PM இருந்து PM இன் சென்னை ஸ்போர்ட்ஸ் வெனஸ்டே மட்டுமே அது வந்து நடக்கும். ஸ்போர்ட்ஸ் இன்டர்வியூல இருந்து வந்து நான் நிறைய ஸ்போர்ட்ஸ் விஷயத்தை பத்தி கத்துக்கிட்டேன். அந்த ஜர்னி எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு அது எல்லாமே வந்து ரேடியோல இருந்து தான் கத்துக்கிட்டேன். அது வந்து எனக்கு தெரியாது, பட் நான் எல்லாமே வந்து ரேடியோ மூலமா கேட்டு நான் எல்லாமே வந்து கத்துக்கிட்டேன். மீன்வைல் நான் கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது. சோ அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே 11:00 வந்து குவிஸ் ப்ரோக்ராம் போடுவாங்க, அது வந்து எவ்ரி சாட்டர்டே போடுவாங்க. விரும்பி ரேடியோல கேட்கக்கூடியதுன்னா விரும்பி கேட்பேன். இப்போ வரைக்கும் ஒரு சில வீட்டுலதான் வந்து ரேடியோஸ் வந்து இன்னமும் யூஸ் ஆயிட்டு இருக்கு. பிகாஸ் இந்த அப்கமிங் ஜென்ரேஷன்ல வந்து எல்லாமே டெக்னாலஜி பேஸ்டாவே ஆயிடுச்சு. நம்ம எல்லாருமே அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் டிபெண்ட் பண்ணி இருக்கோம். பட் அந்த ஓல்ட் டிவைஸ்லாம் எங்க போச்சுன்னே தெரியல, அது ரொம்பவே ரேர் டு சீ தட். ஸோ எனிவேஸ் நம்ம ஆல் இந்தியா ரேடியோ வந்து 90th year செலிப்ரேட் பண்ணுது. வி டு செலிப்ரேட் இட் டுகெதர். தேங்க்யூ.
2: வணக்கம் காய்ஸ், நான் தான் மோகன பிரியா. இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜென்ரேஷன்ஸ கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஆல் இந்தியா ரேடியோ நம்ம ஆகாஷ்வாணி இப்பவே 90 இயர்ஸ் ஜேர்னிய செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் திங்க் பண்ணுங்க, கிராண்ட் பேரண்ட்ஸ் டைம்ல இருந்து பேரண்ட்ஸ் ஜென்ரேஷன் வரைக்கும் இப்ப நம்ம ஜென்ரேஷன் வரைக்குமே ஒரே வாய்ஸ், ஒரே ஃப்ரீக்வன்சி, ஒரே கனெக்ஷன். நியூஸ் இருந்தாலும், மியூசிக் இருந்தாலும், எஜுகேஷன் இருந்தாலும், இந்தியாவோட டைவர்ஸ் வாய்ஸஸ் ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம்ல கனெக்ட் பண்றதுதான் இந்த ரேடியோ. டெக்னாலஜி சேஞ்ச் ஆகலாம், ஆப்ஸ் வரலாம், ஸ்கிரீன்ஸ் அதிகமாகலாம், ஆனா ரேடியோட மேஜிக் என்னன்னா ஒரே வாய்ஸ் தான், ஆனா அது மில்லியன்ஸ் ஆஃப் வாட்ஸ் ரீச் ஆகும். சோ இந்த 90 இயர்ஸ் ஜர்னிக்கு நம்ம சின்சியரா சல்யூட் பண்ணலாம். பாஸ்டை இன்ஸ்பயர் பண்ணிட்டு, பிரசன்ட கனெக்ட் பண்ணிட்டு, ஃபியூச்சரை கைட் பண்ணிட்டு போகிற இந்த ரேடியோக்கு ஒரு பிக் அப்ரிசியேஷன். அதான் மக்களே நான் உங்களுக்கு சொல்ல வரேன், தோல்வி உங்க வாழ்க்கையில நிரந்தரமா இருக்க கூடாதுன்னா முயற்சியை மட்டும் நிறுத்திடாதீங்க. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், ஆனா முயலாமை மட்டும் என்னைக்கும் வெல்லாது. அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். இதுதான் நம்ம வள்ளுவரோட கருத்தும் கூட. ஒரு சிறிய எண்ணம் கூட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தோட தொடக்கமா இருக்கலாம். நல்ல எண்ணங்களும் நல்ல முயற்சிகளும் உங்கள் வாழ்க்கையில அழகாக்கட்டும்.
3: என் பேர் சுபாஷினி. இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்ல அவ்வளவா ரேடியோ யாரும் கேட்கறதில்ல. பட் நம்ம பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்கிற டைம்ல வந்து நிறைய பேர் ரேடியோ கூட கனெக்ட் ஆயிருப்பாங்க. அவங்க சொல்ற ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்ப வந்து டிவி, மொபைல் போன், யூடியூப் எல்லாருக்கிட்டையும் எல்லாமே இருக்கிறதுனால, பட் அந்த ஓல்டன் டேஸ்ல வந்து மெயின் என்டர்டைன்மெண்ட் சோர்ஸே

0: ரேடியோ தான். மார்னிங் நியூஸ்ல இருந்து ஆஃப்டர்நூன் ப்ரோக்ராம்ஸ், நைட் சாங், ஃபுல் டே ஷெட்யூல் பண்ணிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபேமிலிஸ் எல்லாருமே அப்போ அந்த டைம்ல உட்காந்து ரேடியோ கேட்பாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மோஸ்ட்லி யாருமே கேட்கறது இல்லை. இப்போ நம்ம கிட்ட போன் இருக்கு, போன்ல பாக்குறோம். அப்போ அந்த டைம்ல எல்லாரும் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணி கேட்பாங்க, அது டிஃப்ரெண்ட் ஃபீலா இருக்கும். ஸோ எல்லார்கிட்டையும் ஒரு கனெக்ட் ஆகலாம். நம்ம சிட்டியில இருக்கிறதுனால எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம், ஆனா ரிமோட் ஏரியாஸ்ல இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து மெயினாவே ரேடியோ தான் எல்லாமே. அங்க என்டர்டைன்மெண்டா இருந்தாலும் சரி, எந்த பர்பஸ் இருந்தாலும் ரேடியோ தான் கனெக்ட் ஆகும். அவங்களுக்கு அது ரொம்ப முக்கியமாகவும் இருக்கும். ரேடியோல என்ன ஸ்பெஷல்னா, சாங் மட்டும் இல்ல, நியூஸ், எஜுகேஷன், டிராமா, எல்லா ப்ரோக்ராம்க்கும் எல்லா கண்டென்ட் வைஸாவும் இருக்கும், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ரேடியோல வாய்ஸ் மட்டும் இருக்கும் பட் விஷுவல் கிடையாது, ஆனா அது ஒரு சார்ம் இருக்கும். தேங்க்யூ.
1: வணக்கம் காய்ஸ், என் பேரு சேஷ்மா. ஆல் இண்டியா ரேடியோ வந்து இந்தியாவோட ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ட்ரஸ்டட் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ்ல ஒண்ணு. இது ஒரு சிம்பிள் ரேடியோ ஸ்டேஷன் இல்ல, இது ஒரு வாய்ஸ் ஆஃப் த நேஷன் மாதிரி. டீகேட்ஸா இது நியூஸ், எஜுகேஷன், கல்ச்சர், மியூசிக் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் மூலமா நம்ம மக்களை ரீச் பண்ணிட்டு வருது. இப்போ மீடியா ரொம்ப ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகுது, சோசியல் மீடியா, பாட்காஸ்ட், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனாலும் ஆல் இண்டியா ரேடியோக்கு இருக்கிற ட்ரஸ்ட் அண்ட் ஆத்தென்டிசிட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. பர்டிகுலர்லி ரூரல் ஏரியாஸ்ல பார்த்தா இன்னும் கூட ஆல் இண்டியா ரேடியோ ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. எல்லாருக்கும் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்காது, ஆனா ரேடியோ வந்து ஒரு சிம்பிள், அஃபோர்டபுள் அண்ட் ஆக்சசபிளா இருக்கிறது. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஹெல்த் அவேர்னஸ், அக்ரிகல்ச்சர் அப்டேட்ஸ், இந்த மாதிரி இவ்வளவு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆல் இண்டியா ரேடியோ மூலமா ரீச் ஆகுது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஆல் இண்டியா ரேடியோவோட லாங்குவேஜ் டைவர்சிட்டி. இந்தியால அவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்கு, அவ்வளோ லாங்குவேஜஸ்லயும் ப்ரோக்ராம்ஸ் ப்ராட்காஸ்ட் பண்றாங்க ஆல் இண்டியா ரேடியோல. அண்ட் பர்சனலி பேசணும்னா, ஆல் இண்டியா ரேடியோ ப்ரோக்ராம்ஸ்ல ஒரு காம் ஃபீலிங் இருக்கும். அதுல பேசுற ஸ்டைல் ரொம்ப கம்போஸ்டா, கிளியரா, மீனிங்ஃபுல்லா இருக்கும். அது லிசனர்ஸ்க்கு ஒரு பீஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதுவும் ஸ்டோரி டெல்லிங், இன்டர்வியூஸ், டிஸ்கஷன்ஸ் எல்லாமே கண்டென்ட் ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். எவ்வளவு என்டர்டைன்மெண்ட் இருந்தாலும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓவராலா பார்த்தா ஆல் இண்டியா ரேடியோ ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்ல, இது ஒரு கவர்மெண்ட்க்கும் மக்களுக்கும் கனெக்ட் பண்ற பிரிட்ஜ் மாதிரி. இது ஒரு டீச்சர், ஒரு என்டர்டைனர், அப்புறம் சம்டைம்ஸ் ஒரு கம்பேனியன் மாதிரி கூட. இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவு டெவலப் ஆகினாலும் கண்டென்டோட சின்சியாரிட்டி அண்ட் பர்பஸ் தான் முக்கியம். அண்ட் இந்த விஷயத்துல ஆல் இண்டியா ரேடியோ எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் எக்ஸாம்பிள். சோ ஆல் இண்டியா ரேடியோ வந்து நம்மளோட கல்ச்சுரல் வாய்ஸா இருக்கு. இது நம்ம ஹிஸ்டரியும், நம்ம பிரசன்டையும், நம்ம வேல்யூஸையும் இன்னுமே கேரி பண்ணிட்டு இருக்குது. அதே மாதிரி எப்பவுமே கேரி பண்ணும். தேங்க்யூ காய்ஸ்.
2: வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஐஸ்வர்யா பேசுறேன். இன்னைக்கு ஆல் இண்டியா ரேடியோவோட 90 ஆண்டு பயணம் பத்தி பேசுறேன். இது ஒரு ரேடியோ மட்டும் இல்ல, இது நம்ம நாட்டின் குரல். ஒலி என்பது ஒற்றுமையின் மொழி. நான் என் சைல்ட்ஹுட்ல நினைச்சா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மெமரிஸ் வரும். நான் என் பாட்டி வீட்டுலதான் வளர்ந்தேன். அங்க டிவி இல்ல, மொபைல் இல்ல, ஆனா ஒரு ரேடியோ மட்டும் இருந்துச்சு. அந்த ரேடியோ தான் எனக்கு ஃப்ரெண்ட், டீச்சர், என்டர்டைன்மெண்ட் எல்லாமே. சாட்டர்டே ஆனா போதும் குவிஸ் ப்ரோக்ராம் வரும், நான் ரெகுலரா கேட்டுட்டே இருப்பேன். ஒரு க்வெஸ்சன் கேட்க உடனே நெக்ஸ்ட் என்ன ஆன்சர் வரும் ரொம்ப கியூரியோசிட்டியா இருக்கும். கரெக்ட் ஆன்சர் கெஸ் பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், தப்பா பண்ணா கூட ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா வந்துட்டு இருக்கும். கேள்வி கேட்பவனே அறிவாளி, இளைய பாரதம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். சோ எனக்கு இது ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கும். யூத் வாய்ஸஸ், ஸ்பீச்சஸ், டேலண்ட்ஸ் இதெல்லாம் கேட்டாலே நான் கூட இப்படி பேசணும் அப்படின்னு ரொம்ப இன்ஸ்பயர் ஆன தருணம். அறிவு தான் மனிதனின் மிகப்பெரிய செல்வம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் தான் என்ன ஷேப் பண்ணுச்சு. என்னோட கான்பிடன்ஸ், என்னோட திங்கிங் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணது. இந்த 90 ஆண்டு பயணம் இன்னும் பல பேரின் லைஃப டச் பண்ணிட்டே இருக்கு. ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன் கனெக்ட் பண்ணிட்டே வரக்கூடிய ஒரு விஷயம். காற்றில் வரும் அந்த ஓசை, காதில் விழும் ஒரு மொழி, மனதில் விதைக்கும் அறிவு, அதுதான் ஆல் இண்டியா குரல். நேரத்தை கடந்தும் நிலைக்கும் நம்பிக்கை நாதம் நீ, நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பயணிக்கும் குரல் நீ. சோ எல்லாரும் டியூன் பண்ணுங்க, கேளுங்க, கத்துக்கோங்க, இன்ஸ்பயர் ஆகுங்க. தேங்க்யூ.
3: வணக்கம் மக்களே, நான் தான் வளர்மதி. நான் 80s பானான ஜென்ரேஷன். என் சைல்டுஹுட்ல என்டர்டைன்மெண்ட்னா டிவி கூட ரொம்ப லிமிட்டட் தான், ஆனா ரேடியோ தான் என் வீட்டோட கான்ஸ்டன்ட் கம்பெனியன். மார்னிங்ல அம்மா கிச்சன்ல ஒர்க் பண்ணும்போது பேக்ரவுண்ட்ல ஒலிக்கும் ஆல் இண்டியா ரேடியோ வாய்ஸும், அப்பா நியூஸ் கேட்கிற ஹேபிட், சண்டே ப்ரோக்ராம், சாங்ஸ் இது எல்லாம் என் சைல்டுஹுட் மெமரிஸோட ஒரு பார்ட். அப்போ கேசட் பிளேயர்ஸ் இருந்தாலும் டிவி இருந்தாலும் ரேடியோவோட மேஜிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஒரு சிம்பிள் வாய்ஸ், ஆனா அது நம்ம இமேஜினேஷனை வேற டிராவல் பண்ணி வைக்கும். ஒரு ப்ரோக்ராம் ஆனா அது லேக்ஸ் ஆஃப் லிசனர்ஸ் கனெக்ட் பண்ணும். இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிருச்சு, ஆனா ரேடியோவோட சாம் இன்னும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. அதுதான் ஆகாஷவாணியோட ரியல் ஸ்ட்ரென்த். ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆனாலும் கனெக்ஷன் சேஞ்ச் ஆகல. 80s வளர்ந்த ஒரு பொண்ணுனா இன்னும் இந்த ரேடியோ வாய்ஸ் கேட்ட உடனே சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் மைண்ட்ல ஃபிளாஷ் ஆகுது. இன்னும் பல வருடங்கள் நம்ம எல்லோரோட வாழ்க்கையில இந்த

0: குரல் இன்னும் ஒழிக்க வேணும்னு மனசார வாழ்த்துகிறேன்.
1: வானொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் வரலட்சுமி பேசுகின்றேன். இன்று ஒரு மிகவும் சிறப்பான நாள். நாம் அனைவரும் பெருமைப்படும் ஆல் இண்டியா ரேடியோவின் 90 ஆண்டு விழாவை முன்னிட்டு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 90 ஆண்டுகளாக ஆல் இண்டியா ரேடியோ மக்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்காற்றி வருகின்றது. தகவல், கல்வி மற்றும் பொழுதுபோக்கு, இந்த மூன்றையும் ஒருங்கிணைத்து அனைவருக்கும் சமமாக வழங்கி வருகின்றது. நகரங்களில் மட்டுமல்லாமல் கிராமங்களிலும் கூட வானொலி ஒரு நம்பிக்கையான நண்பராக இருந்து வருகின்றது. மின்சாரம் இல்லாத காலத்திலும் கூட மக்களுக்கு தகவலை கொண்டு சென்று ஒரு சக்தி வாய்ந்த ஊடகமாக இது திகழ்கிறது. எங்கள் பாட்டி தாத்தா காலத்திலிருந்து இன்று வரை வானொலி நம் வாழ்க்கையில் ஒரு உணர்ச்சி பூர்வமான இடத்தை பிடித்துள்ளது. செய்திகள், இசை, இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள் போன்றவை ஒவ்வொருவரின் தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே மாறியுள்ளது. நானும் சிறுவயதில் என் பாட்டியுடன் சேர்ந்து வானொலி கேட்ட அனுபவம் உள்ளது. அந்த சிறிய தருணங்கள் இன்று வரை என் நினைவில் ஒரு பெரிய அனுபவமாக உள்ளது. சில நேரங்களில் அந்த நிகழ்ச்சிகள் நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தும். இந்த 90 ஆண்டு விழா அதன் சேவையை நினைவு கூறும் ஒரு முக்கியமான தருணமாகும். இனியும் பல ஆண்டுகள் மக்களுக்கு அறிவும் விழிப்புணர்வும் வழங்கி தொடர்ந்து சேவை செய்ய வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆல் இண்டியா ரேடியோவிற்கு என் இனிய 90 ஆண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி.
2: ஹலோ எவ்ரிவான், என்னோட பேர் வந்து கோபிநாத். நான் வந்துட்டு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். என்னோடய ஊர் பேர் வந்துட்டு திருப்புக்குழி வில்லேஜ். அண்ட் எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு நெசவாளர். அவர் வேலை செய்கிற இடத்துல வந்துட்டு ரேடியோலாம் இருக்கும். அங்கே வந்துட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பாட்டுலாம் நிறைய கேட்பாங்க. ஸோ சில டைம் வந்துட்டு நான் அவரை பார்க்க போகிறப்போ வந்துட்டு அங்கே பாட்டு கேட்க தான் நானும் கேட்டிருக்கேன். ஸோ அது பாட்டு கேட்கறது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் நாளடைவில் வீட்டில் வந்துட்டு ஒரு ரேடியோ வாங்கினாங்க. ஸோ அதில் வந்துட்டு நானும் பாட்டும்லாம் கேட்டிருப்பேன். வீட்டில் எல்லாரும் ஃபேமிலியாக வந்துட்டு பாட்டு கேட்டுட்ருப்போம். அப்போது சில டைம் சயின்ஸ் ப்ரோக்ராம் அதை பற்றிலாம் நிறைய வரும். ஸோ அதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருந்துச்சு. சில வந்துட்டு நிறைய சயின்டிஸ்ட் அவங்கள பற்றின அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத பற்றிலாம் வரும். அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, 2012 அப்போ வந்துட்டு உலகம் அழிஞ்சிரும் அப்படின்லாம் வேற சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய கதைலாம். ஸோ அப்போ வந்துட்டு நான் ரேடியோலாம் கேட்டுட்ருப்பேன் நான், உண்மையிலே அது போல் எதனா ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அதை கேட்குறப்போ தெரிஞ்சது இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை, அப்படிலாம் எதுவும் ஆகாது, இன்னும் உலகம் வந்துட்டு ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்றதெல்லாம் செஞ்சாங்க. அப்போது அது எனக்கு ஒரு ஃபன்னியாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சயின்ஸ் டெக்னாலஜி அதை பற்றியெல்லாம் அதிகமாக கேட்டுகிட்டே இருந்திருக்கேன். நிறைய டைம் வந்துட்டு ஒரு சீரியல் மாதிரி விடுவாங்க, அது வந்துட்டு ஒரு 13-14 எபிசோட் கிட்டே விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய குவிஸ் ப்ரோக்ராம் அது இதுன்னா, இப்போ ரீசண்டாகவே நான் கேட்டிருக்கேன் ஒரு ப்ரோக்ராம், அது வந்துட்டு ஹோமி பாபாவை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் விட எனக்கு வந்துட்டு எங்கள் அப்பா கூட உட்காந்துட்டு பாட்டு கேட்குறப்போ அதுதான் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்துட்டு அந்த பாட்டு கேட்குறப்போ அவர் வந்துட்டு இந்த பாட்டு யார் பாடினா, இதோட மியூசிக் டைரக்டர்லாம் யார், அவங்க அந்த பாடுறப்போ அவங்க அங்கே என்ன நடந்தது அப்படின்றது, ஸோ அதெல்லாம் பற்றி வந்துட்டு நிறைய டைம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு அது சைல்டுஹுட் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக போனதுக்கு காரணம் ரேடியோவும் ஒரு காரணம்னு சொல்லலாம். அது இப்போ மட்டும் இல்லை, எப்பயும் நான் வந்துட்டு ரேடியோலாம் கேட்டுகிட்டே இருப்பேன். ஸோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ நீங்களும் கேட்டு பாருங்கள்.
3: ஹலோ எவ்ரிவான், ஐ எம் பவதாரணி. ஆக்சுவலாக நான் வந்து ஏர்லி 2K கிட்டு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேடியோட யூசேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போது பிட்வீன் ஒரு 10-15 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரேடியோட யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போல்லாம் வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கணும்னா நியூஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் ஒரு அதர் கண்ட்ரீஸில் என்ன நடக்குது இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறது வந்து நம்ம ரேடியோவில் தான் வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்தோம். பட் ஆனால் 10-15 இயர்ஸாக வந்து நமக்கு அந்த யூசேஜ் வந்து இல்லாமல் இருக்குது, ஏன்னா வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுனால. இப்போ வந்து நான் எப்படி ரேடியோ கேட்க ஆரம்பித்தேன்னா, ஒன் டைம் வந்து என்னோடய ஃபோனில் வந்து சிஸ்டம் ஆப்லேயே வந்து நமக்கு ரேடியோ இருக்குது இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ சரி ஓகே கேட்கலாமே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்போ கேட்டுட்டு இருந்தப்போ வந்து ஒரு அரௌண்ட் 7:00 வந்து இருக்கும். அப்போ இளைய பாரதம்னு ஒரு ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயம், அப்புறம் வந்து யூஸ்ஃபுல்லான ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் எல்லாமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இன் பிட்வீனில் வந்து சாங்ஸுமே வந்து போடுவாங்க. ஆக்சுவலி நான் வந்து பேசிக்காக ஒரு மியூசிக் லவர், ஸோ அதனால சில சாங்ஸும் போடுறாங்க, நமக்கு இன்ஃபர்மேட்டிவாக வந்து விஷயமும் நிறைய சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்க ஆரம்பித்தேன். இது வந்து எனக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, சயின்ஸ்

0: ரிலேட்டடாக டாபிக்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்னோடய ஸ்டடீஸ்க்குமே வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்டர்டைன்மெண்ட்டாகவும் மியூசிக்கும் கேட்டுட்டு எனக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியாக வந்து ரெண்டு விஷயமும் பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
1: என் பேர் வந்து மோகனப்பிரியா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேடியோ கேட்கறதெல்லாம் வந்து சின்ன வயசில் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. அவர் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து அவர் வேலை செய்யும் போது ரேடியோ கேட்டுகிட்டு தான் இருப்பார். அவருக்கு வந்து அதில் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டடாக அதை கேட்பார். ஏன்னா அதில் நிறைய வந்து இன்ஃபர்மேட்டிவான விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க, நியூஸ் நிறைய சொல்லுவாங்க. ஸோ அதை கேட்டு கேட்டு அவருக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்குது. எனக்கு ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா அதை சின்ன வயசுலேருந்து கேட்க கேட்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படிதான் சடனாக ஒரு நாள் வந்து நான் காலேஜ் விட்டு வந்துட்டு இருக்கும்போது சாங்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபோன் பார்க்கும்போது கிட்ட அப்போ வந்து சாங்ஸ் எதுவுமே கேட்க முடியல. ஸோ ரேடியோ ஒன்று தான் வந்து ஆப்ஷனாக இருந்துச்சு. ஸோ நான் அப்போது வந்து ரேடியோ கேட்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராம் வந்து போயிட்டுருந்தது, விளையாட்டு அரங்கம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமு. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ப்ரோக்ராம் அது. அதில் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸை பற்றி நான் வந்து புதுசு புதுசாக தெரிஞ்சிட்டேன். லைக் வந்து டார்கெட் பால் அப்படின்னு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சிட்டேன். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்போர்ட்ஸ்லாம் பற்றி நான் தெரிஞ்சிட்டேன். அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் அந்தளவுக்கு நமக்கு வந்து நாலேஜே இல்லை. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம வந்து இனிமேல் ரெகுலராக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை ரெகுலராக கேட்டுட்டு இருக்கேன். எவ்ரி வீக் வந்து வெனஸ்டே நான் வந்து அதை கரெக்டாக வந்து கேட்பேன். ஸோ அதனால எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து நிறைய நாலேஜ் வந்து கெயின் ஆயிருக்கு.
2: ஹாய் எவ்ரிவன், நான் ஜஸ்வந்த் குமார். ஸோ இது வரைக்கும் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் தான் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். நான் எப்படி எஃப்எம்ல பாட்டு கேட்க ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நாங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். ஸோ அதிலிருந்து தான் நான் வந்து எஃப்எம் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ நான் எஃப்எம்மில் ரீசெண்டாக தான் கேட்க ஆரம்பித்தேன். ஆனால் முதல் சில வாரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கேட்கணும் அப்படின்ற சிம்பிள் கனெக்ட் வந்து எனக்கு கனெக்ட் ஆகி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக. எஃப்எம்மில் ஃபேஸ் தெரியாது, இருந்தாலும் அவங்க பேசுகிற அந்த வார்ம் ஃபீலுக்கு அட்ராக்ட் ஆகி நான் வந்து நிறைய ஸ்பீச்சஸ்லாம் கேட்டிருக்கேன். அதுதான் இந்த சாங்ஸ், அப்புறம் ஸ்மால் டாக்ஸ், ரியல் டைம் அப்டேட்ஸ், அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஷோஸ்லாம் நிறைய கேட்க வச்சது. நான் ஃப்ரெண்ட்ஸுக்குமே சஜஸ்ட் பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு புது லிசனராக இருந்தாலும் இதுவே ஒரு ஸ்ட்ராங் மீடியம்னு எனக்கு புரிஞ்சுது. நல்ல வைப் அண்ட் க்ளீன் கம்யூனிகேஷன், பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் தரும். ஸோ நம்ம ஒரு நியூ லிசனராக பார்த்தீங்கன்னா என் எய்ம் வந்து லிசனருக்கு நான் விரும்பின அந்த சேம் வார்ம் வைப் அண்ட் கொடுக்கறது தான் எஃப்எம்மோட ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி எஃப்எம் கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து இளைய பாரதம்னு ஒரு ஷோ நடக்கும். ஸோ அந்த ஷோ பார்த்தீங்கன்னா ஒன்லி மென் ஃபார் யங்ஸ்டர்ஸ் அப்படின்றதால ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் ரெகுலராக கேட்க ஆரம்பித்தேன். அதே மாதிரி எஃப்எம்மில் மெயினாக பார்த்தீங்கன்னா நான் வந்து நியூஸ் கேட்பேன். அண்ட் எஸ்பெஷலி அந்த விளையாட்டரங்கம்னு ஒரு ஷோ, அது வந்து ஸ்போர்ட்ஸ் பற்றி நிறைய சொல்லுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேட்குறதுக்கு. அதனால் நிறைய நாலேஜ் நான் கெயின் பண்ணேன், நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் ஸ்போர்ட்ஸ் பற்றி. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா என்னை வந்து அடிக்கடி எஃப்எம் கேட்க வச்சுது. என்னோடய டெய்லி ரொட்டீனில் நான் இப்போ டிவி பார்க்குற மாதிரி நிறைய எஃப்எம் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன், நீங்களும் கேளுங்க.
0: ஹாய், திஸ் இஸ் ஹேமா. எனக்கு வந்து ஆல் இண்டியா ரேடியோ வந்து நான் ஆக்சுவலி அவ்வளோ பெருசாக கேட்க மாட்டேன். பட் ஆனால் என் பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க கேட்பானால சரி சும்மா ரேண்டமாக ஒரு நாள் போய் கூட உட்காந்து கேட்டேன். அவங்களோட பாட்காஸ்ட் அப்புறம் நியூஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கேட்கறதுக்கு. ஸோ என்னோட டெய்லி ரொட்டீனில் இதுவும் ஆட் ஆயிடுச்சு. எப்படி சொல்கிறதுனா, நான் வந்து டெய்லியும் காலேஜ் போகும்போது டெய்லியும் நியூஸ் அப்டேட் கேட்டுட்டு போவேன். நாலேஜ் பில்ட் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலி யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து அவங்களோட டெய்லி அப்டேட்ஸ், அவங்களோட ஸ்டடீஸ்க்கு வந்து இது ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, இங்கே இந்த பிளாட்ஃபார்மில் எல்லா சோர்ஸஸும் இருக்குது ஃபார் சில்ட்ரன்ஸ், எல்டர்ஸ், எவ்ரிபடி ஹியர். எல்டர்ஸ்க்கு வந்து இப்போ வந்து அவங்க ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஆல் இண்டியா ரேடியோ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அவங்க டெய்லி நியூஸஸ், அப்புறம் வந்து எதனா ட்ராமாஸ், எஸ்பெஷலி ட்ராமாஸ் சொல்லியே தீரணும், நிறையா ட்ராமாஸ் வந்து இங்கே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஒவ்வொரு ஸ்டோரிஸுமே வந்து அவ்வளோ மீனிங்ஃபுல்லாக இருக்குது, கேட்குறதுக்கும் லைஃப்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எல்டரி பீப்புள்ஸ் வந்து ரொம்ப ட்ராமாஸ் தான் நிறையா கேட்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் அதை கேட்பாங்க. பட் எல்டர்ஸ் வந்து இது ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஏன்னா அது ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு வந்து என்ன பிடிக்கும்னா ஸ்போர்ட்ஸ் அப்டேட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நியூஸோட ஃபாஸ்டாக வந்து எங்களுக்கு வந்து எங்கே இருந்தாலுமே வந்து அப்டேட் வந்து ரீச் ஆயிடுது. முக்கியமாக இதெல்லாம் அட்லீட்ஸ்க்கே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்

0: எனக்கு வந்து லைக் இந்த சயின்ஸ் ஃப்ரிக்ஷன் பத்திலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் கூட இதில் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. லைக் அவங்களாம் சயின்டிஸ்ட் பத்திலாம் பேசுவாங்க. சயின்டிஸ்டே வந்து இங்கே வந்து பேசுகிற அளவுக்கு எல்லாமே இருக்கு.
1: ஹாய், திஸ் இஸ் ஐஸ்வர்யா. ரேடியோ வந்து ஒன் ஆஃப் த லைக் ரொம்ப ட்ரஸ்டடான விஷயமா ரொம்ப இயரா இருக்கு. பிகாஸ் வந்து எல்லா டிஃப்ரெண்ட் ஏஜ் பீப்புளுமே வந்து அது அவங்கவுங்க டே டு டே லைஃப்ல வந்து ஹியர் பண்ணிட்டே வராங்க. அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்டா எதனால இருக்கு அப்படின்னா வந்து லைக் மெனி ரிமோட் பிளேசஸ் வில்லேஜஸ் இந்த மாதிரி இடத்துல எல்லாமே வந்து எல்லா சோஷியல் மீடியா ஆக்சஸுமே இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து மற்ற இடத்துல என்ன நடக்குது லைக் வெதரா இருக்கலாம், இல்லைனா வந்து கரண்ட் அஃபேர்ஸா இருக்கலாம், இல்லை பாலிடிக்ஸா இருக்கலாம், இதை பத்தி எல்லாமே வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு வந்து ரேடியோ அப்படிங்கிறது அவங்களோட லைஃப்லயே வந்து ரொம்ப ஒரு வைட்டலான ரோலை பிளே பண்ணுது. அண்ட் ரேடியோவில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன இந்த ரெயின்போ ரேடியோல அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க லைக் வந்து ஸோ தட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து வாட் எவர் இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்குறாங்களோ எல்லாமே புரியும். டே டு டே லைஃப்ல லைக் ஒர்க் போறவங்களா இருக்கலாம், இல்லைனா வீட்டில் வந்து லெஷர் டைம்ல இருக்கிறவங்களா இருக்கலாம், இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேல வந்து ரேடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ வந்து ரொம்ப லெஷர் டைம்ல டைம் பாஸ் பண்றவங்களுக்கு அவங்க பாட்டு கேட்கலாம், அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து டைம் லைக் போறது தெரியாது. அண்ட் டெய்லியும் வந்து வேலைக்கு போகும்போது வந்து ரொம்ப டிராவல் பண்ணி போறவங்க அவங்க எல்லாமே கூட ரேடியோ ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ் நியூஸ் கேட்கறதுக்கு, பாலிடிக்ஸ் கேட்கறதுக்கு, இது எல்லாத்துக்குமே. அண்ட் இந்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அண்ட் செலிபிரிட்டி இன்டர்வியூஸ் இதெல்லாமே பத்தி தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ரேடியோ வந்து எல்லா செக்ஷன் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லா ஏஜ் பீப்புளுக்குமே வந்து எதனா ஒரு வேலை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் இதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷோஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ரேடியோல. லைக் வந்து மியூசிக் ஷோ இருக்கும், நியூஸ் அப்டேட் வந்து டைம் டு டைம் நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ரொம்ப இன்ட்ராக்டிவான ஷோஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் ஒரு செலிபிரிட்டியை கூப்பிட்டு அவங்களோட பத்தி இன்டர்வியூ எடுக்கும் போது நம்மளுக்கு அதுவுமே வந்து ரொம்ப கேட்கறதுக்கு வந்து ரொம்ப கியூரியஸா இருக்கும்.
2: ஹாய், ஐ எம் ரூபாவத்தியர் ஃப்ரம் தரமணி. ஸோ ரேடியோ எப்படி எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா எங்க தாத்தாவால தான். ஸோ ஹாலிடேஸ் அப்போ மோஸ்ட்லி எங்க தாத்தா வீட்டுக்கு தான் போவோம். அப்போ பாத்தீங்கன்னா மார்னிங் ஆனாலே தாத்தா ரேடியோவை தான் ஆன் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் போல, ஆனா டெய்லியும் போக அங்கே கேட்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலி எங்கள் தாத்தா போடலனாலுமே நானே அதை ஆன் பண்ணி கேட்பேன். எஃப்எம் கோல்டில் நடக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ்க்கான ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலி எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 25 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணோம். ஸோ அது ரொம்ப மெமரிஸாகவும் இருந்துச்சு. சாட்டர்டே நடக்கிற அந்த குவிஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா என்னோட கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் ரேடியோ வந்து என் லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, பிரிக்க முடியாத ஒரு அங்கமாகவும் இருக்குது, ஒரு நல்ல நண்பராகவும் இருக்குது.
3: இதுவரை 90 ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி நிகழ்ச்சிகள் குறித்து இளைய இதயங்களின் வானொலி பயணம் என்ற தலைப்பில் சிறப்பு சித்திரம் கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
4: இனி ஒரு திரை இசை பாடல், ஹரிஷ் ராகவேந்தர் சுஜாதா குரல்களில், ஆல்பம் திரைப்படத்திலிருந்து.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைவதில் இழுபறி தொடர்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கான ஆதரவு குறித்த நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று மாலை அறிவிக்கவுள்ளது. மேற்குவங்க மாநில முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். முப்படை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜாசுப்ரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். மழை காரணமாக நெல்லை மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைப்பதில் இழுபறி தொடர்ந்து நீடிக்கும் நிலையில் தவேக ஆதரவு குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று மாலை அறிவிக்கவுள்ளது. தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தவேக ஆட்சி அமைக்க மொத்தம் 118 உறுப்பினர்கள் தேவைப்படும் நிலையில் காங்கிரஸ்

ஆட்சி அமைக்க மொத்தம் 118 உறுப்பினர்கள் தேவைப்படும் நிலையில் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் ஆதரவுடன் அக்கட்சிக்கு தற்போது 116 உறுப்பினர்களின் எண்ணிக்கை உள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு வழங்கினால் தாவேக்கா ஆதரவு உறுப்பினர்களின் எண்ணிக்கை 118 உயர்ந்து ஆட்சி அமைப்பதில் உள்ள தேக்கநிலை முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச்செயலர் திரு பேபி, அரசு அமைக்க தனிப்பெரும் கட்சியை அழைப்பது ஆளுநரின் கடமை என குறிப்பிட்டார். ஆளுநர் வேண்டுமென்றே காலதாமதம் செய்வதாகவும் அவர் குறை கூறினார். இதனிடையே தாவேக்காவிற்கு அமமுக உறுப்பினர் ஆதரவு வழங்கியதாக கூறப்படும் போலி கடிதம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அக்கட்சித் தலைவர் திரு டி டி வி தினகரன் ஆளுநரை கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் அஇஅதிமுக உறுப்பினர்களுடன் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி இன்று ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் அவர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் புதிதாக ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தாவேக்கா சார்பில் சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டமும் மாமல்லபுரத்தில் இன்று நடைபெறுகிறது. மேற்குவங்க மாநில முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் பதவியேற்ற அமைச்சர்களுக்கும் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், பிஜேபி ஆளும் மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேற்குவங்க மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 15 கால ஆட்சி முடிவடைந்த நிலையில் வரலாற்று வெற்றியுடன் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் முதலமைச்சர் யார் என்பது விரைவில் இறுதி செய்யப்படும் என தெரிகிறது. புதுச்சேரியில் திரு ரெங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வரும் புதன்கிழமை பதவியேற்கிறது. 30 இடங்களை கொண்ட புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்களிலும் பிஜேபி 4 இடங்களிலும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. குருதேவ் ரவீந்திரநாத் தாகூரின் 165வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்ட செய்தியில் கலாச்சார நம்பிக்கையுடன் கூடிய தாகூரின் சிந்தனைகள் நாகரிக இந்தியாவின் குரலாக இன்றும் விளங்குவதாக பெருமிதம் தெரிவித்தார். வருங்கால தலைமுறையினருக்கு அன்னாரின் சிந்தனைகள் உத்வேகம் அளிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் உள்ள குருதேவ் ரவீந்திரநாத் தாகூரின் திருவுருவப்படத்திற்கு உறுப்பினர்கள் இன்று மலரஞ்சலி செலுத்தினர். இந்தியா மற்றும் ட்ரினிடாட் டொபாக்கோ இடையே கலாச்சார நட்புறவுகள் தொன்று தொட்டே திகழ்வதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான சிறப்புமிகு வரலாற்று பிணைப்புகளை எடுத்துரைத்த அவர் விளையாட்டு, பாரம்பரியம், உடைகள் போன்றவற்றிலும் காணப்படும் ஒற்றுமைகளை சுட்டிக்காட்டினார். அந்நாட்டு பிரதமருடன் இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் புதிய வாய்ப்புகளுக்கான இடங்கள் குறித்து ஆலோசித்ததாக எடுத்துரைத்தார். சுற்றுலா, சூரிய மின்சக்தி, ஆயுர்வேத இருக்கை போன்ற பிரிவுகளில் ஒப்பந்தங்கள் இறுதியானதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. முப்படை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். மறு உத்தரவு வரும் வரை அவர் ராணுவத்தின் செயலராகவும் பணியாற்றுவார் என பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. தற்போதைய முப்படை தளபதி ஜெனரல் அனில் சௌஹானின் பதவிக்காலம் வரும் 30 தேதியுடன் முடிவடைவதால் இந்நடவடிக்கை. திரு என் எஸ் ராஜா சுப்பிரமணி தேசிய பாதுகாப்பு குழுவின் ராணுவ ஆலோசகராக பணியாற்றி வரும் நிலையில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளையும் வகித்து வருகிறார். ராணுவ பாதுகாப்பு அகாடமியில் தமது இளநிலை கல்வியை முடித்த அவர் 1985 டிசம்பர் மாதம் கர்ஹ்வால் ரைபிள் 8வது பெட்டாலியன் பிரிவில் தமது பணியை தொடங்கினார். லண்டன் ராணுவ சேவை, தலைமை கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு உயர் ராணுவ பிரிவுகளிலும் அவர் பயின்றவராவார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பொதுமக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நிலையில் மக்கள் தங்கள் கோரிக்கை தொடர்பான மனுக்களை அளித்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். இதேபோல் பெரம்பலூர் மாவட்டத்தில் நடைபெறும் குறைதீர் முகாமில் பொதுமக்கள் கலந்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். திருச்சி வீரமலைப்பாளையத்தில் உள்ள துப்பாக்கி சுடும் தளத்தில் இன்றும் நாளையும் துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெறவுள்ளதால் இப்பகுதியில் மேய்ச்சலுக்காக கால்நடைகள் மற்றும் மனித நடமாட்டத்திற்கு தடை விதித்து ஆட்சித்தலைவர் திரு சரவணன் உத்தரவிட்டுள்ளார். சிவகங்கையில் செயல்படும் பார்வைத்திறன் குறைபாடுடையோருக்கான அரசு தொடக்கப் பள்ளியில் வரும் கல்வியாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை நடைபெற்று வருவதாக ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி கூறியுள்ளார்.
மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி, மணல்மேடு, குத்தாலம் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை முதல் பரவலாக பெய்த மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா்.

0: குறித்து எமது செய்தியாளர்.
1: மயிலாடுதுறை மாவட்டத்தில் குத்தாலம், மணல்மேடு, தரங்கம்பாடி, பொறையார், திருக்கடையூர், சமணார்கோவில், சங்கரமந்தல், ஆக்கூர், பெரம்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதோடு அவ்வப்போது சாரல் மழையும் பெய்து வந்தது. தொடர்ந்து இன்று காலை முதல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கோடை மழை பெய்து வருகிறது. இந்த மழையால் விவசாய நிலங்களுக்கு தேவையான ஈரப்பதம் கிடைத்துள்ளதுடன் கால்நடைகளும் வெப்பத்திலிருந்து நிவாரணம் பெற்றுள்ளன. நீண்ட நாட்களாக நிலவிய வெப்பத்திற்கு மத்தியில் பெய்துள்ள இந்த கோடை மழை விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கோடை மழை தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் அதிக அளவில் மழை பெய்து வரும் நிலையில் மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு ஆகிய மலை கிராம பகுதிகளில் தொடர்ந்து கனமழை நீடித்து வருகிறது. இதன் காரணமாக மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. சுற்றுலாப் பயணிகள் அருவியை பார்வையிட மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேலும் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை பரவலாக மழை பெய்துள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: இதனிடையே தென்காசி பழைய குற்றால அருவியில் சுற்றுலாப் பயணிகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கோடை மழையால் முக்கிய தொழிலான உப்பு உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டு 30,000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தூத்துக்குடி மாவட்டத்தில் உப்பு உற்பத்தி பணி தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்த கோடை மழையின் காரணமாக உப்பு உற்பத்தி பணி முற்றிலுமாக முடங்கியுள்ளது. பாத்திகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணியை மேற்கொண்டாலும் தொடர்ந்து அவ்வப்போது பெய்து வரும் மழையின் காரணமாக மழைநீரை அகற்றுவதில் பல சிரமங்கள் ஏற்பட்டுள்ளன. எனவே உப்பு உற்பத்தி பணியானது முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக உப்பளங்களில் பணியாற்றி வந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பை இழந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன்.
0: கொடைக்கானல் பேரிஜம் ஏரி சுற்றுலா தளத்தில் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கொடைக்கானலில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பேரிஜம் ஏரிக்கு செல்ல சுற்றுலாப் பயணிகளுக்கு இன்று முதல் தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பேரிஜம் ஏரி மற்றும் மதிகட்டான் சோலை உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது 2-க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இதன் காரணமாக சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வனத்துறை இந்த தடையை அறிவித்துள்ளது. ஏற்கனவே அனுமதி சீட்டு பெற்று ஏரியின் இயற்கை எழிலை ரசிக்க திட்டமிட்டிருந்த சுற்றுலாப் பயணிகள் இந்த திடீர் தடையால் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். யானைகள் வனப்பகுதிக்குள் இடம்பெயர்ந்த பிறகு மீண்டும் அனுமதி வழங்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில் கமலாலய குளத்தில் 3 நாட்கள் நடைபெறும் தெப்பத் திருவிழாவின் 2ம் நாளான இன்று வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளிய பார்வதி சமேத கல்யாண சுந்தரேஸ்வரரை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். வேலூர் கோட்டை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் சித்திரை திருவோணத்தை முன்னிட்டு நடராஜருக்கு இன்று நடைபெற்ற சிறப்பு அபிஷேக அலங்காரம் மற்றும் தீபாராதனையிலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்றிரவு 7:30 ராஜஸ்தான் ராயல்ஸ் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைவதில் இழுபறி தொடர்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கான ஆதரவு குறித்த நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று மாலை அறிவிக்கவுள்ளது. மேற்குவங்க மாநில முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். முப்படை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். மழை காரணமாக நெல்லை மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: புன்னகையாய்
6: தேனூரும் பூந்தோட்டமாய்
5: என்றும்
6: உங்களுடன் உறவாடும் குமரி பண்பலை 101
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 1:55. இத்திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். பாடலை கேட்பதற்கு முன்
8: மாமா என்னாச்சு?
9: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
8: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
10: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
11: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: பொலிவு. நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: Pontiusly Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontiusly Super Speciality Hospital.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
6: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்ப வர April 18 இருந்து நம்ம நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
7: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
8: இயற்கையின் மனம்
9: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
8: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
9: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
8: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
9: தூய்மையின் நம்பிக்கை
8: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
9: தொடர்புக்கு
8: தென்னை மதிப்பு கூட்டு மையம்,
9: செண்பகராமன் புதூர்,
8: செல்
9: 7305-36-5016.
10: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
11: ஆன்டிக்ல புது கலெக்ஷன்ஸ் தேடுறீங்களா? தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரியின் பிரம்மாண்ட ஆன்டிக் நகைகளின் கண்காட்சி வரும் April 9 முதல் May 9 வரை நடைபெறுகிறது. எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். மேலும் ஆன்டிக் நகைகளுக்கு VA-வில் 30% தள்ளுபடி. தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி, டத்தி ஸ்கூல் ஜங்ஷன், கோர்ட் ரோட், நாகர்கோவில்.
12: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
13: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
14: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரைபை சவட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
15: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
16: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
17: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
18: சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் நடத்தும் இன்ஜினியர்ஸ் பில்ட் எக்ஸ்போ 2026 கட்டுமான பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சி May 8, 9, 10 MDV ஹால், கோட்டாரில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. சாலமான கார் பார்க்கிங், அனுமதி இலவசம். நீங்களும் பில்ட் எக்ஸ்போ வாங்க, உங்கள் கனவு வீட்டை தரமாக கட்டி முடிங்க.
19: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் வரும் April 18 முதல் நம்ம நாகர்கோவிலிலும். ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
7: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
20: இனி வருவது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியில் இருந்து அஞ்சலாகும்.

0: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
3: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.
5: நேர்களின் நினைவிற்கு இன்றிரவு 7:30 உழவர் உலகம் கிசான் வாணி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை. தென்னைசார் கலைப்பொருட்கள் நேரலையில் பங்கேற்கிறார் ஒற்றையால் விலை ஏ இசைக்கு முத்தவர்கள். அதனை அடுத்து வரும் நொடிகளில் சில நுட்பங்களில் வாழையில் வாடல் நோய் மேலாண்மை தகவல் அளித்து தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். இனிவரும் பாடல் கவிக்குயில் திரைப்படத்திற்காக.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட.
2: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ வர April 18 இருந்து நம்ம நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
3: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
4: ஆன்டிக்ல புது கலெக்ஷன்ஸ் தேடுறீங்களா? தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி.

0: பிரம்மாண்ட ஆன்டிக் நகைகளின் கண்காட்சி வரும் April 9 முதல் May 9 வரை நடைபெறுகிறது. எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். மேலும் ஆன்டிக் நகைகளுக்கு VA-வில் 30% தள்ளுபடி. டி ஹாரிஸ் நாடார் டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி, தத்தீஸ் குல் ஜங்ஷன், கோட் ரோட், நாகர்கோவில்.
1: இனிவரும் பாடல் தம்பிக்கு என்ற ஒரு திரைப்படத்திற்காக.

0: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
1: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
2: காற்றலைகளில் கலந்து காதுகளுக்கு இன்பம் சேர்த்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 2:30 நிமிடம். இனி கேட்கலாம்
3: மண்ணின் மனம் நிகழ்ச்சியின் MP ஆறுமுகம் குழுவினர் வழங்கும் கட்டைக்குமி பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

0: மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் இதுவரை கேட்டு சுவைத்தது எம்பி ஆறுமுகம் குழுவினரின் கட்டைக்குமை பாடல்கள். மீண்டும் பிறிதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
1: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் வரும் ஏப்ரல் 18 முதல் நம்ம நாகர்கோவிலிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
2: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: நேர்களின் நினைவிற்கு இன்றிரவு 8:30 இலக்கிய சோலையில் இலக்கிய சுடர், இதில் பார்ப்போற்றும் வீரத்தமிழ் மங்கையரும் பெண் பார்ப்புலவர்களும் உரைவழங்குகிறார் அபிஷா சுந்தரம் அவர்கள். அடுத்து வரும் தேனந்து தொடரில் படைப்பாளர் எல் சப்திகா டோமில் அவர்களுடன் நேர்முகம். எப்போதும் காதோடு கருத்துள்ள வானொலி இருக்கட்டும், உங்கள் நெஞ்சோடு உறவாட என்றும் குமரி பண்பலை 101.1. இனி வருவது வானிலை அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வாணி வானிலை அறிக்கை. தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தின் பல இடங்களிலும் பரவலாக மழை பெய்துள்ளது. புதுச்சேரி காரைக்காலில் லேசான மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும்: ஊத்து 17 சென்டிமீட்டர், நாலுமுக்கு 16 சென்டிமீட்டர், காக்காச்சி 14 சென்டிமீட்டர், மாஞ்சோலை 11 சென்டிமீட்டர், ஆய்க்குடி மற்றும் போடிநாயக்கனூர் தலா 9 சென்டிமீட்டர், கருப்பநந்தி அணை 8 சென்டிமீட்டர், குலசேகரப்பட்டினம், செங்கோட்டை, சாத்தான்குளம் இங்கெல்லாம் தலா 7 சென்டிமீட்டர், ஸ்ரீவைகுண்டம், குண்டூர் அணை தலா 6 சென்டிமீட்டர், காரைக்குடி, பூதலூர், திருச்செங்கோடு, மேட்டுப்பாளையம், கன்னிமார், வேம்பக்கோட்டை, தென்காசி, மாம்பழத்துறையாறு, ஆனைக்கிடங்கு ஆகிய இடங்களில் தலா 5 சென்டிமீட்டர், அடிவினைனார் கோவில் அணை, ஒட்டஞ்சத்திரம், குறிஞ்சிப்பாடி, வாத்தலை அணைக்கட்டு தலா 4 சென்டிமீட்டர், மூலக்கரைப்பட்டி, தங்கச்சிமடம், சூரலக்கோடு, சேரன்மாதேவி, அவலாஞ்சி, தூத்துக்குடி விமான நிலையம், மணிமுத்தாறு, கோயம்புத்தூர் தெற்கு, முக்கடல் அணை, நுங்கம்பாக்கம், எலந்தங்குட்டை மேடு, கொடுமுடியாறு அணை, தொழுதூர், கூடலூர் பஜார், பேச்சிப்பாறை, தேவக்கோட்டை, செம்மேடு, ராமேஸ்வரம், விருதுநகர், தேவிமங்கலம், திருபுவனம், பாம்பன், நாகப்பட்டினம், திருமயம், சிவலோகம் ஆகிய இடங்களில் தலா 3 சென்டிமீட்டர்,

நம்பியூர், கிளென்மார்கன், கொடவாசல், ராஜா அண்ணாமலைபுரம், நம்பியாரணை, உளுந்தூர்பேட்டை, அடையார், பரமக்குடி, சமயபுரம், நடுவட்டம், தஞ்சாவூர், கொடுமுடி தலா 2 சென்டிமீட்டர், ஈரோடு, கடலூர், நாங்குநேரி, அரசூர், எம்ஜிஆர் நகர், பெரம்பூர், பரமத்திவேலூர், திருக்காட்டுப்பள்ளி, தாமரைப்பாக்கம், சிங்கம்புனை, அம்பாசமுத்திரம், கொள்ளிடம், கொடைக்கானல் ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர், சேலத்தில் அதிகபட்சமாக 36.6 டிகிரி செல்சியஸும், கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் குறைந்தபட்சமாக 21.4 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. நேற்று நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தற்போது கேரள கடற்கரைக்கு அருகில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் காணப்படுகிறது. இது கடல் மட்டத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை விரிவடைந்துள்ளது. குமரி பகுதி மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தற்போது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளில் கடல் மட்டத்திலிருந்து சராசரியாக 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை விரிவடைந்துள்ளது. இதன் தாக்கத்தால் இம்மாதம் 11ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக இன்றும் நாளையும் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் பல இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலின் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கன முதல் அதிகன மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 11 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அதிகபட்சமாக 34.2 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: அடிக்கடி தாகம் வந்து ஆடை குடிக்கும்.
2: நேரம் 3 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மேற்கு வங்கத்தின் புதிய முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றுக் கொண்டார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் 3 காப்பீட்டுத் திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு இதுவரை 2,119 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை பலத்தை பெறுவதற்கான நடவடிக்கையில் தாவேகா தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. தாவேகா அரசு அமைக்க ஆதரவு அளிப்பதா என்பது குறித்த முடிவினை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று அறிவிக்கவுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஆதரவு வேண்டுமென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியை நாடக்கூடாது என்ற இடதுசாரி கட்சிகளின் நிபந்தனையை தாவேகா மீறியுள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீ தடுப்பு பேரிடர் மேலாண்மை ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு வரும் 15, 22, 29 மற்றும் ஜூன் 5 தேதிகளில் கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும்.

0: என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதற்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உட்பட 22 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த மழை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவா மோகன் பகான் அணியையும் ஜம்ஷெட்பூர் பெங்களூரு அணியையும் எதிர்கொள்கின்றன. எகிப்தில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
2: முக்கடலும் சங்கமிக்கும் குமரியில் சங்கத்தமிழ் மூன்றும் அள்ளித்தரும் தேனிசையாய் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 3:03. தேநீர் நேரம், இதில் திரை இசை கேட்கலாம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக வரும் பாடல் விக்ரம் வேதா திரைப்படத்திற்காக

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8900300505.
1: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை. மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
2: தாய்மை அடைவதற்கும் கருவில் உள்ள குழந்தையின் பாதுகாப்பிற்கும் ஒரே இடத்தில் தீர்வு. ஸ்பிரிங் ஃபர்டிலிட்டி அண்ட் ஃபீட்டல் மெடிசின் சென்டர், ஒழுங்கேசேரி, நாகர்கோவில். 8870711511.
3: திரைசில் அடுத்து களவாணி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்போம்.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்ப வர April 18 இருந்து நம்ம நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், வள்ளியூர், தூத்துக்குடி.
5: நேரம் 3:13. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து தேனி நேரத்தில் திரை இசை. அடுத்து வரும் பாடல் தாண்டவம் திரைப்படத்திற்காக.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
3: பிளஸ் டூ முடிச்சதும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும், கோச்சிங் கிளாஸ் போகணும், டிகிரியும் படிக்கணும், எந்த காலேஜ்க்கு போலாம்?
4: பிரியா, தூத்து செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ்ல டிகிரி முடிச்ச உடனே வேலை கிடைக்கிற மாதிரி குரூப் 1-4 கோச்சிங் டாப் ஐஏஎஸ் அகாடமியுடன் இணைந்து வழங்கும் TNPSC கோச்சிங்கும் இங்க இருக்கு.
3: அப்போ செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
4: செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ் தூத்து.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் கால் செல் 8903065210.
5: நேரம் 3:20. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.1 தேநீர் நேரத்தில் திரை இசை. தொடரும் பாடல் ஜூலி கணபதி திரைப்படத்திற்காக

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபைனான்ஸில் தங்கநகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: வழிகாட்டுதலோட 40
2: வருட கல்வி
1: அனுபவம்
2: உள்ள
1: படிக்கும் வாய்ப்பு.
2: புனித ஜோசப் சட்டக்கல்லூரி, குமாரபுரம், ஆரல்வாய் மொழி.
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: நேர்களின் நினைவிற்கு இன்றிரவு 7:30 உழவர் உலகம். கிசான் வாணியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. தென்னைசார் கலைப்பொருட்கள் நேரலையில் பங்கேற்கிறார் ஒற்றையால் விலை ஏ இசைக்கு முத்து அவர்கள். அதனை அடுத்து வரும் நொடிகளில் சில நுட்பங்களில் வாழையில் வாடல் நோய் மேலாண்மை தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். நேரம் 3:26. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.1 தேநீர் நேரத்தில் திரை இசை. அடுத்து வரும் பாடல் ஒரு நாள் கூத்து திரைப்படத்திற்காக.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: திரைசீல் அடுத்து வரும் பாடல் டைம் திரைப்படத்திற்காக.

0: கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.

0: முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்.
1: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மென்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
0: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மென்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
1: தடிக்காரன் கோணம் ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
0: ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம்.
2: அசோசியேஷன் நடத்தும் என்ஜினியர்ஸ் பில்ட் எக்ஸ்போ 2026 கட்டுமான பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சி மே 8, 9, 10 MDV ஹால் கோட்டாரில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. விசாலமான கார் பார்க்கிங், அனுமதி இலவசம். நீங்களும் பில்ட் எக்ஸ்போ வாங்க, உங்கள் கனவு வீட்டை தரமாக கட்டி முடிங்க.
0: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
3: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
0: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652230666,
3: செல் நம்பர் 9488230666.
4: நேரம் 3:43. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 தேனி நேரத்தில் திரைசை. திரைசையில் தொடரும் பாடல் கஜினி திரைப்படத்திற்காக

0: ஆன்டிக்ல புது கலெக்ஷன்ஸ் தேடுறீங்களா? தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரியின் பிரம்மாண்ட ஆன்டிக் நகைகளின் கண்காட்சி வரும் April 9 முதல் May 9 வரை நடைபெறுகிறது. எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். மேலும் ஆன்டிக் நகைகளுக்கு VA-வில் 30% தள்ளுபடி. தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி, தத்தி ஸ்கூல் ஜங்ஷன், கோட் ரோட், நாகர்கோவில்.
1: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் வரும் April 18 முதல் நம்ம நாகர்கோவிலும் ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
2: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.
3: திரைசீல் அடுத்து வரும் பாடல் அச்சம் என்பது மடமையடா திரைப்படத்திற்காக.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது குமரி பண்பலையின் உற்றொன்றிலிருந்து தேனி நேரத்தில் திரை இசை. எப்போதும் காதோடு கருத்துள்ள வானொலி இருக்கட்டும், உங்களின் சோடு உறவாட என்றும் குமரி பண்பலை 101 தான்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் மூன்று காப்பீட்டுத் திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு இதுவரை 2,119 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை பலத்தை பெறுவதற்கான நடவடிக்கையில் தவேக தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. தவேக அரசு அமைக்க ஆதரவு அளிப்பதா என்பது குறித்த முடிவினை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று அறிவிக்கவுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஆதரவு வேண்டுமென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியை நாடக்கூடாது என்ற இடதுசாரி கட்சிகளின் நிபந்தனையை தவேக மீறியுள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீ தடுப்பு பேரிடர் மேலாண்மை ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு வரும் 15, 22, 29 மற்றும் June 5 தேதிகளில் கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதற்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர்

பகுதிகளில் இன்று பரவலாக மழை பெய்தது. இதன் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவா மோகன் பகான் அணியையும் ஜம்ஷெட்பூர் பெங்களூரு அணியையும் எதிர்கொள்கின்றன. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 4:03.
3: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
4: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்ப வர April 18 இருந்து நம்ம நாகர்கோவிலுக்கு வராங்க. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
5: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: நேரம் இப்பொழுது 4:04 நேர்கள். உலக வலசை போகும் பறவைகள் தினம் குறித்த சிற்றுரை கேட்கலாம்.
6: உலக வலசை போகும் பறவைகள் தினம் குறித்த சிற்றுரை கேட்போமா?

இன்று உலக பறவைகள் வலசை போதல் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. வலசை போதல் என்றால் புலம்பெயர்தல் என்று பொருள்படும். பறவைகள் தங்களின் வாழ்விடத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட காரணங்களுக்காக அவை வலசை போகின்றன. வலசை போகும் பறவைகள் பூமியின் காந்த திசையில் ஏற்படும் மாற்றத்தை உணர்ந்து தாங்கள் சேரும் இடத்தை அவைகள் கண்டறிகின்றன. வலசை போகும் பறவைகளை பாதுகாப்பது, அதன் இருப்பிடத்தை பாதுகாத்தல் போன்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த 2006 இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. கடுமையான தட்பவெட்ப நிலை, உணவு பற்றாக்குறை, தாங்கள் வாழும் நிலங்களில் உள்ள சிக்கல்கள், உயிரினங்கள் தங்கள் தாய் நிலங்களில் இருந்து வாழும் சூழல் நிறைந்த இடங்களுக்கு சென்று அவை மறுபடியும் திரும்பி வருவதை வலசை போதல் என்று பறவையாளர்கள் அழைக்கின்றனர். பெரும்பாலும் மேற்கு உலக நாடுகள் குளிர்காலத்தில் பனியினால் மூடப்படும் போது உணவு பற்றாக்குறையை தவிர்க்க ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பறவைகள் இடம்பெயர்கின்றன. இவைகளை வலசை பறவைகள் என்று அழைக்கின்றனர். வலசை சென்றாலும் இனப்பெருக்கத்தை தங்கள் தாய் நிலங்களிலேயே அவைகள் மேற்கொள்கின்றன. தமிழகத்தில் உள்ள வேடந்தாங்கல், பழவேற்காடு பறவைகள் காப்பிடங்களுக்கு வருகை தரும் பறவைகள் கூடு அமைத்து இனப்பெருக்கம் செய்வதால் இவற்றுக்கு தமிழகமே தாய் நிலம் எனலாம். ஒவ்வொரு வருடமும் பகல் பொழுது குறையும் காலங்களில் உணவு கிடைப்பது என்பது குறைகிறது. அப்போது பறவைகள் வெதுவெதுப்பான நல்ல சாதகமான தட்பவெப்ப நிலையை நோக்கி நீண்ட தூரம் பறந்து செல்ல தம்மை தயார்படுத்திக் கொள்கின்றன. இடப்பெயர்ச்சி துவங்குவதற்கு பல நாட்களுக்கு முன்னதாகவே பறவைகள் பயணத்திற்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கின்றன. உலகெங்கும் பறவைகளின் வான்வழி வலசை பாதைகள் 12 மேல் உள்ளன. இந்தியாவுக்கு வரும் பறவைகள் கிழக்கு ஐரோப்பிய, பாகிஸ்தான், கசகஸ்தான், மங்கோலியா வழியான மத்திய ஆசிய வான்வழி வலசை பாதையையே தேர்ந்தெடுக்கின்றன. வெளிநாட்டு பறவைகள் ஆயிரக்கணக்கான மீட்டர்களை கடந்து இந்தியாவுக்கு வருகின்றன. உள்ளான், காட்டுவாத்துகள், சில வகை குருவி இனங்கள், கொக்கு, நாரை இனங்கள், இவற்றோடு கழுகு இனங்களும் இந்தியாவுக்கு வலசை வருகின்றன. இவற்றில் சில பறவைகள் பகலில் இடம்பெயரும், சில இரவில் பறக்கும். சூரிய வெப்பத்தால் சக்தி இழந்து சோர்ந்து விடாமல் இருக்கவே சில பறவைகள் இரவு நேர பயணம் மேற்கொள்கின்றன. அவை நட்சத்திரங்களின் அமைப்பை வைத்து தாங்கள் செல்ல வேண்டிய திசையை எளிதாக அறிகின்றனர் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். சில பறவைகள் ஒரு நாளைக்கு 50 பறக்கும். ஓரிரு நாட்கள் ஓய்வெடுத்துக் கொண்ட பிறகு மீண்டும் பறக்க ஆரம்பிக்கும். சில வகை பறவைகள் 1000 தொடர்ச்சியாக பயணித்து இலக்கை அடைந்து விடுமாம். பறவைகளின் வலசை போக்கை வைத்தே நாம் எத்தகைய சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கணிக்க முடியும். எங்கிருந்தோ 1000 கடந்து இங்கு வந்துவிட்டு போகும் பறவைகள் நமது இயற்கை சூழலை கெடுத்துவிட்டு போவது

0: இல்லை. வலசை போகும் பறவைகளை பாதுகாப்பதற்கான சர்வதேச ஒத்துழைப்பின் பெரும் அவசியத்தை எடுத்து காட்டுவதை இந்த நாள் நோக்கமாக கொண்டுள்ளது.
1: உலக வலசை போகும் பறவைகள் தினம் குறித்த சிற்றுரை கேட்டீர்கள்.
2: நேர்கள் குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 4:07. திரைசை கேட்கலாம். திரைசையில் சத்தம் போடாதே திரைப்படத்திற்கான பாடல் கேட்கலாம்.

நேரம் இப்பொழுது 4:26. திரைப்பட பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரைப்பட பாடல்களில் அடுத்ததாக ஜோ திரைப்படத்திற்கான பாடல்.

நேயர்கள் குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 4:34. திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். திரைப்பட பாடல்கள் அடுத்ததாக ட்ரெடி திரைப்படத்திற்கான பாடல் கேட்கலாம்.

நேரம் இப்பொழுது 4:45. நேயர்கள், குமரி பண்பலை 101 திரைப்பட பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேயர்கள், அடுத்ததாக வெற்றிவேல் திரைப்படத்திற்கான பாடல் கேட்கலாம்.

நேர்களே, இன்று இரவு 8:30 இலக்கியச்சூழல் நிகழ்ச்சியில் இலக்கியச்சூழலில் பார்போற்றும் வீர தமிழ் மங்கையரும் பெண்பால் புலவர்களும் உரை வழங்குகிறார் அபிஷா அவர்கள். தேனமுது தொடரில் படைப்பாளர் எல் சபிதா அவர்களுடன் நேர்முகம் ஆகியவை கேட்கலாம்.

இன்று இரவு 7:25 திரை இசை, 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கிசான் வாணி, உழவருக்கு ஒரு சிந்தனை, தென்னைசார் கலைப்பொருட்கள் நேரலை, பங்கேற்கிறார் ஒற்றையால் விளை இசைக்கு முத்து அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள், வாழையில் வாடல் நோய் மேலாண்மை தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே. கவிதா அவர்கள்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை பலத்தை தாவிக பெற்றுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வெற்றி பெற்றுள்ள இரண்டு உறுப்பினர்களின் நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவிக்கும் கடிதத்தை அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் இன்று மாலை தாவிக நிர்வாகி திரு ஆதவ் அர்ஜுனாவிடம் அளித்துள்ளார். இதனையடுத்து அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்களை தாவிக பெற்றுள்ளது. மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் 3 காப்பீட்டுத் திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு வரும் 15, 22, 29 மற்றும் ஜூன் மாதம் 5 தேதிகளில் கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதற்கான முன்பதிவு நாளை காலை 8 தொடங்குகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் தேசிய அளவிலான நாய் கண்காட்சி இன்று தொடங்கியது. 3 நடைபெறும் இந்த கண்காட்சியில் 55 வகையான 435 நாய்கள் பங்கேற்கின்றன. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவா மோகன் பகான் அணியையும் ஜம்ஷெட்பூர் பெங்களூரு அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய், பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.

0: இருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101. நேயர்கள், இனி முல்லைச்சரத்தில் திரை இசை கேட்கலாம். திரை இசை கேட்பதற்கு முன்
1: கண்ணாடி இல்லாம ஆளி மாறி போயிட்டேன்.
2: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
3: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
0: நேரம் இப்பொழுது 5:03. முல்லைச்சரம் திரை இசையில் நேயர்கள்,

நேயர்கள் குமரி பண்பலை நூற்றொன்றுடன் இணைந்திருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 5:08. நேயர்கள், அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் பச்சை விளக்கு திரைப்படத்திலிருந்து.

நோய்களுக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். 8 9 0 3 0 0 5 0 5. துறவியும் எலும்பு முடி

0: எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலைசிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோயில், வள்ளியூர், தூத்துக்குடி.
1: நேரம் இப்பொழுது மாலை 5:23. நேயர்கள் குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறீர்கள். நேயர்கள் இனி கேட்கவிருக்கும் பாடல் தளபதி திரைப்படத்திலிருந்து.

நீர்கள் முல்லைச்சரத்தில் திரை இசை பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது மாலை 5:47. கயல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது திரை இசை. நேரம் இப்பொழுது 6 மணி.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 6 மணி. இனி நேயர்கள் கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். கேட்பதற்கு முன்,
1: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
4: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க குழந்தையின்மை, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
5: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: புது கலெக்ஷன்ஸ் தேடுறீங்களா? தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரியின் பிரம்மாண்ட ஆன்டிக் நகைகளின் கண்காட்சி வரும் April 9 முதல் May 9 வரை நடைபெறுகிறது. எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். மேலும் ஆன்டிக் நகைகளுக்கு VA-வில் 30% தள்ளுபடி. தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி, தத்தி ஸ்கூல் ஜங்ஷன், கோர்ட் ரோட், நாகர்கோவில்.
2: நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இதனைத் தொடர்ந்து 6:10 சேவை செய்திகள், 6:15 திரை இசை, 6:20 திரை இசை, 6:40 திரை இசை, 7:00 திரை இசை, 7:10 சேலம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி விஜயகுமார் அவர்கள். 7:25 திரை இசை, 7:30 உழவர் உலகம், கிசான் வாணி, உழவருக்கு ஒரு சிந்தனை, தென்னை சார் கலைப்பொருட்கள் நேரலையில் பங்கேற்கிறார் ஒற்றையால் விளை ஏ இசக்கிமுத்து அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள். வாழையில் வாடல் நோய் மேலாண்மை தகவல்களை தருகிறார் திருப்பதிசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள்.

எட்டு மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 திரை இசை, 8:30 இலக்கிய சோலை, இலக்கிய சுடர், பார்போற்றும் வீரத்தமிழ் மங்கையரும் பெண்பால் புலவர்களும். உரை வழங்குகிறார் அபிஷா சுந்தரம் அவர்கள். தேனமுது தொடர் படைப்பாளர் சப்திகா டோமிலா அவர்களுடன் நேர்முகம். 9:15 திரை இசை, 9:30 பவனி வரும் குமரிநிலா திரை இசை, 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சியில் ராஜ்குமார் மஜூம்தார் அவர்களின் சந்தூர் இசை, 11 மணிக்கு மனசுமயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரை இசை, நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குவோர் முனைவர் ஈரா அனுராதா அவர்கள், படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 குரலமுதம் குரல் 838, தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 திரை இசை, 7 மணிக்கும் திரை இசை, 7:05 7:10 அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனலை திரை இசை. செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி மற்றும் இரவு 10 மணி. நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

0: புனித ஜோசப் சட்ட கல்லூரி குமாரபுரம் ஆரல்வாய் மொழி.
1: இயற்கையின் மனம்
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
1: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
1: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
2: தூய்மையின் நம்பிக்கை
1: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
2: தொடர்புக்கு
1: தென்னை மதிப்பு கூட்டு மையம்,
2: செண்பகராமன் புதூர்,
1: செல்
2: 7305-36-5016.
3: துறவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையின் இப்போது நீரிழிவு நோய்க்கான உயர்தர சிகிச்சைகள். நீரிழிவு நோய்க்கான தலை சிறந்த மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. துறவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோயில், வள்ளியூர், தூத்துக்குடி.
4: நேரம் இப்பொழுது 6:21.
5: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
6: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாச மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க குழந்தையின்மை, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
7: ஸ்ரீனிவாச மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
8: பிளஸ் டூ முடிச்சதும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும், கோச்சிங் கிளாஸ் போகணும், டிகிரியும் படிக்கணும். எந்த காலேஜ்க்கு போலாம்?
9: ரியா, தூத்தூர் செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ்ல டிகிரி முடிச்ச உடனே வேலை கிடைக்கிற மாதிரி குரூப் 1-4 கோச்சிங் டாப் IAS அகாடமியுடன் இணைந்து வழங்கும் TNPSC கோச்சிங்கும் இங்க இருக்கு.
8: அப்போ செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
9: செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ், தூத்தூர்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் கால் செல் 8903065210.
10: நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
11: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை, தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
12: தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
13: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: நேர்கள் குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 6:23.
14: நாகர்கோயில்.
15: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது.

0: ரசம் சப்தகிரி ஃபைனான்ஸ் கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டு
1: நாகர்கோவில்.

0: பொலிவு. நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் பார்வதிபுரம் நாகர்கோயில், எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
3: மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில், ரயில்வே நிலையம் அருகில், மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ் எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
4: ஆன்டிக்ல புது கலெக்ஷன் தேடுறீங்களா? தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரியின் பிரம்மாண்ட ஆன்டிக் நகைகளின் கண்காட்சி வரும் April 9 முதல் May 9 வரை நடைபெறுகிறது. எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். மேலும் ஆன்டிக் நகைகளுக்கு VA-வில் 30% தள்ளுபடி. தி ஹாரிஸ் நாடா டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்லரி, டத்தி ஸ்கூல் ஜங்ஷன், கோட் ரோட், நாகர்கோவில்.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியும் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவிட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
3: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
2: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
3: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
2: தடிகாரன் கோணம் ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
3: ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டர், தடிகாரன் கோணம்.
4: நேயர்கள் குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 6:27.
5: அடைவதற்கும் கருவில் உள்ள குழந்தையின் பாதுகாப்பிற்கும் ஒரு இடத்தில் தீர்வு. ஸ்பிரிங் ஃபர்டிலிட்டி அண்ட் ஃபீட்டல் மெடிசன் சென்டர், ஒழுங்கேசேரி நாகர்கோவில், 8870711511.
3: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
6: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
3: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066,
6: செல் நம்பர் 9488230666.
7: அசோசியேஷன் நடத்தும் இன்ஜினியர்ஸ் பில்ட் எக்ஸ்போ 2026 கட்டுமான பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சி May 8, 9, 10 MDV ஹால் கோட்டாரில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. விசாலமான கார் பார்க்கிங், அனுமதி இலவசம். நீங்களும் பில்ட் எக்ஸ்போ வாங்க, உங்கள் கனவு வீட்டை தரமாக கட்டி முடிங்க.
4: நேர்களை நினைவுபடுத்துகிறோம், நாளை காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நாளை காலை 10:02 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் பேசுவது நான், ஆர் ஆதிரா அவர்களுடன் நேர்முகம் ஆகியவை கேட்கலாம். நேர்களை நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் பித்தப்பை கற்கள் குறித்து விளக்குகிறார் குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ராஜேஷ் செல்வ கணேசன் அவர்கள்.

நாளை பிற்பகல் 1:10 பூவையர் பூங்கா. பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் கொடுப்பைக்குழி சிறப்பு பள்ளி ஆசிரியை எஸ் ஷைனி ஸ்டார் அவர்களுடன் நேர்முகம். கேட்க தவறாதீர்கள் நாளை பிற்பகல் 1:10.

நேயர்கள் குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறீர்கள். இனி மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து குமரி பண்பலை 101 இணைந்திருங்கள்.

தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தாவேக்காவிற்கு அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கான ஆதரவை இன்று பிசிக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உறுதி செய்துள்ளன. தாவேக்காவிற்கு அளிக்கப்பட்டுள்ள ஆதரவு கடிதங்களுடன் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை மக்கள் மாளிகையில் சந்திக்கவுள்ளார். புதிய அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ள பிசிக இடதுசாரி கட்சிகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்துள்ளதை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சாஹில் ஜாதவ் வெண்கலப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை இன்று பெற்றுள்ளது. விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்துள்ளன. இதனையடுத்து தாவேக்கா தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு கடிதங்களை அளிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். முன்னதாக இன்று மாலை சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன், தாவேக்காவுக்கு தங்கள் கட்சியிலிருந்து சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இரண்டு உறுப்பினர்களும் நிபந்தனையற்ற ஆதரவை அளித்துள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியான அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தொலைநோக்கு பார்வையுடன் மாநிலத்தின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தங்கள் கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறினார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தலைவர் திரு காதர் மொய்தீன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஜனநாயக முறையில் அரசு அமைய வேண்டும் என்ற நோக்கில் தங்கள் கட்சி சார்பில் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இரண்டு உறுப்பினர்களும் தாவேக்காவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவதாக தெரிவித்தார். இருப்பினும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தங்கள் கட்சி தொடர்ந்து ஆக்கப்பூர்வமாக செயல்படும் என்றும் அவர் கூறினார். இதனையடுத்து தாவேக்காவிற்கு 120 இடங்கள் கிடைத்துள்ளன. சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தோழமை கட்சிகள் இன்றைய நெருக்கடியான சிக்கலை தவிர்க்கும் நோக்கில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்துள்ள போதிலும் கொள்கை அடிப்படையில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்திருப்பதை தாம் வரவேற்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தொலைநோக்கு சிந்தனையுடனும் வள

0: மான திட்டமிடலுடனும் புதிய அரசு தொடர வேண்டும் என்றும் அனைத்து தரப்பு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று தாம் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. அமையவிருக்கும் புதிய அரசுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். நாடெங்கிலும் உள்ள தேசிய திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனங்களில் கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் சேர்வதற்கு இம்மாதம் 31ஆம் தேதி நடைபெறும் அகில இந்திய பொது நுழைவுத் தேர்வு மூலம் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவர் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பயிற்சியில் சேர்வதற்கு விண்ணப்பங்களை நாளை வரை ஆன்லைனில் பதிவிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தின் கீழ் 40க்கும் மேற்பட்ட பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது. தொழில் பயிற்சி நிறுவனங்களில் பணிபுரியும் ஆசிரியர்களின் திறனை மேம்படுத்தும் நோக்கில் இந்த புதிய பயிற்சி திட்டத்திற்கு மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னையிலிருந்து வரும் 15, 22, 29 மற்றும் ஜூன் மாதம் 5ஆம் தேதிகளில் இரவு மணி 11:50 இந்த ரயில்கள் புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் வரும் 17, 24, 31 மற்றும் ஜூன் மாதம் 7ஆம் தேதிகளில் இரவு மணி 11:25 புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 15ஆம் தேதி வரை தமிழகத்தின் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இன்று தொடங்கி வரும் 13ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமானது முதல் கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரிக்கடல் பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகம் வரை எட்டக்கூடிய சூறாவளி காற்று இன்றும் நாளையும் வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் இன்று பிற்பகலில் திடீரென பெய்த கனமழையின் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமானங்கள் தரையிறங்க முடியாமல் நடுவானில் தத்தளித்து கொண்டிருந்தது. பெங்களூர், மும்பையிலிருந்து வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் உட்பட 5 விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் நடுவானில் வட்டமடித்து கொண்டிருந்தது. இதனை சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதோடு இந்த விமானங்கள் பெங்களூருக்கு திருப்பி அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தனர். மேலும் சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய விமானங்களான அகமதாபாத், டெல்லி, கண்ணூர், தூத்துக்குடி, கோவை, சேலம் உள்ளிட்ட 10 விமானங்கள் பலத்த மழை காரணமாக புறப்பட முடியாமல் சென்னை விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
0: மயிலாடுதுறை மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழை காரணமாக பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. பட்டறைமேடு, கொல்லப்பட்டி, கூட்டப்பள்ளி, மாணிக்கம்பாளையம், மல்லசமுத்திரம், தோக்கவாடி, எலச்சிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்தது. கனமழை காரணமாக திருச்செங்கோடு சேலம் சாலை பகுதியில் மழைநீர் வெள்ளம் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகினர். வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. அந்த வழியாக சென்ற கார்கள் சாலையில் மிதந்து சென்றன. மேலும் தொடர்ந்து இடி மின்னல் மற்றும் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்ததால் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதியில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பள்ளி, பட்டறைமேடு போன்ற பகுதிகளில் உள்ள தாழ்வான இடங்களில் மழைநீர் சூழ்ந்ததால் வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்தது. இதனால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இந்த கனமழை காரணமாக வெயிலின் தாக்கம் குறைந்து பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ

0: சுவாமி திருக்கோவிலின் தெப்பத் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. நேற்று தொடங்கிய இந்த விழா நாளை வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஆழித்தேர் கொண்ட சிறப்புமிக்க திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலின் தெப்பத் திருவிழா இரண்டாம் நாள் நிகழ்ச்சி இன்று இரவு நடைபெறவுள்ளது. நேற்று இன்று நாளை ஆகிய மூன்று தினங்கள் நடைபெறும் இந்த தெப்பத் திருவிழாவின் துவக்கம் நேற்று இரவு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரண்டாம் நாளாக இன்று இரவு 7 மணி முதல் தெப்பத் திருவிழா நடைபெறவுள்ளது. திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: மாவட்ட செய்திகள். கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீ தடுப்பு பேரிடர் மேலாண்மை ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் உதகையில் தேசிய அளவிலான நாய் கண்காட்சி இன்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் 55 வகையான 435 நாய்கள் பங்கேற்கின்றன. தேனி மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் இன்று ஆய்வு மேற்கொண்டு ஓட்டுநர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் குறைதீர் முகாம் வரும் 11ஆம் தேதி நடைபெறும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் அருள்மிகு குற்றாலநாதர் திருக்கோவிலில் இன்று நடைபெற்ற மூலிகை அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஷாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். சீனாவின் ஷங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் 147-144 என்ற புள்ளிக் கணக்கில் டென்மார்க்கின் மார்டின் டம்ஸ்போவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஜெய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தாவேகாவிற்கு அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கான ஆதரவை இன்று விசிக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் உறுதி செய்துள்ளன. தாவேகாவிற்கு அளிக்கப்பட்டுள்ள ஆதரவு கடிதங்களுடன் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை மக்கள் மாளிகையில் சந்திக்க உள்ளார். புதிய அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ள விசிக இடதுசாரி கட்சிகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்துள்ளதை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 6:42. நேர்கள் திரைசை 7:10 வரை கேட்கலாம். திரைசையில் முதல் பாடல் புஷ்பா திரைப்படத்தில் இருந்து.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
3: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கே பி ரோட், நாகர்கோவில்.

0: என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.

0: கண்ணாடி இல்லாம ஆளி மாறி போயிட்ட?
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
4: நேயர்கள், குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 7:04.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தவேக தலைவர் திரு விஜய் தற்போது ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி மேற்கொண்டுள்ளார். பன்முனை தாக்குதல் நடத்தும் MIRV ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. பாகிஸ்தானில் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டிருப்பதற்கு அந்நாட்டின் மனித உரிமைகள் குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல்

கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மக்களுக்கான தலைவர் என்பதை திரு சுவேந்து அதிகாரி நிரூபித்துள்ளார் என்று தெரிவித்துள்ளார். மக்களின் தேவைகளை அறிந்து சிறப்பாக செயல்படக்கூடியவர் என்றும், அவர் தமது பதவிக்காலத்தில் வெற்றிகரமாக செயல்படுவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அவரது அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள திலீப் கோஷ், திரு அக்னிமித்ரபால், திரு அசோக் ரிட்டினா உள்ளிட்டோருக்கும் பிரதமர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தவேக தலைவர் திரு விஜய் தற்போது ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி மேற்கொண்டுள்ளார். தற்போது தவேக தலைவர் திரு விஜய் ஆளுநரை சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் சந்திக்க சென்றுள்ளார். விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தவேக ஆட்சி அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவை இன்று தெரிவித்ததை அடுத்து திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு கடிதங்களை அளிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். ரவீந்திரநாத் தாகூரின் 165வது பிறந்தநாளையொட்டி மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள சாந்தி நிகேதனில் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இன்று காலை ரவீந்திரநாத் தாகூருக்கு பாரம்பரிய முறையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. காலை 9 மணி முதல் ரவீந்திரநாத் தாகூரின் பாடல்கள் பாடப்பட்டன. நடன நாட்டிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இந்நாளையொட்டி தலைவர்கள் ரவீந்திரநாத் தாகூருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், குருதேவ் ரவீந்திரநாத் தாகூரின் இலக்கிய படைப்புகள் காலம் கடந்து நிற்பதாக புகழாரம் சூட்டியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள பதிவில், மாபெரும் சிந்தனையாளராகவும் கவிஞராகவும் சிறந்து விளங்கியவர் என்று கூறியுள்ளார். மனித சமுதாயத்தின் ஆழமான உணர்வுகளை தமது கவிதைகளில் பிரதிபலித்தவர் என்றும், நாட்டின் மாண்புமிக்க கலாச்சாரத்தை போற்றும் வகையில் அவரது இலக்கிய படைப்புகள் அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். புதிய சிந்தனையோடும் படைப்பு திறனோடும் கலாச்சாரத்தையொட்டி அவர் தமது இலக்கிய படைப்புகளை அளித்திருப்பதாகவும் கூறியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள செய்தியில், ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற சிந்தனைக்கு வித்திட்டவர் ரவீந்திரநாத் தாகூர் என்று கூறியுள்ளார். தலைசிறந்த சிந்தனையாளராகவும் இலக்கிய படைப்பாளியாகவும் இசை ஞானமிக்கவராகவும் ரவீந்திரநாத் தாகூர் திகழ்ந்தார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ரவீந்திரநாத் தாகூரின் தத்துவங்களும் வாழ்வியல் குறிப்புகளும் வருங்கால சந்ததியினருக்கு வழிகாட்டியாக அமைந்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விடுத்துள்ள செய்தியில், நாட்டு மக்களிடையே சுதந்திர உணர்வை தமது இலக்கியங்கள் வாயிலாக மக்களிடம் எடுத்துச் சென்றவர் ரவீந்திரநாத் தாகூர் என்று கூறியுள்ளார். தாகூரின் கீதாஞ்சலி மனித சமுதாயத்திற்கு புதிய பாதையை வகுத்துக் கொடுத்திருப்பதாகவும், ஆன்மீகம் மற்றும் மனித உணர்வுகளை பிரதிபலிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தேச ஒற்றுமையையும் பெருமையையும் சுயமரியாதையையும் உணர்த்தும் ஜனகண மன பாடல் வரிகள் என்றென்றும் தேசிய கீதமாக இசைக்கப்பட்டு வருவதையும் திரு அமித்ஷா தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நவீன எம்ஐஆர்வி ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. ஒடிசா கடற்கரையையொட்டி அப்துல்கலாம் தீவில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் பல்வேறு இலக்குகளை தாக்கும் திறன் இந்த நவீன அக்னி ஏவுகணை பெற்றுள்ளது. இந்திய பெருங்கடல் பகுதியில் நீண்ட தூரத்தில் உள்ள பல்வேறு இலக்குகளை குறிவைத்து இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை வெற்றிகரமாக நிறைவேற்றி முடித்த பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவமும் பாதுகாப்பு தொழில்துறையும் இணைந்து வெற்றிகரமாக இதனை வடிவமைத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பில் இந்த ஏவுகணை முக்கிய பங்காற்றும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. 2025 ஆண்டுக்கான தேசிய பஞ்சாயத்து விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள 42 பஞ்சாயத்துகளுக்கு இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளதாக பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் 6 தேசிய விருதுகளை பெற்று முதலிடத்தில் உள்ளது. ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிசா தலா 5 விருதுகளை பெற்று இரண்டாவது இடத்தில் உள்ளன. தேசிய பஞ்சாயத்து விருதுகள் வழங்கும் விழா அடுத்த மாதம் 3 தேதி புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. குஜராத், மேற்கு ராஜஸ்தான் பகுதிகளில் வெப்ப அலை தொடர்ந்து வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், லட்சத்தீவு, தெற்கு கர்நாடகா, தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள கடற்கரை பகுதிகளில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும், மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனா்.
சட்டவிரோத பண பரிவர்த்தனை முறைகேடு தொடர்பான வழக்கில் தொழிலதிபர் டி வெங்கடேஸ்வர ராவ் உட்பட மூன்று பேரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். 284 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு செய்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஆர்டிஜி

0: எஸ் வங்கி பண பரிவர்த்தனை கட்டமைப்பை பயன்படுத்தி போலியான ஆவணங்கள் மூலம் கடன் பெற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். ஆகாஷ்வாணியின் கேரள நிலையங்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கேரளம் வானொலி நாடக விழா நாளை தொடங்க உள்ளது. 9 நாட்கள் நடைபெறும் இவ்விழா மலையாள திரைப்பட மற்றும் நாடகத்துறையைச் சேர்ந்த புகழ்பெற்ற பல குரல்களை ஒன்றிணைத்து வானொலி நேயர்களுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை தரும் என்று கூறப்பட்டுள்ளது. இவ்விழாவில் தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற திரைப்பட நடிகர் திரு மோகன்லால் உட்பட பலர் பங்கேற்க உள்ளனர். தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேரிஜம் ஏரியை சுற்றியுள்ள பகுதியில் காட்டு யானைகள் முகாமிட்டிருப்பதால் சுற்றுலாப் பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் புகழ்பெற்ற சுற்றுலாத்தலமான பேரிஜம் ஏரிக்கு செல்ல சுற்றுலாப் பயணிகளுக்கு இன்று முதல் தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பேரிஜம் ஏரி மற்றும் மதிகட்டான் சோலை உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது 2க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இதன் காரணமாக சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வனத்துறை இந்த தடையை அறிவித்துள்ளது. ஏற்கனவே அனுமதி சீட்டு பெற்று ஏரியின் இயற்கை எழிலை ரசிக்க திட்டமிட்டிருந்த சுற்றுலாப் பயணிகள் இந்த திடீர் தடையால் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். யானைகள் வனப்பகுதிக்குள் இடம்பெயர்ந்த பிறகு மீண்டும் அனுமதி வழங்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: 2ம் உலகப் போரில் நாசி ஜெர்மனி படையை வென்ற 81ம் ஆண்டு நிறைவு தினத்தை ரஷ்யா இன்று கொண்டாடியது. இதற்காக தலைநகர் மாஸ்கோவில் உள்ள செஞ்சதுக்கத்தில் நடைபெற்ற ராணுவ வீரர்களின் அணிவகுப்பை அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பார்வையிட்டார். பின்னர் பேசிய அவர், யுக்ரைனுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி வரும் ரஷ்ய படையினர் முழுவீச்சில் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நேட்டோ ஆதரவு பெற்ற படைகளுக்கும் தக்க பதிலடி கொடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். இந்த ராணுவ அணிவகுப்பில் பீரங்கிகளோ பெரிய ராணுவ தளவாடங்களோ இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டிருப்பதற்கு அந்நாட்டின் மனித உரிமைகள் குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. அந்த குழு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த விலைவாசி உயர்வு மக்களுக்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் அரசு அண்மையில் பெட்ரோல் விலையை 14.92 ரூபாய் உயர்த்தியது. அதிவேக டீசல் விலை 15 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போது 1 லிட்டர் பெட்ரோல் 415 ரூபாய்க்கும் டீசலும் 415 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலைவாசி உயர்வை உடனடியாக திரும்பப் பெற்று மக்களின் சுமையை குறைக்க வேண்டும் என அந்த குழு வலியுறுத்தியுள்ளது. போக்குவரத்து கட்டணங்கள் தன்னிச்சையாக உயர்த்தப்படுவதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார ரீதியாக முடிவுகளை எடுக்கும்போது பாகிஸ்தான் அரசு மக்களின் பொருளாதார நிலையையும் கணக்கில் எடுத்து செயல்பட வேண்டும் என்று மனித உரிமைகள் குழு வலியுறுத்தியுள்ளது. நாடெங்கிலும் உள்ள தேசிய திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனங்களில் கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் சேருவதற்கு இம்மாதம் 31ம் தேதி நடைபெறும் அகில இந்திய பொது நுழைவுத் தேர்வு மூலம் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவர் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பயிற்சியில் சேருவதற்கு விண்ணப்பங்களை நாளை வரை ஆன்லைனில் பதிவிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஜெய்ப்பூரில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. ஜம்ஷெட்பூரில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. முன்னதாக கோவாவில் நடைபெற்ற கோவா மோகன் பகான் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற மற்றொரு ஆட்டம் டிரா ஆனது. இரு அணிகளும் தலா 1 கோல் போட்டன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஷாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேக தலைவர் திரு விஜய் தற்போது ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி மேற்கொண்டுள்ளார். பன்முனை தாக்குதல் நடத்தும் MIRV அக்னி ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. பாகிஸ்தானில் பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டிருப்பதற்கு அந்நாட்டின் மனித உரிமைகள் குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: குமரி FM 101 குமரி FM 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி FM 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி FM 101

0: நேயர்கள் திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். அதற்கு முன்
1: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட.
2: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
3: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட் நாகர்கோவில்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாச மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க குழந்தையின்மை, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாச மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
4: நீர்வு குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 7:27.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: வீட்டுல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
2: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: நேயர்களுக்கு முறை பண்பலை 101 இணைந்திருக்கிறீர்கள். நேயர்களே, அடுத்த நிகழ்வாக உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, அதனைத் தொடர்ந்து தென்னைசார் கலைப்பொருட்கள் நேரலையில் பங்கேற்கிறார் ஒற்றையால் விளை ஏ இசைக்குமுத்து அவர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள். வாழையில் வாடல் நோய் மேலாண்மை தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்க தவறாதீர்கள் நேர்களே.

கேட்க இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசு.

0: வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
1: வேளத் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை. தென்னைசார் கலைப்பொருட்கள் ஒற்றையால் விளை ஏ இசக்கிமுத்து அவர்களுடன் வேளாண் நேரலை. நொடிகளில் சில நுட்பங்கள். வாழையில் வாடல் நோய் மேலாண்மை. திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
2: முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
1: வேளாண் பெருமக்களை, நாம் ஒரு சபதம் ஏற்போம். நாட்டின் எந்த பகுதியிலும் தரிசு நிலங்கள் இருக்க அனுமதிக்க மாட்டோம். தரிசு நிலங்களை பசுமை பூமியாக்க எங்களால் ஆன முயற்சியில் ஈடுபாடு கொள்வோம் எனும் சபதம் ஏற்போம். நம் நாட்டை வேளாண் உற்பத்தி ரீதியாக முன்னோக்கி அழைத்து செல்வோம்.
2: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களை, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் தென்னை சார்ந்த கலைப்பொருட்கள் குறித்த பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். குறிப்பாக நம் குமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் தென்னை சாகுபடியானது அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. ஆனால் சாகுபடியில் கவனமாக நாட்டம் காட்டுற அளவும் மகசூல் என்னும் வேளையில், அதிலும் குறிப்பாக சந்தைப்படுத்தலில் ஏமாந்து போகிறோம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? பொறுமையின்மை, விளைவித்த விளைபொருட்களை மதிப்பு கூட்டி மதிப்பாய் வாழலாம் என்பதை அறியாமல். எனவேதான் நமது கோமரி பண்பலையானது தென்னை சாகுபடியாளர்கள் வளம் பெறும் வகையில் இந்த நேரலை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளது. இதோ தென்னை சார்ந்த பொருட்களில் மதிப்பு கூட்டி எப்படியெல்லாம் காசு அல்லது வருவாய் பார்க்கலாம் என்பதை இன்றைய நேரலை நிகழ்ச்சி வாயிலாக எடுத்துரைப்பதற்காக தற்போது நமது நிலையத்தில் எனக்கு முன்பாக ஆர்வமுடன் காத்துக் கொண்டிருக்கிறார் கன்னியாகுமரி ஒற்றையால் விளை பகுதியைச் சேர்ந்த ஏ இசக்கிமுத்து அவர்கள். இப்போது அவர்களிடம் பேசுவோம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: பாரம்பரியமான வேளாண்மை குடும்பமா உங்க குடும்பம், அல்லது ஏதேச்சியா தான் இந்த தொழிலுக்கு வந்திருக்கீங்களா?
3: இல்ல, பாரம்பரியமாக நாங்க மரத்தொழில் செய்யக்கூடியவங்க.
1: சரி,
3: அதுல இருந்து இந்த மாதிரி பொருட்கள் செய்யற ஆரம்பிச்சு.
1: இந்த மாதிரி பொருட்கள் அப்படிங்கும் போது என்னென்ன மாதிரியான
3: கைவினை பொருட்கள்? அதுல வந்து உட்டுல பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப தேங்காய், தேங்காய் வந்து கஸ்கு தனியா அந்த தொண்டியில உள்ளது. அப்புறம் செல் ஃபைபர் உட்டு.
1: இல்ல, இந்த மாதிரியான ஒரு ஈடுபாடு அப்படிங்கறது உங்களுக்கு வந்து சிறுபிள்ளை பிராயத்திலேயே ஆர்வம் உண்டுமா, அல்லது அப்பா பார்த்த தொழில், அப்பா சொல்லி தந்த கலைநய பிரகாரம் தான் நான் வந்திருக்கேங்கிறீங்களா?
3: ஆமா, இது சின்ன வயசுல இருந்து வீட்டுல அப்பா எல்லாம் பண்றதை பார்த்து அப்படி கூட சேர்ந்து பண்றது ஆர்வத்துல வந்ததுதான். அது அப்படி படிப்படியா வந்ததுல இப்ப உள்ள தேவைக்கு தக்கன
1: முதன்மையா இருந்தாலும் கூட உங்களுடைய குரு அப்படின்னு யார எடுத்துக்கிட்டீங்க?
3: குரு குரு தெரியாமே வந்தது அப்பா. தெரிஞ்சு விவரங்கள் சொல்லி கொடுத்தல எங்க அம்மாவோட தம்பி தாய் மாமா.
1: மாமா?
3: ஆமா.
1: என்ன சொல்லி கொடுத்தாங்க?
3: அவங்க இந்த பொருள்ல வந்து ஹேண்டிகிராப்ட் ஐட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கதான் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க மெயினா சொன்ன ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, குப்பையில கிடக்குற ஒரு சின்ன குப்பை பொருளை கூட 10 காசு பிரயோஜனம் இல்லாத
1: கழிவையும் காசாக்கலாம்.
3: காசாக்கலாம், அதை நம்ம திறமையை பயன்படுத்தினா அதை 100 ரூபா அந்த மாதிரி விற்கலாம். அதை பயன்படுத்தலாம், திறமையை பயன்படுத்திங்கிறத ஒரு இதா சொல்லி கொடுத்தாங்க.
1: சரி, என்னதான் திறமை இருந்தாலும் கூட கல்வி அறிவு அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த அடிப்படையில் நீங்க எதுவரை படிச்சிருக்கீங்க?
3: நான் வந்து 10th வரைக்கும் படிச்சிருக்கேன். கல்விங்கிறது அறிவு வளர்த்துக்கிட தான், மத்தபடி திறமைங்கிறது இருந்தாதான் அது செல்படி ஆகும்னு நான் நினைக்கிறேன்.
1: ஆரம்ப நாட்கள் அவங்க செய்யக்கூடிய ஒரு நிலையில உற்று நோக்குனீங்களா, என்னென்ன மாதிரி பண்றாங்க எப்படிங்கிற மாதிரி, அல்லது நீங்க ஒரு ஒத்தாசை பண்ணிட்டு இருந்தீங்களா ஆரம்பத்துல?
3: இல்ல, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. விளையாட்டுத்தனமா பழகின மாதிரி தான் பழகினேன். ஆனா ஓரளவு என்னுடைய ஆர்வத்தினால அது கூட கொஞ்சம் கூடிட்டு, எங்க மாமாவும் எதுவும் பார்த்தா செய்யற மாதிரி ஆளுதான். அதே பாலவில் எனக்கும் வந்துட்டு அந்த மாதிரி நிறைய பொருட்கள் எல்லாம் பண்ற மாதிரி.
1: எவ்வளவோ தொழில் இருக்கும்போது இந்த தொழில் உங்களை ஈர்ப்புக்கு என்ன காரணம்? அது தென்னை சார்ந்து மட்டும் ஈடுபாட்டோடு இருக்கீங்களா?
3: இது ஒரு ரசனையாகவும் இருந்தது, ரெண்டாவது புதுமையா இருந்தது. யாரும் பண்ணாததை பண்றோம், அந்த மாதிரிங்கிறனால இது நாங்க அதை கையில எடுத்துக்கிட்டோம். அதை இதோட வரவேற்பு பார்த்தோம்னா அதுலயே ஃபுல் அண்ட் ஃபுல்லா இறங்கிட்டோம். அந்த மாதிரி
1: குமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் தென்னை சாகுபடியாளர்கள் அப்படின்னு சொல்லும்போதுதான் அதிக அளவில் இருக்கிற மாதிரியான ஒரு நிலை. ஆனா எல்லாருக்குமே இந்த தொழில்நுட்பம் அப்படிங்கறது தெரியுமான்னா ரொம்ப கடினமான பணி தான். ஏன்னா தேங்க

0: தேவ வெட்டணும் விற்கணும் அந்த நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு தென்னையிலையும் கூட என்னென்ன பொருட்களை நாங்க என்னென்ன மாதிரியான பொருட்களை தயார் பண்றோம் அதுக்கு என்ன மாதிரி பதப்படுத்துறோம் அப்படின்னு என்ன சொல்றீங்க?
1: இல்ல நாங்க வந்து குறிப்பிட்ட தேங்காய் தனியா தேங்காய்ல பண்றோம், அது போக சிரட்டையில பண்றோம், தென்னை மரத்துல உள்ள வைரம் பாஞ்ச நல்ல இருகின மாதிரி மரங்கள்ல வந்து கிச்சன் வெரைட்டிஸ் உள்ள ஸ்பூன் கரண்டி அந்த மாதிரி ஐட்டம் பண்றோம். ஃபைபர் தும்பு அடிச்சோம்னா அந்த தும்புல குடிய கூடுல ஒரு 25 மாடல் பண்றோம். இப்படி வெரைட்டிஸா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வேலை.
0: சரி, இப்ப நானும் கூட தென்னை சார்ந்த தொழில ஈடுபாடு காட்டணும் அப்படின்னா அந்த மரம் தேர்வுல ஒரு கவனம் வேணும், தேங்கியா தேர்வுல ஒரு கவனம் வேணும், அது மரத்துல இருந்து வெட்டும் போதே அதை உடனடியா பயன்படுத்த முடியாத, அது என்ன ஒரு வழிவகைக்கு கொண்டு வரீங்க?
1: இல்ல இது சொன்னது கரெக்டு தான், அந்த மாதிரி நேரடியா எதுவுமே பயன்படுத்த முடியாது, அதை பதப்படுத்தி தான் பயன்படுத்தணும்.
0: பதப்படுத்து இல்லாது என்ன ரகசியம்?
1: அதுல வந்து இப்ப தேங்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வெடி போடும், இப்ப நல்ல வெயில கடந்தா வெடி போலும், அது வேற அளவு மாறி மாறி ரெண்டு நாளைக்கு ஒரு ஆட்டை பரட்டி ஒரு நிழல்ல போட்டு நாங்க அந்த மாதிரி பதப்படுத்தி தான் செய்ய முடியும். டைரக்டா சன்லைட்ல பண்ற மாதிரி பண்ண முடியாது.
0: பண்ண முடியாது. தேங்காய் வெல்லாம் எப்படி தேர்வு பண்ணுவீங்க? தேங்காய் வெட்ட ஆட்கள்கிட்ட சில தோட்டங்கள்ல இருந்து தேங்காய் எடுக்க போறீங்கன்னா அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுவீங்களா, அல்லது இந்த கொலையை வெட்டி போட்டா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி?
1: இல்ல ரெகுலரா அந்த மாதிரி பார்த்து எல்லாம் கேட்டாச்சுன்னா ரேட்டு கூடிரும். நாங்க நார்மலா எல்லாமே சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுல எங்களுக்கு எந்தெந்த வேலைக்கு எந்தெந்த தேங்காய் பயன்படுங்கறத பிரிச்சு அந்தந்த தேங்காவை அந்தந்த வேலைக்கு பயன்படுத்திக்கிட்டு மற்ற தேங்காய் உரிச்சு தேங்காய் சிரட்டையில உள்ள பொருட்களுக்கு பயன்படுத்துவோம். அந்த மாதிரி பண்ணிடுவோம்.
0: அருமையா சொல்றீங்க. ஒரு தேங்காய் வெட்டுக்காரர் தேங்காய் வெட்டி போட்டுட்டு தோட்டத்துல போட்டுட்டு போனதுக்கு பிறகு தேங்காய் உரிப்பாளர் வந்து சில காய்களை எடுத்துட்டு தண்ணீர் சத்தமும் இல்ல ஒரு எடையே இல்ல அப்படின்னு தூக்கி உதாசீனமா படுத்தக்கூடியதையும் நீங்க உருவாக்குறீங்க?
1: கண்டிப்பா அந்த மாதிரி தேங்காய் கூட நாங்க உருவாக்க முடியும். அதுவும் வேஸ்ட் கிடையாது, இங்க எதுவுமே வேஸ்ட் கிடையாது, அந்த மாதிரி உருவாக்க முடியும்.
0: தேங்காயா பச்சை தேங்காயா இருந்தாலும் கூட கொண்டுட்டு வந்து ஏதாவது பொருட்கள் உருவாக்கத்துக்கு வழிவகை இருக்கா இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லங்கிறீங்க?
1: இல்ல பச்சை தேங்காய் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது கொஞ்சம் ஹார்டா இருக்கும், அதை கொஞ்சம் பதப்படுத்தினாதான் அதுக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி பண்ணுவோம்.
0: இல்ல பதப்படுத்தல் இந்த நுட்பங்கள் எல்லாமே முழுமையா நீங்களே கைகொள்றீங்களா, அல்லது அதுக்குன்னு பரிச்சயமான நல்ல கைதேர்ந்த நபர்கள் இருக்காங்கிறீங்களா?
1: இல்ல அந்த மாதிரி கிடையாது, நாங்களே அனுபவத்துல கத்துக்கிட்டு அனுபவ ரீதியா செய்யறதுதான் அதெல்லாம்.
0: இப்ப சொல்லுங்க பாப்போம், நம்ம நிகழ்ச்சி லட்சக்கணக்கான மக்கள் கேட்டிருப்பாங்க, தென்னை சார்ந்த நபர்களும் கூட கேட்டிருப்பாங்க. எனக்கு தையும் கூட கொஞ்சம் மரங்கள் வெட்டி வச்சது அப்படியே இருக்குது, எந்த வித உளுத்து போகாத தன்மையில இருக்கு, நல்லா இருக்குது, தரமா இருக்கு, இதையும் கூட ஏதாவது பயன்படுத்த முடியுமா அப்படின்னு உங்ககிட்ட கேட்டா அவங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுப்பீங்க?
1: கண்டிப்பா பண்ணலாம். ஒவ்வொரு ஒவ்வொருடைய பொருளுக்கும் தேங்காய்க்கு ஒரு தரம், அது மாதிரி தும்புக்கு ஒரு குணம் இருக்கு, சிரட்டைக்கு இன்னொரு தகுதி இருக்கு, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு இது இருக்கிற மாதிரி அந்தந்த ப்ராடக்ட்டை ஆட் பண்ணி பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணலாம்.
0: தென்னையை பொறுத்தளவில் நீங்க வந்து சவுரி அப்படின்னு சொல்றதுல கதம்பல்ல கூட நான் சில பொருட்களை தயார் பண்றேங்கிறீங்க, அது எந்த ஒரு பொருட்கள் தயார் பண்றீங்க, அதுக்குன்னு நுட்பம் என்ன?
1: அது இப்போ சாதாரணமா நம்ம கயிறு பண்ணிக்கிட்டு இருக்கோம், எல்லாருமே கயிறு பண்றோம், நாங்க அதுல குருவி கூடு இந்த மாதிரி பண்றோம்.
0: குருவி கூடு?
1: ஆமா, இந்த குருவி கூடு வந்து லவ் பேர்ட்ஸ் கடைகளுக்கு இந்த மாதிரி.
0: சரி,
1: இந்த மாதிரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
0: உங்களுடைய விற்பனை தளம் அப்படிங்கும் போது என்ன மாதிரி, ஒரு ஆர்டர் தந்ததுக்கு பிறகுதான் நீங்க அதை ஒரு உருவாக்கம் அப்படிங்கறது வருமா, அல்லது பண்ண பண்ண போயிட்டு இருக்குதுங்கிறீங்களா?
1: இல்ல ஒரு சில பொருட்கள் இந்த குருவி கூடுகள்லாம் பண்ண பண்ண போய்கிட்டு இருக்கோம், மற்ற பொருட்கள்லாம் ஆர்டர் பேஸ்ல தான் செய்வோம். என்னென்ன பொருள் வேணும் அந்த மாதிரி பொருளை பண்ணி கொடுப்போம்.
0: இதுல முழுக்க முழுக்க இப்ப தென்னை சார்ந்து பண்றீங்க அப்படிங்கும் போது இப்ப தேங்காய் எடுத்துக்கிட்டாலும் கூட அதுல சில வேற செயற்கையான சில பொருட்களை நாங்க பயன்படுத்த வேண்டிய இக்கட்டான நிலைக்கு தள்ளப்படுறோம் அப்படிங்கிறீங்களா, இல்ல அதுவும் கூட நாங்க இயற்கை
1: மேக்சிமம் செயற்கையான பொருட்களை செய்ய வேண்டியது இருக்கும், நாங்க அதை தவிர்த்துட்டு இயற்கையில என்ன பண்ண முடியுமோங்கறத யோசனை பண்ணி அதைத்தான் யூஸ் பண்ணுவோம்.
0: சொல்லுங்க பாப்போம்.
1: எதனாலன்னு கேட்டீங்கன்னா இப்ப எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்குன்னு போச்சுல, கெமிக்கல் யூஸ் பண்ணாச்சுன்னா அவங்க அவாய்ட் பண்ணிடுவான். அதுல ஃபுட் குவாலிட்டி இருக்கனால, ஃபுட் ப்ராசஸிங் எல்லாம் இருக்கனால, அதுக்கெல்லாம் தேங்க எண்ணெய் இந்த மாதிரி சுண்ணாம்பு இந்த மாதிரி இதுகளை தான் பயன்படுத்தி அதை பாடம் பண்ணுவோம் நாங்கள்.
0: இதெல்லாம் மாமா சொல்லி தந்த அனுபவ பாடமா, அல்லது நான் சில பயிற்சிகளுக்கு போயிருக்கிறேன், சில வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கூட கிடைச்சது, அதுல கூட சில நுட்பங்களை கை கொண்டதனுடைய வெளிப்பாடுங்கிறீங்களா?
1: இல்ல இது மாமா சொல்லி கொடுத்தது, அப்புறம் நாங்களும் செஞ்சு செஞ்சு பார்த்து செட் ஆகாம ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும்னா அதை மேலும் மேலும் வேற விதமா யோசனை பண்ணி செஞ்சு பார்த்து அதோட முடிவு எடுக்காம அதை விட மாட்டோம். இது போக வெளிநாட்டுக்கும் நாங்க இது பண்ணி கொடுத்துருக்கோம், வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துருக்கோம்.
0: போயிட்டு வந்துருக்கீங்க. ஆரம்ப நாட்கள்ல இந்த தொழில அடி எடுத்து வைக்கும் போது நம்ம மாமாட்டப்படுத்த இந்த கலைய நம்மளே தனித்திறனா தன்னம்பிக்கையோடு வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிற ஆர்வத்தில்.

0: வரக்கூடிய நிலையில சந்தித்த சவால்கள் என்ன?
1: இல்ல, அந்த மாதிரி நான் சடார்னு வெளியே வரணும்ன்றலாம் வரல. படிப்படியா தான் வெளியே வந்தேன். வந்து அதுல சவால்கள்னா மார்க்கெட்டிங் பெரிய சவாலா இருக்கும். அந்த மார்க்கெட்டிங்கும் அப்புறம் நம்ம இதெல்லாம் பண்ணுவோங்கிறது வெளியே தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம இந்தியா லெவல்ல எனக்கு நிறைய பேர் தெரியும். அவங்க மூலமா நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஆமா.
0: இப்போ வியட்நாம், இந்தோனேசியா, சீனா, தாய்லாந்து இந்த நாடுகள்லாம் நான் கேள்விப்பட்ட வகையில் இந்த தொழில் வந்து ரொம்ப ஒரு முன்னேற்றகரமாக போயிட்டு இருக்குத, அதெல்லாம் தெரியுமா இப்படி உங்களுக்கு?
1: இல்லை, அதெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு இப்போ யூரோப் கண்ட்ரீஸ்ல இருந்து தான் ஆர்டர் வரும் பார்த்துக்கோங்க. அதுலலாம் வந்து காம்படிஷனே இவங்க எல்லாரும் தான். அப்போ நம்ம இந்தியாலுமே நிறைய பேர் இருப்பாங்க. இருந்தாலுமே நம்ம கொடுக்குற குவாலிட்டி, நம்ம கொடுக்குற ரேட்டு பிரைஸ்ல தான் இந்த ஆர்டரை வந்து நம்ம இந்தியாவுக்கு கிடைக்கும்.
0: சரி.
1: அந்த மாதிரி நான் நிறைய ஆர்டர் யூகேக்கு பண்ணி கொடுத்துருக்கேன், ஜெர்மனி இந்த மாதிரி கண்ட்ரிக்கெல்லாம் நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்க ஒரு டைப் மாடல் கேட்டாங்கன்னா நாங்கள் எங்கள் திறமையில மூணு டைப் மாடல் போட்டு கொடுத்து
0: யோசிக்கிறீங்க.
1: ஆமாம், அந்த மாதிரி ஆர்டரை நாங்கள் நிறைய எடுத்திருக்கோம்.
0: விற்பனை எப்படிங்கிறது நேரடியாட்டா அல்லது எந்த மாதிரியான அதுலேயும் கூட ஒரு வரையறை இருக்குது அப்படிங்கிறீங்க?
1: இது விற்பனைங்கிறது கூடையில் இருக்கிற ஏஜென்ட் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மூலியமா தான் சப்ளை பண்றோம். டைரக்டா இப்ப பண்றதுக்கு ரெடி பண்ணிருக்கோம். எங்கள்கிட்ட இருந்து நேரடியாக கஸ்டமர் கொடுக்குற மாதிரி, ஏன்னா எங்களுடைய உற்பத்தி பொருள் வந்து அதிகமா இருக்கு. நிறைய தரமான பொருட்களை பண்ணி அது நேரடியாக மக்கள்கிட்ட சேர்க்கலாங்கிற ஐடியால இப்ப இருக்கும்.
0: சமீபத்தில் கூட உங்களுடைய அந்த இடத்த வந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையில விநாயகர் கூட நீங்க செய்து வச்சிருக்கத பார்த்தேன். அது என்ன மாதிரியான ஒரு நிலையில கணேஷ் அப்படிங்கிறது?
1: கணேஷுங்கிறது ரெகுலரா எங்க வீட்டுல நாங்க எங்க மாமா எல்லாரும் பண்ணிக்கிட்டு
0: இருந்ததுதான்.
1: கணேஷுங்கிறது நம்ம சுற்றுலா,
0: அது ஒரே தேங்காயில பண்ணுவீங்களா?
1: ஒரே தேங்காயில.
0: அது எப்படி எடுப்பீங்க?
1: அது ஹேண்ட் கார்விங் தான் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணி தான் பண்ணுவோம். அதுல நாங்க நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவோம். மத்த இடத்துல பண்றதை விட நாங்க வெரைட்டிஸ் பண்ணுவோம்.
0: ஆனா அதை தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு நிலையில எந்த விதமான ஒரு எடையும் இருக்கிற மாதிரி தெரியலையே, ரொம்ப லெகுவா இருக்குத. அப்ப அந்த தண்ணீர் உள்ளது தேங்காய் அதெல்லாம் எப்படி அப்புறப்படுத்துறீங்க? பார்த்தா முழு தேங்காய் மாதிரியே இருக்குத.
1: தண்ணீர் உள்ளது வந்து இப்ப நம்ம இந்தியா மார்க்கெட்டுக்கு இந்தியாவில உள்ளவங்களுக்கு எல்லாம் தண்ணி இருக்கிற மாதிரி வாங்குவாங்க. இது ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம்னா அதுக்கு எடை கூடுங்கிறதுனால அடியில ஹோல் போட்டு இந்த வாட்டரை எடுத்துருவோம். எடுத்துட்டு நாங்க பேக் பண்ணி அனுப்புவோம்.
0: எப்படி இது வந்து முழுக்க முழுக்க நீங்க, உங்க மனைவி, குழந்தைகள் அந்த மாதிரி தான் ஒரு நடைமுறையில தொழில் போயிட்டு இருக்குதா, அல்லது நம்ம மாவட்டத்திலே அதுக்கு கைதேர்ந்த நபர்கள் இருக்காங்க அவங்கள நான் லாபகமா பயன்படுத்துறேங்கிறீங்களா?
1: இல்ல, இது கிராமப்புற பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் இருக்கிற பகுதி கீழே மணக்குடி இந்த பக்கத்துல இருந்தா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை சுத்தி உள்ள ஆட்கள், புத்தளம் அந்த மாதிரி இடத்துல உள்ள ஆட்களுக்கு, பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து.
0: என்ன காரணம் பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க?
1: பெண்கள்
0: சம்பளம் குறைவு கொடுத்தா போதும்?
1: இல்ல, அந்த மாதிரி இல்ல. சம்பளம் கூட கொடுக்கணுங்கிறது தான் இந்த வேலையை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்க. இது நேரடி மார்க்கெட் எல்லாம் பண்ணோம்னா இன்னும் அவங்களுக்கு நிறைய நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். அவங்களுக்கு பொருளாதாரத்துல நல்லா முன்னேற முடியும். ஏன்னா மத்தவங்க கொடுக்கறத விட இது நேரடியா பண்றதுனால நல்லா அவங்களுக்கு லாபம் கிடைக்கும்.
0: சரி, எடுத்த உடனே நானும் ஒரு கிராமத்துல சுய உதவி குழு அங்கத்தினரா இருக்கேன், நானும் இந்த தொழில வந்துக்கிடணும் அப்படின்னு அவங்க விருப்பப்படுறாங்கன்னா அதுக்கு பயிற்சி யாரு கொடுப்பாங்க?
1: இல்ல, பயிற்சி கவர்மெண்ட் மூலியமாவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது போக நேரடியா எதுவும் கவர்மெண்ட் வேணா நாங்க சொல்லணும்னாலும் சொல்லி கொடுக்கலாம்.
0: சிரட்டையில புதுபைகள் அப்படிங்கிற ரீதியில அதுல என்னென்ன பண்றீங்க, அதனுடைய பலம் அப்படிங்கும் போது பயன்படுத்தும் போது அது ஏதாவது சிதிலடைஞ்சு போக வாய்ப்பு இருக்கு அல்லது எப்படி?
1: இல்ல, கீழே விடங்கா உடையதான் செய்யும். மற்றபடி நம்ம யூஸ் பண்றது பிரச்சனை வராது. அது போக வந்து எல்லாரும் பண்ணக்கூடிய டீ கப்பு, பவுல் இந்த மாதிரி ஐட்டமும் நாங்கள் நிறைய பண்றோம். அது போக நைட் லேம்ப்ல வந்து அனிமல்ல உள்ள மான் இந்த மாதிரி ஐட்டங்கள், வாத்து, குருவி இந்த மாதிரி இது லைட்டுக்கு வச்சு பண்ணி கொடுத்துக்கிட்டு
0: இருக்கோம். இந்த மாதிரி புதுமையான நுட்பங்கள் எப்படி கைகொண்டீங்க? இதுதான் மக்கள்கிட்ட கிராக்கியா இருக்கு, இதுதான் போகும் அப்படின்னு ஒரு அறுதியிட்டு செய்றீங்களா?
1: இல்ல, கைவினைப் பொருட்கள்னாலே வித்தியாசம், அந்த வித்தியாசத்தை எல்லாரும் விரும்பக்கூடிய ஆட்கள் வாங்குவாங்க. அதனால இது மார்க்கெட்ல இன்னும் இருக்கு, அது போய்கிட்டு இருக்கு. யாருமே இல்லாத பொருள் என்ன இருக்குன்னா அந்த கைவினைப் பொருளை மட்டும் தான் சொல்ல முடியும். மற்ற பொருட்கள் சாதாரணமா கிடைச்சிரும். இதுல நிறைய பண்ண முடியாதுங்கிறதுனால அந்த ஒன்னு ரெண்டு பொருட்கள் தான் பண்ணுவாங்க. அதனால எல்லா மக்கள் இது விரும்பக்கூடியவங்க இதை ரெகுலரா வாங்குவாங்க.
0: ஆரம்ப நிலையில ரொம்ப ஆர்வமா சில பொருட்களை தென்னை சார்ந்து கைவினைப் பொருட்கள் அப்படிங்கிற ரீதியில உருவாக்குனதுக்கு பிறகு தேக்கம் ஆயிடுச்சு, இந்த தொழிலே வேண்டாம் அப்படின்னு போயிருவோமா அப்படிங்கிற சிந்தனை கூட மேலோங்கிச்சு அப்படிங்கிற நிலையா? இல்ல இல்ல, எனக்கு அப்படிப்பட்ட சம்பவமே நடக்கலங்கிறீங்களா?
1: இல்ல, இந்த மாதிரி அப்படி யோசனையில வரல. தேக்கம் ஆயிடுச்சு போகிறோங்கிற மாதிரி கண்டிஷன் கிடையாது. இப்ப இல்லைனாலுமே ஒரு மாசத்துல எங்கிட்ட

0: போயிடும். ஸ்டாக் இருந்தாங்க, ஸ்டாக்கே வைக்க முடியாது. அந்த அளவுக்கு உற்பத்தி பண்றதுன்ற அளவுக்கு ஆட்கள் கிடையாது, இருந்தா போக தான் செய்யும். அது இது வந்து பணம் மட்டும் இல்லாம திறமையாவும் அதை ஒரு விருப்பத்தோடு செய்யறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய பொருளாதாரமும் முன்னேறும், அந்த வேலையும் கொஞ்சம் நடக்கும். அந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்.
1: அரசு சார்ந்த நிறுவனங்கள் எனக்கு ஒத்துழைப்பை கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது?
0: திருப்பி சேரத்துல இருந்து எங்களுக்கு சப்போர்ட்லாம் நிறைய,
1: வேளாண்மை அறிவியல் அவங்க என்ன மாதிரியான ஒரு வழிகாட்டுதல் கொடுத்தாங்க?
0: அவங்க வந்து இந்த பைப்பர்ல பிளவர் பாட்டு மாதிரி செய்து கொண்டான மிஷினரிலாம் கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி கண்காட்சி எது இருந்தாலும் கூப்பிடுவாங்க, நாங்க போவோம்.
1: கண்காட்சியில என்னென்ன மாதிரியான ஒரு கருத்து காட்சிங்கிற மாதிரி இருக்குமா? கருத்துக்களை சொல்ற மாதிரி இது எப்படி பண்ணும், இவ்வளவு சிரமம், நினைச்ச உடனே செய்தர முடியாது, இது வந்து உங்க வீட்டில் கொண்டு வச்சா அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கீங்களா? அப்படி
0: இல்லை, அந்த மாதிரி இருக்காது. விழிப்புணர்வு மாதிரி எது ப்ரோக்ராம்ல பேச சொல்லுவாங்க, இதை பத்தி அதை பேசியிருக்கோம். மற்றபடி கண்காட்சியிலன்னா இப்ப தேங்காய் செல்லுல பண்றது மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரியும். நாங்க செல்லுலயும் பண்ணுவோம், அதுல கஸ்க்லயும் பண்ணுவோம்.
1: செல்லுல சிரட்டை இல்லையா?
0: ஆமா, சிரட்டை. அப்புறம் வந்து உட்டு.
1: எந்த சிரட்டை எடுக்கலாமா, அல்லது ஆண் சிரட்டை பெண் சிரட்டை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றாங்க?
0: இல்ல, இந்த ஆண் சிரட்டை தான் எடுப்போம், பெண் சிரட்டை அதுக்கு சப்போர்ட்டுக்கு எதுக்கு வைக்க வேண்டி இருக்குன்னு அதுக்கு எடுத்துக்கணும்.
1: இப்ப ஒரு பொருள் உருவாக்கும் அப்படிங்கறதுல ஒரு தனிநபரே முழுமையா உருவாக்கம் இருக்குமா, இல்ல பகுதி பகுதியா பிரிச்சு கொடுப்போம்ங்கிறீங்களா?
0: இல்ல, பகுதி பகுதியா தான் பிரிச்சு கொடுப்போம். ஒரே ஆளு அவ்வளவு விவரமா செய்யறதுக்கு உண்டான ஆளுக்கு இல்ல. ஏன்னா இப்ப அதுல ஒரு 15 வருஷம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அது தெரியும், ஒரே ஆளு செஞ்சிடும். மத்த வேலைகள் புதுசா வர்றவங்களுக்கு அது ஃபுல்லா அவங்களால உற்பத்தி பண்ணதுக்கு முடியல, அதனால அவங்களோட ஒரு ஒரு பார்ட்டு தான் பண்ணுவோம். அது போக ஆர்டர் இருக்கிறதுனால அந்த பார்ட்டா பண்ணா ஸ்பீடா முடியும்.
1: தென்னை நாட்டுல சில உருவாக்கம் பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அது நார் எடுத்தல் அப்படிங்கறது ஓலையில எடுத்து பண்றீங்களா, அல்லது அந்த கதம்பைய வந்து கயராக்கி அந்த மாதிரியா?
0: கதம்ப கயிறாக்கக்கூடிய தும்பு உண்டு, அந்த தும்பை வாங்கிட்டு வந்துதான் நாங்க பண்ணுவோம்.
1: அந்த பக்குவ நடைமுறையை சொல்லுங்க. முதல்ல தேங்காயை தொளிச்சு கதம்பல தனியா எடுக்கிறீங்க?
0: இல்ல, கதம்பெல்லாம் எடுத்து பைப்பர் ஆக்கி தந்துருவாங்க, மிஷின்ல போட்டு பைப்பர் தந்துருவாங்க.
1: ஓஹோ, உங்களுக்கு அப்படியே கிடைக்குது?
0: ஆமா.
1: ஏன் நீங்க அந்த நுட்பத்தை நம்மளே முயற்சி பண்ணி பார்ப்போம்?
0: முடியாது, அதுக்கு வந்து வேலை போல கூடும், ஆட்களுடைய
1: கஷ்டப்பட தயார் இல்ல இல்லையா?
0: ஆமா,
1: ஏற்கனவே இருக்கக்கூடியவங்களே பயிற்சி அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்களா, அல்லது அவங்களுக்கு நீங்க பயிற்சி கொடுத்து அவங்களை?
0: இல்ல, ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க தான் அவங்க கொடுப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்கள்ட்ட பக்கத்துல சொல்ற மாதிரிதான் இருக்கும். ஓரளவு தேர்ச்சி பெற்று வந்த பிறகுதான் நான் ஒரு சில நுணுக்கங்களை சொல்லி கொடுப்பேன், அதை கரெக்ஷன் பண்ணி கொடுப்பேன்.
1: சொன்ன நேரத்துல ஆர்டர் கொடுத்து நான் கை நிறைய சம்பாதிச்சிருக்கிறேன், அது எனக்கு இன்னைக்கு மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னு ஏதாவது?
0: இல்ல, அது நிறைய இருக்கு, ஒன்னு ரெண்டு இல்ல நிறைய இருக்கு.
1: வெளிநாடுகளுக்கு கூட போயிருக்கிறேன், அது இந்த தொழில் தந்த எனக்கு ஒரு பாக்கியம் அப்படின்னு சாதாரணமா பேசும்போது குறிப்பிட்டு சொன்னீங்களே, அப்படி எந்த வாய்ப்பு கிடைச்சது? நீங்க ஏதாவது விருது வாங்கினதுனால வெளிநாடு போக வாய்ப்பு கிடைச்சதா?
0: இல்ல, பொதுவா நம்ம இந்திய கவர்மெண்ட் வந்து விருது வாங்கினவங்க, நேஷனல் அவார்டு வாங்கினவங்களெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க.
1: சரி,
0: எக்ஸிபிஷனுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இங்க நேஷனல் அவார்டு வாங்கினவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க.
1: சரி,
0: நான் அவார்டு வாங்கல.

0: நேஷனல் அவார்டு வாங்கினவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க.
1: சரி,
0: நான் அவார்டு வாங்கல, ஆனா அதுக்கு தகுதியான ஆளுங்கிறதுனால என்ன,
1: உங்களுடைய துடிப்பு, உங்களுடைய விழிப்பு, உங்களுடைய ஆர்வம் இல்லையா?
0: எஸ் சார், அந்த எங்க ஏடி ஆபீஸ்ல இருந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆனா நான் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில இருந்து போயிருந்தேன் மஸ்கட்டுக்கு. அதுக்கு மஸ்கட் கவர்மெண்ட் கெஸ்டா என்னை இன்வைட் பண்ணி,
1: ஏ அப்பா,
0: ஒன்னு வந்து அவங்களே எல்லா செலவும் பண்ணி போக்குவரத்துல இருந்து சேல்ஸ் பண்ணி கொண்டு வந்தேன்.
1: சேல்ஸ் பண்ணி கொண்டு வந்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாலும் கூட, அங்கிருந்து சில நுணுக்கங்களை நம்ம நாட்டில் பரவலாக்கணும், அந்த தொழில ரொம்ப விழிப்பா செய்து நம்ம நாட்டிலையும் அதை ஒரு முன்னெடுத்தலுக்கு கொண்டு வரணுங்கிற ஆர்வத்தில் அங்கிருந்து கொண்டு வந்த தகவல் என்ன, அதை எப்படி செயல்படுத்துறீங்க?
0: அங்க வந்து தகவல் என்னன்னா, நம்ம பொருளுக்கு இவ்வளவு மார்க்கெட் இருக்கு, இவ்வளவு பேர் விருப்பப்பட்டு, எங்களுக்கு வந்து 25 நாள் தான் அந்த நிகழ்ச்சி. நான் போன ரேட்டு டபுள் ரேட்டா தான் வச்சு வித்தேன். அப்படி வித்துமே எனக்கு கரெக்டா 10 நாள்ல என் பொருள் முடிஞ்சிருக்கும். நான் கொண்டு போன பொருள்
1: அவ்வளவு கிராக்கி இருந்தது
0: இருந்தது. நான் அதை அதை விட டவுலா கூட்டினதுனால ஒரு 15 நாள்ல வித்து முடிச்சிட்டேன். 10 நாள்ல ஃப்ரீயா தான் இருந்தேன். அந்த மாதிரி சேல்ஸ் ஆகிருந்தது. மற்றபடி மற்ற கண்ட்ரில இருந்து நிறைய ஆர்டிசன், எங்களை மாதிரி சைனா, தாய்லாந்து, ஜெர்மனி எல்லா இடத்துல இருந்து ஒவ்வொரு ஆர்டிசன் வந்திருந்தாங்க.
1: அவங்கள்ட்ட எல்லாம் எந்த மாதிரியான ஒரு நிலையில மொழி மாற்றம் இருக்கலாம், எப்படி கலந்துரையாடினீங்க, எப்படி தகவல் சேகரிச்சீங்க?
0: அவங்க எல்லாம் ஒரு டீம் வந்திருந்தாங்க. நம்ம இந்தியால இருந்து போனதுல வந்து நம்ம மக்கள் ஆல்ரெடி அங்க இருந்தவங்க கொஞ்சம் பேர் வந்தாங்க. நாங்க தமிழ்நாட்டுல இருந்து, நானு கேரளால இருந்து ஒரு ஆளும், ஆக்ரால இருந்து ஒரு ஆளு, ஆந்திரால இருந்து ஒரு பையன், இப்படி நாங்க 4 பேர் தான் இந்தியால இருந்து போயிருந்தோம். மீதி இந்தியால உள்ள ஆளுக்கள் அங்க இருந்தவங்க தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
1: சரி,
0: இதுல கிராப்ட்னா நாங்க 4 பேர் தான் கிராப்ட், மீதி எல்லாரும் ஜவுளி அந்த மாதிரி
1: வியாபாரம். சரி, இப்ப நம்ம நிகழ்ச்சியை கேட்கக்கூடியவங்கள கூட என்ன தென்னந்தடி, 10 நாள் இருப்பு இருந்தா ஒரு சின்ன ஒரு மலையில இதாயிடுச்சுன்னா தடி வந்து பலகீனமாகி போகும், அது ஒரு முருங்கைக்கட்டைக்கு சமானம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, தென்னந்தடியை நான் என்னென்ன வழியில உபயோகப்படுத்தி பணமாக்குறேன், அதை என்ன மாதிரி பாதுகாப்பு நடைமுறையை கையாளுறதன் வழி செழிப்பா இருக்க முடியும்?
0: சார், இப்போ அதுல வந்து தென்னை மரம், சாதா இளம் தென்னை மரம் வந்து எதுக்கு ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன், அது யூஸ் ஆகாதுதான். ஆனா அந்த இறுக்கமான கருப்பு அடிச்ச நல்ல உயரம் பாஞ்ச மரங்கள் வந்து யூஸ் ஆகும். அது எத்தனை வருஷம், ஒரு 100 வருஷம்னாலும் அப்படியேதான் இருக்கும்.
1: இளமரங்கள் கொள்ளாது,
0: இளமரங்கள்
1: உத்தேசமா ஒரு 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் ஆனாலும் கூட உங்களுக்கு வந்து அது ஒரு பொக்கிஷம் மாதிரி.
0: ஆனாலுமே மேக்சிமம் வெளியே மட்டுமே இந்த பிளாக் இருக்கும், அந்த மரங்களை மட்டும் எடுத்துட்டு உள்ள உள்ளதெல்லாம் நம்ம கழிச்சாலும் கழிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை.
1: முழுக்க முழுக்க தென்னை சார்ந்த ஈடுபாடு தானா, இல்ல என்னுடைய தொழில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறேன், பிற வேளாண் சார்ந்த பொருட்கள்லயும் இப்போ படிப்படியா ஒரு கைவினை பொருட்களை தயார் பண்றேங்கிறீங்களா?
0: ஆமா, கண்டிப்பா அந்த மாதிரி தான். எங்களுக்கு வந்து சில பொருட்கள் வந்து கேட்பாங்க, இது நீங்க பண்ணுவீங்களான்னு கேட்பாங்க.
1: எது
0: சில பொருட்கள் வேளாண்மை சம்பந்தப்பட்ட பொருட்கள்ல இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க செஞ்சு தருவீங்களான்ட்டு எங்கள்கிட்ட
1: மொத்தமா தருவாங்க,
0: ஆர்டர் அப்படின்ற மாதிரி வரும். அப்படி கேள்வி கேட்கச்சுல சில பொருட்கள் பார்த்து நம்ம பண்ணிடலாம்னு ஐடியா தோணுச்சுல, அது இன்ட்ரெஸ்டா எடுத்து அப்படி செஞ்சு நிறைய புது பொருட்களும் நாங்க செஞ்சிருக்கோம்.
1: புது பொருட்கள் அப்படிங்கறத விட இப்ப எந்தெந்த இதுல பண்றீங்க?
0: அதுல வந்து பனானா பைப்பர்ல பண்ணிருக்கோம்,
1: வாழைநார்ல,
0: ஆமா, ஜூட்டு சேனல்ல பண்ணிருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா பேம்புல வேணா பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நார்மல் விட்டு டீ கூட்டில் தேவையான பொருட்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வெட்டி வேர்ல வந்து கட்டன் இந்த மாதிரி இது பண்ணி கொடுத்துருக்கோம்.
1: என்ன சொல்றீங்க, வெட்டி வேர்ல பண்றேங்கிறீங்க?
0: அதுல செப்பல் பண்ணி கொடுத்துருக்கோம்.
1: அதெல்லாம் அதுக்குள்ள மூலப்பொருட்கள் நம்ம மாவட்டத்திலேயே அதுக்கு ஏற்ற அளவுல இருக்குதா?
0: இல்ல, அது கடலூர்ல இருந்து வாங்குவோம் வெட்டி வேர்லாம்.
1: சரி,
0: அது எங்களுக்கு
1: எப்படி தென்னை நார் வந்து பக்குவமா வந்து கையில கிடைக்குதோ அதே மாதிரி வெட்டி வேர் கிடைக்கும். அது அவ்வளவு பலமா,
0: அங்க உள்ள விவசாயிகள் பண்ணிட்டு இருக்காங்க,
1: அவ்வளவு பலமா வெட்டி வேர்.
0: ஆமா, அது வந்து பலங்கிறத விட நம்ம உடலுக்கு சூட்ட தணிக்கும் நல்லது. அது
1: அது வீட்டு உபயோகத்துக்கு என்னென்ன பண்றீங்க? அதுல
0: மருத்துவ குணங்கள், செப்பல் பண்ணி கொடுக்கலாம், யோகா மேட்டு, ஃப்ளோர் மேட் பண்ணலாம், விண்டோ கட்டன். இந்த இப்ப இந்த சம்மர் டைம்ல விண்டோ கட்டன் பயங்கரமா மூவ் ஆகும்.
1: இதெல்லாம் வந்து தென்னை சார்ந்த இந்த மதிப்பு கூட்டு பொருட்கள் தயார் பண்ணினுடைய வெளிப்பாடு பிரகாரம் லெகுவா இருக்குங்கிறீங்களா?
0: கண்டிப்பா, இது பண்ணிட்டு இருக்கிறதுனால இது ஆர்வத்தினால மத்ததெல்லாம் கூட்டிட்டு எங்களுக்கு, மத்தபடி ஒண்ணும் கிடையாது.
1: சரி, வாழை நாராது, வாழை தோட்டத்துல போய் வாழை தடைகளை கொண்டுட்டு வந்து பக்குவப்படுத்தி நார் எடுக்கீங்களா, அல்ல அதுவும் ரெடிமேடா வாங்குறீங்களா?
0: இல்ல, அதுமே ரெடிமேடா தான் வாங்குவோம். ஏன்னா எங்களுக்கு மார்க்கெட் பண்றதுக்கு வந்து பொருளுக்கு தானே மதிப்பு, அதனால நாங்க அதுமே ரா மெட்டீரியல் வாங்கிடுவோம்.
1: சரி, நீங்க இந்த மாதிரி வாங்குறத கேள்விப்பட்டு பக்கத்திலேயே ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வாழை நார்ல நான் இந்த மாதிரி நார் எடுத்து பக்குவமா கொடுத்துட்டு இருக்கிறேன், அதை உங்களுக்கே கொடுக்கறேன் அப்படின்னு இப்ப நம்ம நிகழ்ச்சி கேட்கையிலையும் கூட ஒரு சிலர் அந்த இடத்துல போய் கொண்டு கொடுக்கணுமா, நம்ம மாவட்டத்திலேயே நிறைய பேர் பக்கத்திலேயே இருக்காங்களா அப்படின்னு வந்தா அவங்களுக்கு மரியாதை என்ன கொடுப்பீங்க?
0: கண்டிப்பா அவங்களோட உழைப்புக்கு ஒரு மரியாதை, ஏன்னா நாங்களும் உழைக்க தான் செய்யறோம். அதனால அவங்க உழைப்புக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஒரு நல்ல வருமானம் கிடைக்கிற மாதிரி எங்களால முடிஞ்சதை பண்ணி கொடுப்போம்.
1: குமரி மாவட்டம் எந்த அளவு

0: இல்ல உங்க தொழிலுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்குது நம்ம மாவட்டம்ங்கிறதுனால
1: நிறைய பண்ணது.
0: என்ன மாதிரி ஊக்கத்தை கொடுக்கறாங்க? ஒரு கருத்து காட்சி அல்லது ஒரு கண்காட்சி நீங்க ஏற்பாடு பண்றீங்கன்னா கொண்டு போன பொருட்கள் முழுமையுமே விற்பனை ஆகுதுங்கிறீங்களா?
1: விற்பனை ஆகக்கூடிய பொருட்கள் விற்பனை ஆகும். விழிப்புணர்வு மக்களுக்கு என்ன வேணும்,
0: என்ன விழிப்புணர்வு அது யாரு ஏற்படுத்தணுங்கிறீங்க?
1: அரசாங்கம் தான் பண்ணணும்.
0: அந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் போது அல்லது உங்க கருத்து காட்சியே அல்லது கைவினை பொருள் கண்காட்சியை பார்க்க வருதுல ஒரு சில இளைஞர்கள், நான் இந்த மாதிரி படிச்சுக்கணும், நீங்க யார அணுகிறீங்க, நீங்க எப்படி இந்த தொழில் ஆரம்பிச்சீங்க அப்படின்னு கேட்டா, திறந்த புத்தகமா சில தகவல்களை நான் சொல்லி இருக்கிறேன் இல்ல சொல்லி கொடுப்பேன் அப்படிங்கிறீங்களா? அப்படி
1: நான் சொல்லி இருக்கேன், சொல்லி கொடுக்க முடியும்னா சில பேர் அவங்களுடைய ஆர்வத்தை பொறுத்துதான் அதை நம்ம இது பண்ணிக்கிட முடியும். சாதாரணமா சொன்னோம்னா அதோட பிரயோஜனம் இல்லாம போயிருது. இப்ப நிறைய பேருக்கு நாங்க சொல்லி கொடுத்துமே அவங்க அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி செய்யற மாதிரி இல்ல. இந்த கதையில கேட்ட அந்த கதையில விடுறவங்களும் இருக்காங்க. ஆர்வத்தை பொறுத்துதான் சொல்லி கொடுக்க முடியும். சும்மா டைம் பாஸ்க்கு போன் பண்ணி கேக்குறவங்களும் இருக்கும். அந்த மாதிரி பண்றவங்களுக்கு சொல்ல முடியாது.
0: இதுல ஒரு பொருட்கள் உருவாக்கம் அப்படிங்கறதுல அனுபவம் வந்துடுச்சுன்னா நிறைய பொருட்களை உருவாக்குறாங்க, அந்த அளவுக்கு கைதேர்ந்தவங்க இருக்காங்கிறீங்களா? அப்படி
1: கண்டிப்பா ஆர்வம் வந்துட்டா அவங்களே பண்ணிடலாம். இதுல பண்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க.
0: உங்க அலைபேசி ஒன்னு சொல்லலாம்.
1: என்னோட நம்பர் 8778164186.
0: நான் கூட தமிழ்ல சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: சொல்லுங்க.
0: 87 781 641 86. இன்னும் ஒரு தடவை கூட சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். 87 781 641 86. இந்த அலைபேசி வாயிலா தொடர்பு கொண்டு, சார் தேங்கியா நிறைய பக்குவமான முறையில எங்கிட்ட இருக்கு, எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா, நான் அதை நேரடியாக கொண்டு வரணுமா அப்படின்னு பல இடத்துல இருந்தா அலைபேசி வாயில தொடர்பு கொண்டா உங்களுக்கு என்ன பதில் கொடுப்பீங்க அவங்கள்ட்ட?
1: கண்டிப்பா அதுக்கு தேவை இருந்தால் நாங்க தேவைப்படுற நேரத்துல எடுத்துக்கிடுவோம். இல்ல வேற மாற்று எதுவும் தெரிஞ்சாலும் நாங்க சொல்லி கொடுப்போம்.
0: அப்படி சொல்லி கொடுப்பீங்களா? நீங்களே கூட அதை உருவாக்கலாம், வந்து பயிற்சி எடுத்துக்கிடுங்க அப்படின்னு ஊக்கப்படுத்துவீங்களா?
1: பயிற்சி எடுத்துக்கோங்கிறது ஒரு ஆளு அவளை தேங்காய் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால அவங்களுக்குன்னு ஒரு 10 பேர் இருக்கணும். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால கொஞ்சம்
0: நமக்கு நேரம் அட்டவணைப்படுத்தலுக்கு உட்பட்டதுனால இதுவரை தென்னைசார் கலைப்பொருட்கள் குறித்து கருத்துக்களை எடுத்துரைத்ததோடு மட்டுமில்லாமல் தென்னை சாகுபடியாளர்கள் வருவாய் ரீதியாக வளம் பெறுவதற்கான வழியை காட்டியிருக்கீங்க, அருமையான வழியை காட்டியிருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி.
1: நன்றி.

0: நேயர்கள், இதுவரை தென்னைசார் கலைப்பொருட்கள் பற்றிய வேளாண் நேரலை கேட்டீர்கள். நேரலையில் பங்கேற்றவர் கன்னியாகுமரி ஒற்றையால் விளை ஏ இசக்கி முத்து அவர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை அவர்கள். தொழில்நுட்பத்தில் உதவி அனில் ஜேம்ஸ் மற்றும் டிக்சன்.
1: இதில் வாழையில் வாடல் நோய் மேலாண்மை தகவல்களை தருகிறார் திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனிவர் கே கவிதா அவர்கள்.
2: ஆரம்ப காலத்திலேயே வந்து முதிர்ச்சி அடைந்த இலைகள் எல்லாம் விளிம்புகள் எல்லாம் மஞ்சள் நிறமாக காணப்படும். இந்த மஞ்சள் இலை வந்து பாதிக்கப்பட்ட அடி இலைகள் எல்லாமே வந்து நல்ல மஞ்சள் ஆகி அப்படியே தண்டை சுத்தி தொங்கி கொண்டு இருக்கும். புதிதாக உருவாகும் இலைகள் வந்து வெளிரிய நிறத்தில் காணப்படும். அதே மாதிரி தண்டு பகுதியில பாத்தீங்கன்னா நீள வாக்கில வெடிப்பு காணப்படும். இந்த மாதிரி அதிகமா பாதிக்கப்பட்ட மரங்கள் தார் வராது. உட்புற அறிகுறிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மரங்களோட கிழங்குகளை நம்ம வெட்டி பார்க்கும் போது அதோட கிழங்குகள் நார்மலா வந்து கருப்பு கலர்ல பழுப்பு நிறத்தில் அல்லது கருப்பு கலராக மாறி இருக்கும். அதோட தண்டு பகுதியை வெட்டி பாத்தீங்கன்னா அது தார் உறிஞ்சும் குழாய்கள் எல்லாமே வந்து நார்மலா நல்ல ஹெல்த்தியான மரங்கள்ல வெள்ளை கலர்ல இருக்கும். இது மாதிரி பாதிக்கப்பட்ட மரங்கள் எல்லாம் நிறம் மாறி காணப்படும். சோ இந்த தாக்கப்பட்ட வயல்கள்ல வந்து பயிர் சுழற்சி முறையை நம்ம செய்யணும். நடவு செய்வதற்கு முன் வயல்கள் 1 முதல் 2 மாதங்கள் முடிந்த வரைக்கும் நீர் தேக்கினவர் பயிர் சுழற்சி செய்ய முடியாத பட்சத்துல கொஞ்ச நாள் நீர் தேக்கி வைப்பதன் மூலமும் இந்த பூஞ்சாணத்தோட வித்துக்கள் வந்து மண்ணில இருக்கிறது நமக்கு அழிக்கலாம். அல்லது பாத்தீங்கன்னா சணத்தை பயிர் அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் சணத்தை பயிரை தூவி 45 நாட்கள் வளர விட்டு அதுக்கு வந்து மண்ணோட மண்ணை வச்சு உழுதல் செய்வதன் மூலமும் நமக்கு இந்த நோய்க்கான காரணியோட தாக்குதலை குறைக்க முடியும்.

0: நிகழ்ச்சி அமைப்பில் உதவி தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை,
1: அமைப்பு டிஎல் ஜேக்கப்.
2: இத்துடன் இந்திய வேளாண் அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது.
3: எட்டு மணிக்கான செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
4: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். தமிழகத்தில் தாவேக தலைவர் திரு விஜய் அறுதி பெரும்பான்மை பெற்றதை அடுத்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று மாலை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். சென்னை கிண்டி மக்கள் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது ஆதரவு அளித்த கட்சித் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தாவேக ஆட்சி அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவை இன்று தெரிவித்ததை அடுத்து திரு விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு கடிதங்களை அளித்தார். இதனிடையே தாவேக தலைவர் திரு விஜய் நாளை பிற்பகல் மணி 3:15 முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இந்த விழா நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவீன MIRV அக்னி ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. ஒடிசா கடற்கரையையொட்டி அப்துல்கலாம் தீவில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் பல்வேறு இலக்குகளை தாக்கும் திறனை இந்த நவீன அக்னி ஏவுகணை பெற்றுள்ளது. இந்திய பெருங்கடல் பகுதியில் நீண்ட தூரத்தில் உள்ள பல்வேறு இலக்குகளை குறிவைத்து இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை வெற்றிகரமாக நிறைவேற்றி முடித்த பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவமும் பாதுகாப்பு தொழில்துறையும் இணைந்து வெற்றிகரமாக இதனை வடிவமைத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பில் இந்த ஏவுகணை முக்கிய பங்காற்றும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாடெங்கிலும் உள்ள தேசிய திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனங்களில் கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் சேர்வதற்கு இம்மாதம் 31 நடைபெறும் அகில இந்திய பொது நுழைவுத் தேர்வின் மூலம் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவர் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பயிற்சியில் சேர்வதற்கு விண்ணப்பங்களை நாளை வரை ஆன்லைனில் பதிவிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தின் கீழ் 40 மேற்பட்ட பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது. தொழில் பயிற்சி நிறுவனங்களில் பணிபுரியும் ஆசிரியர்களின் திறனை மேம்படுத்தும் நோக்கில் இந்த புதிய பயிற்சி திட்டத்திற்கு மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்களோடு நெருங்கிய தொடர்புடைய தலைவராக சுவேந்து அதிகாரி திகழ்ந்தார் என்று தெரிவித்துள்ளார். மக்களின் தேவைகளை அறிந்து சிறப்பாக செயல்படக்கூடியவர் என்றும் அவர் தமது பதவிக்காலத்தில் வெற்றிகரமாக செயல்படுவார் என்றும் பிரதமர் வாழ்த்தியுள்ளார். திரு சுவேந்து அதிகாரிக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகனும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 15 வரை தமிழகத்தின் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இன்று தொடங்கி வரும் 13 வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமானது முதல் கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரி கடல் பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகம் வரை எட்டக்கூடிய சூறாவளி காற்று இன்றும் நாளையும் வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 2025 தேசிய பஞ்சாயத்து விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள 42 பஞ்சாயத்துகளுக்கு இந்த விருது வழங்கி

0: கௌரவிக்கப்பட உள்ளதாக பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் 6 தேசிய விருதுகளை பெற்று முதலிடத்தில் உள்ளது. ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிசா தலா 5 விருதுகளை பெற்று 2வது இடத்தில் உள்ளன. தேசிய பஞ்சாயத்து விருதுகள் வழங்கும் விழா அடுத்த மாதம் 3 தேதி புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் குஜராத் அணி சற்று முன்வரை 5 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 67 ரன் எடுத்துள்ளது. ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. ISL கால்பந்து போட்டியில் கோவா மோகன் பகான் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஆட்டம் டிரா ஆனது. இரு அணிகளும் தலா 1 கோல் போட்டன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஷாகில் ஜாதவ் வெண்கலப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் 147-144 என்ற புள்ளி கணக்கில் டென்மார்க்கின் மார்டின் டம்ஸ்போவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 8:05. நீங்கள் 8:30 வரை திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். கேட்பதற்கு முன்
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜி தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: கடல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: அர்ஜென்ட்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு அர்ஜென்ட்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
3: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
4: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
5: தவமாய் தவம் இருந்து திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
1: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: தாய் வீடு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது திரை இசை. நேயர்கள் குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 8:30. நேயர்கள் இனி கேட்கலாம் இலக்கிய சோலை. கேட்பதற்கு முன்
1: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
2: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
3: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
4: இலக்கிய சோலையில் இன்று இலக்கிய சுடர், தேனமுது ஆகியன கேட்கலாம்.
5: இலக்கிய சுடரில் இன்று பார் போற்றும் வீரத்தமிழ் மங்கையரும் பெண் பார் புலவர்களும். உரை வழங்குகிறார் அபிசா சுந்தரம் அவர்கள்.
6: குமரி பண்பலை நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். நான் இன்றைய இலக்கிய சுடர் பகுதியில் பார்ப்போற்றும் வீரத்தமிழ் மங்கையரும் பெண் பார் புலவர்களும் என்ற தலைப்பில் எனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். இந்திய சுதந்திரத்தை நாம் எளிதில் பெறவில்லை. பல்வேறு வீரர்கள் மற்றும் தலைவர்கள் தங்கள் இன்னுயிர்களை அர்ப்பணித்ததன் மூலமே கிடைக்கப்பெற்றன. இந்திய சுதந்திர போராட்டத்தில் தமிழக பெண்களின் பங்கும் மகத்தானது. ஆண்களுக்கு இணையாக பெண்களும் இப்போராட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். வீரத்தமிழ் மங்கையர் என்பவர்கள் தமிழக வரலாற்றில் போர்க்குணம், தியாகம் மற்றும் தலைமை பண்பு கொண்டு போரிட்ட வீரங்கனைகளை குறிப்பதாகும். இலக்கியங்களில் போர்க்களத்தில் கணவனையும் மகனையும் இழந்தாலும் வீரத்துடன் போராடிய பெண்களின் கதைகள் பல காணப்படுகின்றன. இவர்கள் அனைவரும் தமிழ்நாட்டின் வீரத்திற்கும் நாட்டுப்பற்றிற்கும் அடையாளமாக விளங்குகின்றனர். தமிழ் வரலாற்றில் வேலு நாச்சியார், தில்லையாடி வள்ளியம்மை, குயிலி, அஞ்சலையம்மாள் மற்றும் முத்துலட்சுமி போன்றோர் போற்றத்தக்க வீரமங்கைகள் ஆவர். ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஆயுதம் ஏந்திய முதல் பெண்ணான வேலு நாச்சியார் மற்றும் சிவகங்கை கோட்டையை கைப்பற்ற தன் இன்னுயிரை ஈந்த குயிலி ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். இவர்கள் சுதந்திர போராட்டத்திலும் சமூக மாற்றத்திலும் முக்கிய பங்கு வகித்தனர். சிவகங்கையின் ராணி வீரமங்கை வேலு நாச்சியார். இவரது ஆட்சிக் காலம் கிபி 1780 முதல் 1783 வரை. சிவகங்கையின் தலைநகரமான காளையார் கோயிலை கிழக்கிந்திய கம்பெனியின் படை முற்றுகையிட்ட போது சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாத தேவரின் மனைவியான வேலு நாச்சியார் வீரத்தோடு எதிர்த்தார். இதன் வாயிலாக தமிழக மகளிர் வீரத்தில் குறைந்தவர்கள் அல்ல என்பதையும் நிரூபித்தார். ஆங்கிலேய ஆதிக்கத்துக்கு எதிராக போராடிய முதல் இந்திய பெண்மணி என்ற பெருமையும் வேலு நாச்சியாருக்கே உரித்தானது. குயிலி. வீரமங்கை குயிலி 18ஆம் நூற்றாண்டில் பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போரிட்ட ராணி வேலு நாச்சியாரின் தற்கொலை படை தளபதி ஆவார். ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கை எரிப்பதற்காக தன் இன்னுயிரை ஈத்தவர். இவர் இந்தியாவின் முதல் பெண் தற்கொலை படை போராளியாகவும் காணப்படுகிறார். வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்டெடுக்க இவரின் தியாகம் முக்கிய காரணமாக அமைந்தது. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் சமூக சீர்திருத்தவாதி ஆவார். அன்னார் அவர்கள் தேவதாசி முறை ஒழிப்புக்கு போராடினார். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஆசியாவின் முதல் பெண் மருத்துவர், சமூக சீர்திருத்தவாதி மற்றும் தேவதாசி ஒழிப்புக்கு பாடுபட்டவர். தமிழகத்தின் முக்கிய ஆளுமையான இவர் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையை தொடங்கியதோடு சட்டமன்றத்தின் முதல் பெண் உறுப்பினராகவும் துணைத் தலைவராகவும் பணியாற்றினார். பெண்கள் உரிமைக்காகவும் முக்கிய பங்கு வகித்தார். 1806ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் தேதி அதிகாலையில் வேலூர் படை வீரர்கள் புரட்சி செய்தனர். இதில் பல பெண்களும் கலந்து கொண்டனர். தில்லையாடி வள்ளியம்மை தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகளுடன் இணைந்து சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்றவர். தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களின் உரிமைக்காகவும் போராட்டத்தில் ஈடுபட்டு தன் 16ஆவது வயதில் உயிர்

நீத்த ஒரு தமிழ் பெண் போராளி ஆவார். பல அறப்போராட்டங்களில் கலந்து கொண்டு அந்நாட்டின் இன ஒதுக்கல் அரசுக்கு எதிராகவும் போராடினார். கடலூர் அஞ்சலையம்மாள். கடலூர் மாவட்டத்தில் உள்ள முதுநகரை சேர்ந்த அஞ்சலையம்மாள் 1921 நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றார். இதனால் தென்னிந்தியாவில் இருந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு பெற்ற முதல் பெண்மணி என்ற சிறப்பு பெயரும் இவருக்கு உண்டு. தொடர்ந்து நடைபெற்ற 1927 நீலன் சிலை அகற்றும் போராட்டத்திலும் பங்கேற்றார். இந்த போராட்டத்தில் தன்னுடைய 9 மகள் அம்மா கண்ணுவையும் ஈடுபடுத்தி அக்குழந்தையுடன் சிறைக்கும் சென்றார். மகாத்மா காந்தி அடிகளால் தென்னகத்தில் ஜான்சி ராணி எனவும் அழைக்கப்பட்டார். ருக்மணி லட்சுமிபதி. சென்னையை சேர்ந்த ருக்மணி தன் இளங்கலை பட்டப்படிப்பு முடித்தவுடன் பணியாற்ற ஆரம்பித்தார். பாரிஸில் நடந்த சர்வதேச பெண்கள் வாக்குரிமை மாநாட்டில் கலந்து கொண்டார். 1934 சென்னை மாகாண இடைத்தேர்தலிலும் 1937 சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று சட்டசபைக்கும் சென்றார். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டியை சேர்ந்த இவர் சிறுவயதிலேயே தன் தந்தையை இழந்து சிரமத்துடன் பள்ளி கல்வியை முடித்தார். தொடர்ந்து மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்த இவர் மதுரையில் பட்டம் முடித்த முதல் பெண் என்ற பெருமையும் பெற்றார். 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கலந்து போராடியதால் பல ஆண்டுகள் சிறையிலேயே கழித்தார். திருமணத்திற்கு பின் தன் கணவனுடன் இணைந்து ஏழை மக்களின் நலனுக்காகவும் கல்வி மற்றும் நிலமற்றவர்களின் உரிமைக்காகவும் பெரிதும் போராடினார். எஸ் என் சுந்தராம்பாள். திருப்பூர் மாவட்டம் வீரபாண்டியில் பிறந்த இவர் காந்தியின் சுதந்திர போராட்டத்தில் பெரும் ஈடுபாடு கொண்டிருந்தார். 15 இருக்கும் போதே பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து போராடுவதற்காக கட்சிக்கு நன்கொடை அளிக்குமாறு பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். 1941 சத்தியாகிரக போராட்டத்தின் போது தனது மகனுடன் கைது செய்யப்பட்டு 3 வேலூர் சிறையிலும் அடைக்கப்பட்டார். சுதந்திரத்திற்கு பின்னும் விவசாயிகளுக்கான பல பிரச்சனைகளுக்கு இவர் போராட்டம் நடத்தியது குறிப்பிட தக்கது. அம்புஜத்தம்மாள். சென்னையின் புகழ்பெற்ற வழக்கறிஞரான ஸ்ரீனிவாச ஐயங்காரின் மகள் அம்புஜத்தம்மாள் தனது 15 பிறகு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தார். இறுதி காலம் வரை கதர் ஆடையை உடுத்தும் வைராக்கியத்தையும் கொண்டார். அருகில் உள்ள பெண்களுடன் இணைந்து உலகப் போரில் ஈடுபட்ட இந்திய ராணுவத்திற்கு துணிகள் மருந்துகள் சேகரித்து அனுப்பும் பணியில் ஈடுபட்டார். தடை செய்யப்பட்டிருந்த பாரதியாரின் பாடல்களை உறக்கப்பாடி ஊர்வலம் செல்வது, அந்நிய துணிகளை எரிப்பது, கள்ளுக்கடை மறியல் என பல போராட்டங்களிலும் ஈடுபட்டார். சத்தியாகிரக போராட்டத்தில் சிறை சென்றார். சிறைச்சாலையை கல்விச்சாலையாக மாற்றி பல பெண்களுக்கு கல்வி வழங்கினார். இவர்கள் தவிர லீலாவதி அம்மாள், சாவித்ரி அம்மாள், சொர்ணதாம்பாள், கே.பி. ஜானகி அம்மாள், பத்மாசனி அம்மாள் உள்ளிட்ட பல பெண்களும் விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றனர். இவ்வாறாக நம் தமிழகத்தின் வீர பெண்மணிகள் வாழ்ந்து போரிட்டது முதல் அகிம்சை வழியில் போராடியது வரை இந்திய சுதந்திரம் மற்றும் சமூக சீர்திருத்தங்களிலும் மிக முக்கிய பங்கை ஆற்றியுள்ளனர். பெண்பார் புலவர்கள். புலத்துறை முற்றிய நலத்துறையில் நம் செந்தமிழ் நாடு பண்டைய நாளில் முதற்கண் நின்றது. அஞ்சைய நாளில் கற்பு கடம் பூண்ட பொற்புடை மகளிர் பொருந்திய கல்வி திருந்திய மகளிருமாக இலங்கி நாட்டை பொன்னூடாக்கி புகழுற்றனர். அக்கால மகளிர் அறம், மரம், தாய்மை, காதல் முதலிய பண்புகளுக்கு சங்க நூல்கள் சான்று தருகின்றன. அச்சங்க நூல்களில் இப்பெண்ணியலர் தந்த அரிய கருத்துக்கள் பாமணிகளாக மிளர்கின்றன. அவைகளை ஆக்கி புகழுடல் பெற்று இன்றும் நம்மிடையே நிலவும் பண்டை தமிழ் புலமை பெண்மணியினர் பலர். சங்க இலக்கியங்களில் 30 மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் பாடிய பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. ஒளவையார், வெள்ளி வீதியார், காக்கை பாடினியார், கலார் கீரன் எய்ச்சியார், காவற் பெண்டு, பூதப்பாண்டியன் தேவி மற்றும் நச்சுன்னையார் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். இவர்களின் பாடல்கள் அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை போன்ற நூல்களில் தமிழரின் பண்பாடு மற்றும் வாழ்க்கை முறையை எடுத்துரைக்கின்றன. காதல், காமம், வீரம், தாய்மை, ஆண் வீரமரணம் அடைந்ததை பெண் அல்லது அன்னை பெருமையாக எடுத்துக்கொள்ளல், நடுகல்லை தொழுது வழங்குதல், போர்க்களத்தில் காயமடைந்த வீரனை காப்பாற்றும் வகை, வீரமரணம் அடைந்த ஆணை நினைத்து வருந்துதல், கைமை நோன்பு நிலை, கணவன் மரணப்படுக்கையில் உயிர் துறக்கும் நிலை போன்றவை பாடுபொருட்களாக உள்ளன. அகரவரிசைப்படி சங்ககால பெண்பார் புலவர்கள் அஞ்சி அத்தை மகள் நாகையார், அணிலாடு முன்றிலார், அல்லூர் நன்முள்ளையார், ஆதி மந்தியார், ஊன் பித்தை, ஒக்கூர் மாசாத்தியார், ஓரிர் பிச்சையார், ஒளவையார், கச்சிப்போடு நன்னாக்கையார், காலார்கீரன் எய்ச்சியார், காக்கை பாடினியார் நச்செல்லையார்
நப்பசலையார், காமக்கனி பசலையார், காவற்பெண்டு குமிழி ஞாழலார் நப்பசலையார், குரமகள் இளவைனி, குரமகள் குறையினி, காயங்கன்னியார், நல்வெள்ளியார், பாரிமகளிர், பூங்கனுத்திரையார், பெருங்கோப்பை.

0: உண்டு. பெருங்கோழி நாய்க்கண் மகள் நச்சுன்னையார், பேய்மகள் இளவெயினி, பொரும்பில் புள்ளாலில் கண்ணியார், பொன்முடியார், போற்றை பசலையார், மதுரை ஓலைக்கடையத்தார், நல்வெள்ளையார், மரப்பித்தியார், மரக்கோத்து நப்பசலையார், முடக்காம கண்ணியார், முள்ளியூர் பூதியார், வெண்ணி குயத்தியார், வெள்ளி வீதியார், வெறிப்பாடி காமக்கண்ணியார். இப்புலவர்களின் இயற்பெயர்கள் பெரும்பாலும் தெரியவில்லை. அவர்களின் கவிதைகளில் அடிக்கடி பயன்படுத்திய சொற்கள் அவர்களின் ஊர் அல்லது சமூக பின்புலத்தை வைத்து ஆய்வாளர்கள் இவர்களுக்கு பெயரிட்டுள்ளனர். ஔவையார் சங்ககால புலவர்களில் அதிகப்படியான பாடல்களை, கிட்டத்தட்ட 60 பாடல்களை பாடியவர். அல்லூர் நன்முள்ளையார் 11 பாடல்கள் படைத்துள்ளார். வெள்ளி வீதியார் குறுந்தொகையில் பல காதல் பாடல்களை பாடியுள்ளார். காவற்பெண்டு வீரத்தின் அடையாளமாக புகழப்படும் சிற்றில் நற்றூன் என்னும் புறநானூற்று பாடலை பாடினார். பூதபாண்டி தேவி பெருங்கோப்பெண்டு உடன்கட்டை ஏறுதலின் சிறப்பை பாடினார். ஒச்சூர் மாசாத்தியார் 100 பாடல்களை பாடியுள்ளார். தகடூர் யாத்திரை என்னும் நூலில் பொன்முடியாரின் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. வெண்ணி குயத்தியார் கரிகால் வளவன் பற்றி பல பாடல்கள் பாடியுள்ளார். சோழ மன்னர் கரிகால் வளவனின் மகள் ஆதிமந்தியர் இவர் பாடிய பாடல்கள் குறுந்தொகையில் இடம்பெற்றுள்ளன. வீரர்களை பெற்றெடுத்த தாய்மார்களை பற்றி பாடல்களை பாடினார் காக்கை பாடினியார். அற்றை திங்கள் பாடலை எழுதியவர்கள் பாரி மகளிரான அங்கவை சங்கவை. பேயோட்டும் வெறிப்பாடல்கள் பற்றி பாடியவர் காமக்கண்ணியார். சேர மன்னன் சேரலாதனை புகழ்ந்து பாடி அவனை மணந்தார் நச்செல்லையார். தாய் தந்தை அரசன் மகன் கடமைகளை பாடியவர் பொன்முடியார். கணவனையும் இழந்து தமையனையும் இழந்து மகனையும் போருக்கு அனுப்பிய பெண்ணின் வீரத்தை பாடியவர் ஒக்கூர் மாசாத்தியார். அல்லூர் நன்முள்ளையார் முல்லைத்திணை பாடல்களில் சிறந்து விளங்கினார். இவர்கள் சமூக அரசியல் மற்றும் காதல் சார்ந்த நுணுக்கமான உணர்வுகளை தங்களது கவிதைகளில் வெளிப்படுத்தியுள்ளனர். சங்க காலத்தில் பெண்களுக்கு கல்வி மறுக்கப்படவில்லை என்பதை இப்புலவர்களின் பாடல்கள் எடுத்துரைக்கின்றன. பெண்பார் புலவர்கள் பாடல் வழி அறிய வரும் செய்திகள் யாதெனில், நிலமும் பெண்ணும் ஆணின் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டவை. வீரம் மரம் ஆணுக்கும் வீட்டில் இருக்கும் பெண்ணுக்கும் இயல்புகளாகவே சொல்லப்பட்டன. போருக்காக ஆண் குழந்தைகளை பெறல், அதில் பெருமை கொளல், வீரமரணம் அடைந்த ஆணை நினைத்து பெருமை கொளல், போருக்கு சென்ற கணவன் வெற்றியுடன் திரும்ப வேண்டும் என இறையை வழிபடுதல், இறந்த மனைவி குறித்து வருந்தும் கணவனின் மனநிலை, கணவனை இழந்த பெண்ணின் அவல நிலை, தலைவனின் பிரிவிற்கு வருந்தும் தலைவி போன்றவற்றை தழுவியே பாடல்கள் அமைக்கப்பட்டன. வீரம் என்பது ஆணுக்கு மட்டுமன்று பெண்ணுக்கும் உரியது என்றும், போர் செய்திகளை பாடிய திறமும், மன்னனுக்கு ஆலோசனை கூறி தூதுவராக சென்றதும், வலிமையான சங்ககால பெண்பார் புலவர்களின் திறமையான ஆளுமை பதிவுகளும் பெண்பார் புலவர்களில் பாடல்களில் காணப்படுகின்றன. சங்க காலத்தில் இத்தனை பெண்பார் புலவர்கள் இருந்துள்ளார்கள் என்பது நாம் அனைவரும் அறிய வேண்டிய செய்தியாகும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஆண்களுக்கு இணையாக பெண்களும் தங்கள் படைப்புகளை வழங்கியிருப்பதென்பது நம்மை பெருமிதம் செய்யும் செய்தியாகும். மொத்தத்தில் சங்க காலம் ஆளுமையுடைய மகளிரின் பொற்காலம் என்பது சால பொருந்தும்.
1: இலக்கிய சுடரில் இதுவரை பார்போற்றும் வீரத்தமிழ் மங்கையரும் பெண்பார் புலவர்களும் உரை கேட்டீர்கள். வழங்கினார் அபிசா சுந்தரம் அவர்கள்.
2: அடுத்து வரும் தேனமது தொடரில் படைப்பாளர் எல் சப்திகா தோமிலா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
1: நேயர்களே, இது சென்ற வார நேர்முகத்தின் தொடர்ச்சி. வணக்கம் மேடம்.
3: வணக்கம்.
1: சிறுகதைகள் எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணி நீங்க சிறுகதைகள் எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க. வாழ்வியல் சார்ந்து கதை எழுதிருக்கீங்க, கற்பனை அதுல கலந்து எழுதிருக்கீங்க. அந்த வகையில ஒரு சிறுகதைக்கு நிறைய கதாபாத்திரங்கள் தேவைப்படும். அந்த கதாபாத்திரங்களை எல்லாம் நீங்க எப்படி தேர்வு செய்யறீங்க?
3: கதாபாத்திரங்கள் எப்படி தேர்வு செய்யறோம் அப்படின்னா, ஒன்லைன் ஸ்டோரி மாதிரி ஒரு கருத்து நம்ம மனசுக்குள்ள பதியுது இல்லையா, பதியும் போது அந்த கேரக்டரை நம்ம முன்னிறுத்துறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கறத பொறுத்து அதுக்கான கதாபாத்திரங்களை நம்ம அமைக்க வேண்டியதா இருக்குது. இப்போ பசின்னு ஒரு சிறுகதை இருக்குதுன்னு வைங்களேன். இது வந்து அந்த கொரோனா காலகட்டத்துல நிறைய பேருக்கு வேலை போகக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அப்ப அந்த வேலை போன ஒருத்தருடைய வழிய நம்ம சொல்லணும் அப்படின்னா அதுக்கான ஒரு குடும்பம் நமக்கு தேவை. ஒருவேளை அவங்களுக்கு ஒரு வயதான தகப்பன் இருந்தாங்க அப்படின்னா, வேலைக்கு போகாம இருக்கக்கூடியவர் மருந்துக்கு என்ன செய்வாங்க, யாரோ தன்னார்வலர்கள் எல்லாம் சேர்ந்து உணவு கொடுக்கறாங்க, ஆனா அந்த மருந்து வாங்குறதுக்கு காசு வேணும்ல, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது அப்போ ஒரு வயதானவரை நம்ம கிரியேட் பண்றோம். மனைவி, குழந்தைகள், அந்த குழந்தைகளுடைய தேவைகள், அதுகளுடைய பசி ஆசைகள் அப்படிங்கும் போது அவர் என்ன பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நமக்கு கொடுக்கணும்னா, அப்ப அவருக்கு ஒரு மனைவி தேவைப்படுது, ரெண்டு குழந்தைகள் தேவைப்படுது. இப்படி நம்ம எதை முன்னிறுத்த நினைக்கிறோமோ அவங்களை சார்ந்த மனிதர்களை நம்ம உருவாக்குறது தான் கதாபாத்திரங்களை. உருவாக்குறது. இதுவும் பெரும்பாலும் நம்ம

0: அவங்களை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் இருந்து தான் நம்ம எடுக்கிறது. எப்பவுமே கதைகள் வேற எங்கேயோ இருக்குது அப்படிங்கறது இல்ல, நம்மை சுற்றி தான் இருக்குது கதைகள். அதை பார்க்கக்கூடிய மனமும் உணரக்கூடிய மனமும் இருந்தா போதும், நமக்கு கதையும் கதை மாந்தர்களும் கிடைப்பாங்க.
1: நம்மளுடைய கற்பனை திறனை அதிகரிக்க வைக்கணும், அதே சமயத்துல வாழ்வியலையும் பார்த்து அதுல இருந்து சில விஷயங்களை படிச்சுட்டே வரணும். அப்புறம் இது ரெண்டுமே கலந்து கதையா கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணணும்னா நம்ம நிறைய படிக்கணும். அப்படி நீங்க யாருடைய புத்தகங்களை விரும்பி படிப்பீங்க?
0: புத்தகங்கள் சொல்லும் பொழுது இவங்களுடைய புத்தகங்கள் தான் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி என்னால வரையறுத்தெல்லாம் சொல்ல முடியாது. பொதுவாக எனக்கு வாசிக்கிறது பிடிக்கும், அது யாருடைய புத்தகங்களா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சிறுகதைகள், நாவல், இதுலதான் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் உண்டு. கல்கியினுடைய நாவல்கள் அத்தனையுமே நான் வாசிச்சிருக்கேன். வேள்பாரி சு வெங்கடேசனுடைய நாவல் வாசிச்சிருக்கிறேன். நிறைய எழுத்தாளர்களுடைய நாவல்ஸ் இப்ப இருக்கக்கூடியது. அப்புறம் சிறுகதைகள்னு பார்க்கும்போது ஜெயகாந்தன், சுஜாதா, இப்போ இருக்கக்கூடிய குமரி யாதவனுடைய கவிதை தொகுப்புகள், நடசிவகுமார் சாருடைய கவிதை தொகுப்புகள், சிவசங்கர், இப்படி நிறைய எழுத்தாளர்களுடைய கதைகள் நான் வாசிச்சிருக்கிறேன்.
1: உங்களுடைய 9 படைப்புகள்ல ஒரு படைப்போட பேரு நண்டு பொட்டலம் அப்படின்னு சொன்னீங்க. நண்டு பொட்டலம் அப்படிங்கிற சிறுகதையுடைய பேரே வித்தியாசமா இருக்கு, அந்த சிறுகதை என்ன சொல்லுது?
0: நண்டு பொட்டலம் அந்த சிறுகதை வந்து ஒரு கடற்கரை கிராமத்துல குழந்தைகளுடைய விளையாட்டுத்தனத்தினால பண்ண ஒரு விஷயம், அது ரெண்டு ஊர்களுக்கு இடையில ஒரு பெரும் பிரச்சனையா மாறுது. அதுதான் அதனுடைய மைய கருத்து. இந்த குழந்தைகள் என்ன செய்வாங்கன்னா, ஸ்கூல்ல வந்து சுற்றுப்புறங்களை எல்லாத்தையும் சுத்தமா வச்சிருக்கணும், இது நம்மளுடைய பொறுப்பு அப்படின்னு சொன்னதுல கடற்கரையில உள்ள குப்பையெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு மரத்து கீழே வச்சு தீ கொளுத்திட்டு போயிடுவாங்க. அந்த தீ என்ன ஆயிடும்னா, வளர்ந்து மரத்துல உள்ள காஞ்ச சருகுகள் எல்லாம் பத்தி எரிய ஆரம்பிச்சிருது. இதை அந்த ஊர்க்காரங்கெல்லாம் பார்த்து வேகமா வந்து அணைக்கிறாங்க. அந்த கூட்டத்துல இருக்க இளைஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது பக்கத்து ஊர்ல உள்ளவங்களுடைய வேலையா தான் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அங்க உள்ள பெரியவர்கள் எல்லாம் சொல்றாங்க, நம்ம கண்ணுல பாக்கல, நமக்கு அதுக்கான சாட்சிகள்லாம் எதுவும் கிடையாது, அதனால இந்த பெருசாக்காது அப்படியே விட்டுருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா அதுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து இதை யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னா, இந்த ஊர் இவங்களை வந்து இதை பண்ணிருப்பாங்க, அந்த ஊர்ல உள்ள பையன் யாருன்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்களோ அந்த ஊர்ல வந்து திருவிழா நடக்குது. இப்ப அதை பார்க்க போகணும் அப்படிங்கறதுல கச்சேரி பார்க்க போற இடத்துல அந்த பையனை நம்ம வந்து சண்டை போடணும் அப்படிங்கறதுல இவங்க போறாங்க. போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கடற்கரை சாயந்திரத்துக்கு மேலதான் போவாங்க. அப்ப கடற்கரையில இருந்து என்ன பண்ணுவாங்க, அந்த நண்டு இருக்கும் இல்லையா, ஓடும் இல்லையா, அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு பொட்டலமா போடுறாங்க. அதான் நண்டு பொட்டலம், சரிங்களா? அந்த பொட்டலமா எடுத்துட்டு போய் அந்த ஊர்ல கச்சேரி நடக்கும் போது அவன் பின்னாடியே கரெக்டா போய் உட்கார்ந்துட்டு அந்த நண்டு பொட்டலத்தை பிரிச்சு அந்த நண்டு அவன் போன உடனே அந்த கூட்டத்துல வேற ஏதோ பூச்சி வருதுன்னு அவர் எழும்பவும் இவங்க அதை ஒரு பிரச்சனையை அங்க உருவாக்கி அவனை அடிச்சுட்டு வந்துருவாங்க. அது வந்து என்ன ஆகுதுன்னா, அடுத்து ஊர் பிரச்சனை ஆகுது. அந்த ஊருக்கு இந்த ஊர்க்காரனை எப்படி அடிக்கலாம் அப்படின்னு ஒரு பிரச்சனை ஆகும்போது ஊர் தலையிட்டு அதை வந்து சால்வ் பண்ற மாதிரியான ஒரு கதை தான். இந்த கதையில இந்த நண்டு பொட்டலம்ங்கிறது வந்து நண்ட பொட்டலமா கட்டி கொண்டு போய் சண்டை போடுவாங்களாங்கிற கேள்வியெல்லாம் இருக்கும். ஆனா இது வந்து எங்க அப்பாவும் எங்க மாமாவும் சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க ஒரு சின்ன ஒரு விளையாட்டுல இந்த மாதிரி பண்ணத சொல்லுவாங்கல்ல, அப்படி அவங்க சொன்ன அந்த கான்செப்ட்ல இருந்து எடுத்தது தான் இந்த நண்டு பொட்டலம்.
1: கதையுடைய களம் வந்து சின்ன விஷயமா இருந்தாலும் ரெண்டு ஊர் சம்பந்தப்பட்ட விஷயத்த அழகா சொல்லியிருக்கிறீங்க. இவ்வளவு படைப்புகள்ல எந்த ஒரு படைப்பு வாசகர்களிடையே அதிக வரவேற்பு இருந்தது?
0: சிவப்பு சேலைக்காரி, இது வந்துட்டு ஓவராலா எல்லாராலையுமே பாராட்டப்பட்ட ஒரு தொகுப்பா இருந்திருக்கு. அது போக முதல் தொகுப்பு கடலோடி கதைகளும் கொஞ்சம் வரவேற்பு இருந்தது. ஆனா பெரிய அளவுக்கு அது வெளியில தெரியல அப்படின்னாலும் வாசிச்சவங்க கிட்ட இருந்து நிறைய வாழ்த்துக்களும் அது சார்ந்த கருத்துக்களும் பரிமாறினது இருந்திருக்கு.
1: ஒரு பள்ளியில ஆங்கில ஆசிரியரா இருக்கிறீங்க, தமிழ் மீது இருக்கிற ஆர்வத்துல ஒரு எழுத்தாளராகவும் இருக்கிறீங்க, குழந்தைகளோட பழகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, உங்களுடைய பாதி நேரத்தை அவங்க கூட தான் செலவு பண்றீங்க. அப்படி இருக்கும்போது உங்க பள்ளியில படிக்கிற குழந்தைகளுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு முயற்சியை முன்னெடுத்திருக்கீங்களா?
0: நிச்சயமா, அது வந்து நம்ம ஒரு எழுத்து பணியில இருக்கும்போது, நம்ம ஒரு ஆசிரியராக இருக்கும் பொழுது நிச்சயமா நம்ம கிட்ட வரக்கூடிய குழந்தைகளும் அவங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஆன முயற்சிகளை நம்ம எடுக்கிறது உண்டு. இதுவரைக்கும் அதை வந்து நம்ம ஒரு புத்தகமா நாங்க வெளிக்கொண்டு வரல அப்படின்னாலும், நிறைய தருணங்கள்ல அவங்களை கவிதை எழுத வைக்கிறது, ஒரு சில தலைப்புகள் கொடுத்து இந்த மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கறது உண்டு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாடம் நடத்தும்

0: போதே கூட இதற்கான பயிற்சிகளை இடையில இடையில நம்ம கொடுக்கறது உண்டு. இப்போ ஒரு கதை நம்ம சொல்றோம் அப்படின்னா வெறுமனே அந்த கதையை மட்டும் சொல்லிட்டு போயிடுறது கிடையாது, அந்த கதையை சொல்லிட்டு அந்த கதையில உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு அந்த கதைய சார்ந்து சில கேள்விகள் இருக்கும். அப்ப இது சரியில்லையே அப்படிங்கிற ஒரு கேள்விகள் முன்வைப்பாங்க குழந்தைகள். அப்படி முன்வைக்கும் போது நான் ஒரு சமயம் என்ன சொன்னேன்னா, சரி இப்போ உங்களுக்கு இதுல நிறைய தவறுகள் இருக்கிறதா நீங்க ஃபீல் பண்றீங்க, இந்த கதையினுடைய முடிவு சரியில்லைன்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்றீங்கல்ல, அப்போ நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கதையை மாத்தி எழுதுங்களேன், அதை திருத்தி நீங்க எழுதுங்களேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தைகள் யோசிச்சு நான்கு கதைகளை அவங்க வந்து சொந்தமா உருவாக்கி நம்ம வகுப்பறையில பகிர்ந்துகிட்ட அனுபவங்கள் எல்லாம் உண்டு.
1: நீங்க எழுத ஆரம்பிக்கும் போதே சிறுகதைகளா தான் எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த சிறுகதைகள் இந்த சமூகத்துக்கு ஏன் தேவை, அந்த சிறுகதைகள் மூலமா இந்த சமூகம் எப்படி மேம்படும், ஏன் தேவை இந்த சமூகத்துக்கு இந்த சிறுகதைகள்லாம்?
0: சிறுகதைகள் தான் காலத்தின் கண்ணாடின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா யார் சிறுகதை எழுதினாலுமே பாத்தீங்கன்னா சமகால வாழ்விலிருந்து அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய மைய கருத்தை தான் அங்க வந்து சிறுகதையினுடைய கருத்தாக வச்சு எழுதுறாங்க. சோ சிறுகதைகள் வந்து காலத்தின் கண்ணாடிகளாக இருக்கிறது.

0: இந்த சமூகத்துக்கு இந்த சிறுகதைகள்லாம்.
1: சிறுகதைகள் தான் காலத்தின் கண்ணாடின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா யார் சிறுகதை எழுதினாலுமே பாத்தீங்கன்னா சமகால வாழ்வில் இருந்து அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய மைய கருத்தை தான் அங்க வந்து சிறுகதையினுடைய கருத்தாக வச்சு எழுதுறாங்க. சோ சிறுகதைகள் வந்து காலத்தின் கண்ணாடிகளாக இருக்கிறது. அட் பிரசன்ட் அந்த சமுதாயம் எப்படி இருக்குது அப்படிங்கறதுக்கான ஒரு சாட்சியமாகவும் அந்த சிறுகதைகள் தான் இருக்குது. நீங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க பாத்துக்கலாம். ஆமா, முதல் சிறுகதையான வாவேசு ஐயர் எழுதிய குளத்தங்கரை அரசமரம் என்கிற சிறுகதையை நீங்க வாசிச்சு பார்த்தாலுமே அந்த காலகட்டத்துல இருந்த சமூக கட்டமைப்புகளை நம்ம அந்த கதையை வாசிக்கிறது மூலமா தெரிஞ்சுக்கலாம். அந்த கதை நீங்க எதை பத்தி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரதட்சணை கொடுமையினால ஒரு பெண் மரணம் அடைந்து போகிறது தான் அந்த கதையினுடைய மைய கருத்து. அதுல வரக்கூடிய அந்த ருக்மணி வந்து சின்ன வயசுல அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது அவங்க அப்பா அம்மா வந்து பெரிய பணக்காரங்களா இருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு பிறகு அந்த தகப்பனாரனுடைய வேலை போயிருது. பெண் வீட்டில இருந்து எதுவும் கிடைக்காதுன்னு உடனே மாமியாரும் மாமனாரும் அந்த பெண்ணை தள்ளி வச்சுட்டு பையனுக்கு வேற ஒரு திருமணம் பண்றதுக்கு முடிவு பண்றாங்க. அது மனதளவுல அதை வெதிர்த்தாலும் கூட அந்த மனைவி கிட்ட அந்த பையன் வந்து சொல்லவே இல்லை, நான் உன்னை கைவிட மாட்டேன்னு ஒரு உறுதி அவன் கொடுக்கவே இல்லை. அந்த பொண்ணு என்ன பண்ணிடுறா, இனி இந்த சமூகம் நம்மளை கைவிட்டுறது, இவரும் நம்மளை கைவிட்டுட்டாரு, இன்னைக்கு நமக்கு வாழ்க்கை இல்லைன்றது மாதிரி போய் அவ அந்த குளத்திலே விழுந்து இறந்து போகிறது மாதிரியான அந்த கதை. அப்போ அந்த காலகட்டத்துல நடந்த குழந்தை திருமணம், வரதட்சணை கொடுமைகள், பணம் இருந்தாதான் அந்த பெண்ணுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரியான அந்த காலகட்டத்துல இருந்த வாழ்வியலை நம்மளுக்கு தெரிஞ்சுக்க கூடிய ஒரு கருவியாக அந்த சிறுகதை இருக்குது. இப்ப ஒவ்வொரு கட்டத்திலையும் இப்ப பாமாவினுடைய சிறுகதைகள், அம்பையினுடைய சிறுகதைகள் நீங்க பாத்தீங்கன்னா பெண்களினுடைய நிலைகள் எப்படி இருந்தது அப்படிங்கறத அவங்களுடைய சிறுகதையின் மூலமா பாத்துக்கலாம். இப்போ ஜெயகாந்தனுடைய கதைகளை நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, சுஜாதாவினுடைய கதைகளை நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த காலகட்டத்துல ஒரு உயர்குடியில் உள்ள பெண்கள் அனுபவித்த வழிகளையும் அவங்க கதைகள்ல நம்ம பார்க்கலாம். இப்படி சிறுகதைகள் வந்து அந்த சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடிய எழுத்துக்களாகத்தான் இருந்திருக்கிறது. அதனால அந்த சிறுகதைகள் வந்து நிச்சயமா காலத்துக்கு தேவையான ஒன்றாக நான் பார்க்கிறேன்.
2: குழந்தைகளுடைய உலகம் தனி உலகமா இருக்கு. வாழ்வியல் சார்ந்து எழுதுற ஒரு எழுத்தாளருக்கு எப்படி குழந்தைகளோட உலகத்துக்கு போய் அவங்கள பத்தியும் கதை எழுதலாம் அப்படிங்கிற எண்ணமும் ஆர்வமும் எப்ப வந்துச்சு?
1: இப்போ குழந்தைகளுக்காக கதை புத்தகங்கள் தயாரிக்கிறதுக்காக வாசிப்பு இயக்கம்னு சொல்லி ஒரு இயக்கம் தென்வழியா குழந்தைகளுக்கு கதை எழுதுறதுக்காக சில ஆசிரியர்களை பல மாவட்டங்களிலிருந்து கூப்பிட்டாங்க. தூத்துக்குடி மாவட்டத்துல நான் வேலை பாக்குறதுனால தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து எனக்கும் அதுல பங்கு கொள்ற வாய்ப்பு கிடைச்சது. அந்த மீட்டிங்ல நம்ம போய் அட்டன் பண்ண பிறகுதான் அந்த குழந்தைகளுக்கு கதை எழுதுறது, அது வந்து சாதாரணமா நம்ம எழுதுறதுக்கும் குழந்தைகளுக்கு கதை எழுதுறதுக்கும் உள்ள வித்தியாசங்களை அந்த வாசிப்பு இயக்கத்தின் மூலமா தான் எனக்கு தெரிய வருது. ஏன்னா எப்படி எழுதணும், குழந்தைகளுக்கு எழுதும் போது பெரிய பெரிய சென்டென்சஸ் இருக்கக்கூடாது. ஒரு வாக்கியத்துல ஒரு நாலு வார்த்தை அஞ்சு வார்த்தை அவ்வளவுதான் இருக்கணும். அப்புறம் வார்த்தை எண்ணிக்கைகள்லாம் இருந்தது. ஒரு 500 வார்த்தைகள் தான் இருக்கணும், 350 வார்த்தைகள் தான் இருக்கணும், 800 வார்த்தைகள் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பிக்ஸ் பண்றது. அப்போ எதை கருவா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பயிற்சிகள் எல்லாம் அந்த வாசிப்பு இயக்கத்துல எனக்கு கிடைச்சது. அப்படி அங்கதான் முத முதல்ல என்னுடைய குழந்தைகளுக்கான சிறுகதை ஒன்று வாசிப்பு இயக்கத்தின் மூலமா தான் வெளியில வந்துச்சு. முதல் புத்தகம் வந்து அமளி பாட்டியின் ரயில் பயணம், ரெண்டாவது துணிச்சல். இந்த ரெண்டு சிறுகதைகளும் குழந்தைகளுக்காக எழுதி வாசிப்பு இயக்கத்தின் மூலமா வெளிவந்தது. வந்ததுக்கு பிறகு நமக்கு எப்பவுமே ஒரு சின்ன ஆர்வம் வந்துச்சுன்னா இருக்க முடியாதுல்ல, ஆங்கிலத்துல கதைய எழுதக்கூடாது, நம்ம ஒரு ஆங்கில ஆசிரியர், ஆங்கில ஆசிரியரா ஒரு ஆங்கிலத்துல ஒரு சிறுகதை தொகுப்பு போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அது குழந்தைகளுக்கான கதையா இருந்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும்ன்ற ஒரு மகிழ்ச்சி. அந்த இதுலதான் ஒரு 10 கதைகள் குழந்தைகளுக்காக அடுத்ததா எழுதி மை கிராண்ட்மதர்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு கதை புத்தகமா NCBH மூலமா வெளியில வந்தது.
2: நிகழ்ச்சியுடைய நிறைவா ஒரு கேள்வி, வாசகர்களிடையே சிவப்பு சேலைக்காரி அப்படிங்கிற புத்தகம் பெரிதும் பேசப்பட்டதா சொன்னீங்க, அதற்கான கதைக்களம் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க, அதனுடைய கதை சுருக்கத்தை நேயர்களுக்காக சொல்ல முடியுமா?
1: சிவப்பு சேலைக்காரி வந்து என்னுடைய பேருந்து பயணத்துல கிடைச்ச ஒரு அனுபவம் தான் இந்த சிவப்பு சேலைக்காரி. என்னாச்சுன்னா ஒரு நாள் பேருந்துல போயிட்டு இருக்கும் போது என் பக்கத்துல திடீர்னு ஒரு திருநங்கை வந்து உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த உடனே நமக்கு கொஞ்சம் ஒரு பதட்டம் அப்படி இருக்கும்போது அவங்களே என்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசுறதுல என்ன ஆயிட்டாங்கன்னா அவங்க டிக்கெட் எடுக்கிறத மறந்துட்டாங்க. கொஞ்சம் இடம் தாண்டி வந்துட்டு பின்னாடி திரும்பி பாக்குறாங்க, கண்டக்டர் பின்னாடி நிக்கிறாரு. பக்கத்துல நின்னுட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிட்ட ரூபாயை கொடுத்து கொஞ்சம் டிக்கெட் எடுத்தாங்கக்கா அப்படின்னோடனே அந்த பெண்மணி

0: வந்து அதை கண்டுகிடாம திரும்பிட்டாங்க. இது பக்கத்தில் இருக்கக்கூடிய எனக்கு அவ்வளோ வலியாக இருக்குது அதை பார்க்கும்போது. அதை உணர்ந்த அவங்களுடைய வலி எப்படி இருக்கும்? என்னதான் இருந்தாலும் ஒரு சமூகத்தால புறக்கணிக்கக்கூடிய நிலையில அவங்க இன்னமும் இருந்துட்டு இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு உரையாடலும் அவங்களுக்கு நடந்த அந்த ஒரு நிகழ்வும் தான் அந்த சிவப்பு சேலைக்காரி என்ற ஒரு கதைக்கு கருவாக அமைந்தது. அதை நான் முடிக்கும்போது எப்படி முடிச்சிருப்பேன்னா, அவங்க டிக்கெட் எடுக்கும்போது இந்த ஒரு சம்பவம் நடக்குதுல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அம்மா மூஞ்ச திருப்பிட்டு கேட்காத மாதிரி நின்ன உடனே அந்த பர்ஸை என்கிட்ட கொடுத்துட்டு இதை வச்சுக்கோங்கக்கான்னு சொல்லி எழும்பி பின்ன போய் டிக்கெட் எடுத்துட்டு வந்து உட்காருவாங்க. உட்கார்ந்துட்டு அதுக்கு பிறகு பேசவே மாட்டாங்க. இறங்கி போகும்போதுதான் ஞாபகம் வருது, இவங்க பேர் சொல்லல அப்படின்ட்டு. அப்போ உங்க பேரு நீங்க சொல்லவே இல்லையேன்னு கேட்கும் போது அவங்க கேட்பாங்க, பேரை தெரிஞ்சிட்டு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற அந்த கேள்வி இந்த சமுதாயத்தை நோக்கி வைக்கக்கூடிய ஒரு கேள்வியாக நான் பார்த்தேன். அததான் அந்த கதையிலையும் கடைசி வரியா வச்சு முடிச்சிருப்போம்.
1: இவ்வளவு நேரமும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடையும் நேயர்களோடையும் அழகாகவும் எளிமையாகவும் அதே நேரத்துல வலுவாகவும் பகிர்ந்துகிட்டீங்க. நிலையத்துக்கு வந்தமைக்கு நன்றி.
0: நன்றி.
2: தேனமது தொடரில் இதுவரை படைப்பாளர் எல் சப்திகா டோமிலா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் ஆர் குமுதினி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்தினா.

0: நேயர்கள் இதுவரை இலக்கியச் சோலை கேட்டீர்கள்.
1: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கே பி ரோட், நாகர்கோவில்.

நேயர்கள் குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறீர்கள். நேயர்களுக்கு இனி 9 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: பொலிவு. நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: கண்ணாடி இல்லாம ஆளி மாறி போயிட்ட?
2: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
3: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை, தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
4: அரங்கேற்ற வேளை திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்கலாம்.

0: புதுப்பொலிவு.
1: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
2: மனசெல்லாம் திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்கலாம்.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
3: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
4: நாணயம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

கேட்ட பாடலோடு திரை இசை நிறைவு பெறுகிறது. இனி நேஷனல் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் மியூசிக் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேர்களை, ராஜ்குமார் மஜும்தார் அவர்களின் சந்தூர் இசை கேட்கலாம். நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல்.

11 மணி ஒரு நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. இணைஞ்சிருக்கீங்க வித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப அழகான பாடல்கள் கேட்கலாம் அடுத்து வரக்கூடிய ஒரு மணி நேரம். நிகழ்ச்சியில முதல் பாடலா உங்களுக்காக என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அழகான பாடல் உங்களுக்காக ஒரு நாள் கூத்து படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. எஸ் ரைட், அடிய அழகே அப்படிங்கிற பாடல் தான் எடுத்து வச்சிருக்கேன். கேட்டு நினைச்சிருங்க. இசையுடைய சுண்டுடு நான் சகா பார்த்திபன்.

0: எஸ் 11:10 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிருக்கீங்க. கொஞ்சம் பேசிட வேண்டாம் அப்படின்னு ரொம்ப அழகான பாடல். ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் சித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். நான் முத்துக்குமார் அவங்களுடைய அழகான வரிகளில் கேட்டு முடித்தோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். உதித் நாராயணன் மற்றும் சுசித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். நான் முத்துக்குமார் அவங்களுடைய அழகான வரிகளில், யுவன் சங்கர் ராஜா அவங்களுடைய இசையில தான் பாடல் காத்துட்ருக்கு. எஸ் நெஞ்ச கசக்கி பிழிஞ்சு பிட்டு போகிற பண்ணே ரதிய ரதிய அப்படிங்கிற பாட்டு யாரடி நீ மோகினி படத்திலிருந்து காத்துட்ருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையலையோடு. எஸ் உங்களோட நான் சகா பார்த்திபன்.
1: ஹாய், ஆர் யூ சிங்கிள்? பை மீ எ ட்ரிங்க். Let's go out, man. Your place?

11:15 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சோம். நெஞ்ச கசக்கி புழிஞ்சு பிட்டு போற பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான பாடலை தொடர்ந்து உங்களுக்காக பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குக்கு படத்துலேருந்து பொட்ட புள்ள தொட்ட உடன் சித்தம் கலங்கிருச்சு அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கேன். யோகபாரதி அவங்களுடைய அழகான வரிகளில் சந்தோஷ் நாராயணன் அவங்களுடைய இசையில கேட்கலாம். இசையிலையோடு இணைஞ்சிருங்க.

எஸ் 11:20 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. பொட்டை புள்ள தொட்டாவுடன் சித்தம் கலங்கிருச்சு அப்படின்னு குக்கு படத்துலேருந்து பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக அழகான பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையான அவங்களுடைய குரலில் வைரமுத்து அவங்களுடைய அழகான உரிகளில் இறகமான அவங்களுடைய இசையில் பாடல் காத்துட்ருக்கு. ஸ்டார் படத்துலேருந்து மச்சினி மச்ச மச்சினி அப்படிங்கிற பாட்டு தான் கேட்டு நினைஞ்சிருங்க.

எஸ் மச்சினி மச்ச மச்சினி அப்படிங்கிற பாட்டு ஸ்டார் படத்துலேருந்து கேட்டு முடிச்சிங்களே. தொடர்ந்து உங்களுக்காக பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஜனா படத்துலேருந்து பாடல் காத்துட்ருக்கு. கார்த்திக் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் இளங்கோ படத்துலேருந்து. ஐ மீன் இளங்கோ அவங்களுடைய அழகான வரிகளில் தீனா அவங்களுடைய இசையில் தான் உங்களுக்காக அடுத்த பாட்டு காத்துட்ருக்கு. கீரணிச்சிருங்க இசை இலையோடு. எஸ் உங்களோட நான் சகா பார்த்திபன்.

எஸ் 11:37 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. என்ன விளையாடி என்ன விலை அப்படின்னு காதலன் படத்துல இருந்து தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். பா விஜய் அவங்களுடைய வழிகளில், யுவன் சங்கர் ராஜா அவங்களுடைய இசையில தான் பாடல் காத்துட்டு இருக்கு. தாஸ் படத்துல இருந்து பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். சாமி கிட்ட சொல்லி புட்டேன், உன்ன நெஞ்சில் வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்டு இருக்கு.

எஸ் 11:42 ஆகிட்டு இருக்கு. சாமி கிட்ட சொல்லி போட்டேன் அப்படின்னு தாஸ் படத்துல இருந்து பாட்டு கேட்டு முடிச்சிருக்கீங்களா? அவங்களுக்காக பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். டிமா நம்மளுடைய இசையலேக பாரதி அவங்களுடைய அழகான வரிகளில் தான் பாடல் காத்துட்டு இருக்கு. பிரபு சாலமன் அவங்களுடைய இயக்கத்துல தான் உருவான இந்த படம். கும்கி படத்துல இருந்து பாடல் காத்திருக்கு, கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையலையோட.

எஸ் 11:53 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கக்கூடிய தருணத்தில் தான் இருக்கும். எஸ் ரைட், விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுட்டு இருந்தீங்களே, அந்த ஒரு சில நம்மோட நிகழ்ச்சியில் மோனல் வாயில் நம்மோடு இணைஞ்சிருந்த நேயர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அலி நகரம்லேருந்து மகாதேவன் இணைஞ்சிருந்தார். இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து வணக்கம் சார், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடலெல்லாம் பட்டைய கலப்புது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சோம சுந்தர பிரபு சொல்லியிருக்காரு, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தா சோமசுந்தரம், அனைவருக்கும் இனி இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் சகோதரர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சுப்பிரமணிய கார்த்திகை ஏன் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏழு கிணறு அபுதாகேர் நிறைய பூங்கொத்துக்கள் அனுப்பியிருக்காரு. பர்வதவர்தினி, இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அடிய அழகை பாடல் கொஞ்சம் பேசிட வேண்டாம் பாடல் அருமை அப்படின்னு இருக்காங்க. தொடர்ந்து அம்பத்தூர்லேருந்து முத்துலட்சுமி அன்பு அருவி பலர் சகாபாத்தியமன அவர்களுக்கு அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ஹேமலதா மனசு மயங்க மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து வீரராகவன், இனிய இரவு வணக்கம், மனசை மயக்கும் நேரம் இது, நித்திரை கலைக்கும் காலம் இது, பண்பலை வானொலி கோலம் இது, செவிகள் கேட்கும் இன்பம் இது, பாடல்கள் இருக்கும் தேனம் அது, நேயர்கள் விரும்பும் காலம் இது, வாழ்த்துக்கள் ஃபேஸ்புக் வீரராகவன் மாதாவரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கனகரத்தினம் அவரும் அன்புக்குரியவர்கள் மற்றும் அழகானவர்கள் அற்புத அறிவிப்பாளர் சகா பார்த்திபன் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கனகரத்தினம் கனியாம்பூண்டி திருப்பூர் மாவட்டத்திலிருந்து, தொடர்ந்து அம்பத்தூர் முத்துலட்சுமி பாடல்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எஸ் ரைட், 11:54 நம்மோட நினைஞ்ச நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியோட நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் என்ன பாடல் எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாமா? எஸ் ரைட், உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருக்கக்கூடிய பாட்டு ஷாகுல் ஹமீத் மற்றும் ஸ்வர்ணலதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில், இரகமான அவங்களுடைய இசையில், சங்கர் அவங்களுடைய இயக்கத்தில் உருவான படத்திலிருந்து அவங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். எஸ் ரைட், கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஜென்டில்மேன் படத்துல இருந்தா பாடல் காத்துட்டு இருக்கு. உசிலம்பட்டி பெண் குட்டி முத்து பேச்சு அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க, திரும்பவும் காலையில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: நேரம் சரியாக 12 மணி. சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: காற்றின் மொழி.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: ஆசைக்காரன்.
1: என்னடா சொல்ற,
2: ஆதாம் ஏவால் தொடங்கி
0: அண்ணன் விஜயகாந்த்ல இருந்து இளைய தளபதி விஜய் வரைக்கும்
2: ஏகப்பட்ட ஆளுக்கு ஐடியா, நூறுக்கு காதல் சேர்த்து வைக்க.
0: ஆனா நமக்குன்னு யாரு இருக்கா?

0: பெர்சென்ட் டிஸ்கவுண்ட். அப்படின்னா
1: கண்டதும் காதல், காணாமல் காதல், எஸ்எல்லி காதல், எஸ்எம்எஸ்எல் காதல், ஒன் சைட் காதல், ஹோட்டல் ரூம் காதல்,
2: அத்தனை காதலையும் உத்தரவாதமாய் பத்தே நாளில் பிரிக்க வேண்டுமா? அனுவீட்டு முகரி டிஸ்கவுண்ட் மாபிள ரயில் வருகை.
0: எஸ், ஐ அம் ரெடி.
3: ஐயா, அந்த ரெடி இல்லை.

0: சாரி.
1: நோ ஜாதி நோ மதம், முரமாம கான்செப்ட் ஓகே தான். அப்புறம் அவனை கட் பண்றதுக்கு நாம இன்னொரு ஆபரேஷன் பிளான் போட
2: வேண்டியிருக்கும். எட்டகடா நடக்கணும் மலைக்குது, எட்டடா மையால தொட்டதெல்லாம் தோந்துது, பெத்த பங்க இழுப்புனால புறமாய் ஒண்ணு சேர்ந்து சாம்பலான காதல் தோடி எலும்பு செஞ்சு வசிய பங்கி பருவத்து மத்தியில பூசி மட்டும் விட்டியானா பருவத்து காதல் எல்லாம் பறவையா பறந்துருமே.

0: ஆல்ரெடி மேரிட். ஆத்துக்கார ஆறாவது படுக்கையிலே ஆத்தோட போயிட்டான். இப்ப அவ வீடு ஐடியா எப்படி?
1: அவன் அப்பாக்கு ரெண்டு தாரம், இவன் மப்பாட்டி பையன். சோ சத்திரிமா கிடையாது. இது எப்படி
0: ஆக்சிடென்ட் ஆனதுல ஒரு லேடி செய்து மேல் மாடி லேது. எப்ப வேணாலும் பைத்தியம் பிடிக்கும் சொல்றான்.
1: அவன் பகல்ல தான் ஜென்டில்மேன், நைட் ஆனா வாக்மேன். தூக்கத்துல நடக்கும் ஜாதி இருக்குன்னு
0: சொல்றான். அவளுக்கு அம்னீசியா, மனமேடையிலேயே அவனை மறந்துடுவான்.
1: அவன் பயங்கர கஞ்சம், ஹனிமூனுக்கே தனியா தான் போவான்.
0: அவன் நாஷ்டாக்கு பதிலா தண்ணி அடிப்பான்.
1: அவன் புகழ்பெற்ற புலி ராஜா.
0: உங்களுக்கு கேரக்டர் நெகட்டிவ்,
1: உங்களுக்கு HIV பாசிட்டிவ். ஏய்
0: ரீசன் ஆஃபீஸ்,
1: நீ டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணு.
0: அப்ப பத்திரக்காளி,
1: நீ தூமா கோழி,
0: மஞ்சப் பை,
1: வாட் அவை
0: ஹேனா,
1: என்ன
0: காத்து
1: டாகே.
0: ஏய்
1: ஹனி,
2: பொண்ணா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மைய சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க.
3: சரி ஓகே, நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்.
0: உன்னை க்ளோஸ் பண்ற வரைக்கும்.

0: FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4 மணி. வவுத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்கவிருப்பது பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக இது சத்தியம் திரைப்படத்திற்காக சரவண பொய்கையில் நீராடி எனும் பாடல் பி. சுஷிலா அவர்கள் குரலில்.

4:05 சரவண பொய்கையில் நீராடி எனும் பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக நீலகிரி எக்ஸ்பிரஸ் திரைப்படத்திற்காக திருத்தணி முருகா எனும் பாடல் சூலமங்கலம் ராஜலட்சுமி மற்றும் பி. சுஷிலா அவர்கள் குரலில் கேட்கலாம்.

0: நேரம் 4:10.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று கரிகாமலை கே எஸ் பஞ்சாட்சரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முள்ளன்றம் எம் எம் வெங்கடேசன் அவர்கள் தவில். சனாதனா என்று தொடங்கும் பலமஞ்சரி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கரிகாமலை கே எஸ் பஞ்சாட்சரம் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து வாச்சஸ்பதி ராகத்தில் அமைந்த பாஹி ஜெகஜ்ஜனனி ஸ்வாதி திருநாள் சாகித்யம் ஆதிதாளம்.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கரிகாமலை கே எஸ் பஞ்சாட்சரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். முள்ளன்றம் எம் எம் வெங்கடேசன் அவர்கள் தவில்.
1: பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
2: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
3: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
4: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றை தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
5: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

நேரம் 5 மணி. நேயர்கள் கேட்கவிருப்பது தெய்வீகராகம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஸ்ரீ மீனாட்சி சுப்ரபாரதம் எம் எஸ் சுபலக்ஷ்மி குரலில்.

5:20 தெய்வீகராகம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஐங்கிரி நந்தினி சோத்திரம் கேட்கலாம். சுனந்தா ஸ்வர்ணலதா குரலில்